0: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இணைந்திருக்கிறீர்கள் மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இசை அமுதம். இசையமுதம் தரப்போகு முதல் திரைப்பட பக்தி பாடல் இதோ உங்களுக்காக.
1: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் பே

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசையோடு இணைந்திருக்கிறோம், பக்தியோடு இணைந்திருக்கிறோம். இசை அமுதம் நிகழ்ச்சியில்
1: முத்து திருப்புகளை செப்பிவிட்ட அருணகிரி.

நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட

இசையால் நம் மனதிற்கும் இல்லத்திற்கும் பக்தி மனம் பரவ செய்து கொண்டிருப்பது இசையமுதம். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ்.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்கு குறைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும்

இசையமதம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை இவானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில்.

திரைப்பட பக்தி பாடல்களால் நம் மனதிற்கும் இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் பக்தி மனம் பரவ செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

இதுவரை திரைப்பட பக்தி பாடல்களோடு இணைந்திருந்தோம் இசையமுதம் நிகழ்ச்சியில். மீண்டும் கேட்கலாம் இசையமுதம் நாளை காலை 5:30. தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம். அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் 6 மணிக்கு.

0: செய்தி சுருக்கம் இன்னும் சில நொடிகளில்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 வழங்குகிறார். நாட்டில் எரிபொருள் போதிய அளவில் கையிருப்பு இல்லை என்று சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஆயிரம்விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் சேவை செய்திகள். நேர்களே, இன்று 18/5/2026 நாளான திங்கட்கிழமை இன்று காலை 11 மணிக்கு IGSR அரங்கம் காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் IGSR அரங்கத்தில் காந்தி நினைவு அருங்காட்சியகம் சர்வதேச அருங்காட்சிய தினம் 2026 மற்றும் அருள்மிகு மீனாட்சி அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை மாணவியருக்கான படிப்பிடை பயிற்சி தொடக்க விழா தொடங்குகிறது. இன்று காலை 11 மணிக்கு தொடங்குகிறது என்று சேவை செய்தி வந்துள்ள செய்தி தெரிவிக்கிறது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேயர்களே, நீங்கள் நிகழ்வுகளை எழுதி அனுப்பலாம். நம்முடைய சேவை செய்திகள் பகுதியில் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு செய்யப்படும். தொடர்ந்து இணைந்திருங்கள் காற்றலையோடு, ஆகாஷ்வாணியோடு. இன்னும் சில நொடிகள் கேட்டுவிடலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. த நியூஸ் ரெட் பை நீனா ரகேல். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹெல்ட் டாக்ஸ் வித் ஹிஸ் ஸ்வீடிஷ் கவுண்டர் பார்ட் உல்ஃப் கிறிஸ்டன் இன் காட்டன்பர்க் லாஸ்ட் நைட். பிரைம் மினிஸ்டர் மோடி வாஸ் அவார்டட் ஸ்வீடன்ஸ் ஹையஸ்ட் ஆனர், த ராயல் ஆர்டர் ஆஃப் த போலர் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் இன் ரெகக்னிஷன் ஆஃப் ஹிஸ் எக்ஸெப்ஷனல் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு பைலேட்ரல் டைஸ் அண்ட் ஹிஸ் விஷனரி லீடர்ஷிப். தி அவார்ட் இஸ் த ஹையஸ்ட் டிஸ்டிங்ஷன் தட் கேன் பி கிவன் டு அ ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். திஸ் இஸ் பிரைம் மினிஸ்டர் மோடிஸ் 31st இன்டர்நேஷனல் ஆனர். During the delegation level talks, the two leaders reviewed the full spectrum of India-Sweden relations and agreed to elevate the bilateral relationship to a strategic partnership, marking a major milestone in the relationship.

0: வழங்குகிறார் முனைவர் பி. சுமதி அவர்கள்.
1: நேரம் உலகிலே மிகப்பெரிய செல்வம் என்று கூறப்படுகின்றது. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுவிடலாம், ஆனால் மீண்டும் பெறவே முடியாத ஒன்று இருக்கிறது என்றால் அது நேரம். செல்வத்தை இழந்தால் கூட சம்பாதித்து கொள்ளலாம். கல்வியை இடைநிறுத்தினால் மீண்டும் தொடர வாய்ப்புள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்டால் மருந்துகளால் மீண்டு இழலாம். ஆனால் ஒரு முறை சென்ற நேரம் திரும்பி வரவே வராது. இயற்கை எல்லோருக்கும் சமமாக கொடுத்த ஒரே வாய்ப்பு, ஒரே வரம் நேரம். வெற்றி பெற்றவருக்கும் 24 மணி நேரம்தான், சாதாரண மனிதனுக்கும் 24 மணி நேரம்தான். ஆனால் வேறுபாடு எதில் தெரியுமா? அவர்கள் நேரத்தை பயன்படுத்தும் முறையில். நேரத்தை பயன்படுத்துபவன் உயர்கிறான், நேரத்தை வீணாக்குபவன் வாய்ப்பை இழக்கின்றான். நண்பர்களே, நேரம் ஒரு ஓடும் நதி போன்றது. நதியில் ஓடிய நீரை மீண்டும் தொட முடியாது. தேர்வறையில் கடைசி நிமிடத்தில் பதில் எழுதும் மாணவனிடம் கேளுங்கள், ஒரு நிமிடத்தின் மதிப்பு என்ன? அவனுக்கு புரியும். விபத்தில் தப்பித்த மனிதனிடம் கேளுங்கள், ஒரு வினாடியின் மதிப்பென்ன? அப்போது அவன் சொல்லுவான். ஒரு தினக்கூலி வேலை கிடைக்காமல் திரும்பும் தொழிலாளியிடம் கேளுங்கள், ஒரு நாளின் மதிப்பென்ன? அது அவனுக்கு தெரியும். அப்போது நேரத்தின் உண்மையான மதிப்பு புரியும். நேரம் காத்திருக்காது, யாருக்காகவும் நின்றுவிடாது, சென்றால் திரும்ப வராது. நேரத்தை வீணாக்குவது வாழ்க்கையின் ஒரு பகுதியை வீணாக்குவது போன்றது. இன்று பலரின் தோல்விக்கு காரணம் திறமையின்மை அல்ல, நேர நிர்வாக இன்மை. நாளை செய்வோம், பிறகு பார்ப்போம், இன்னும் நேரம் இருக்கிறதே என்ற எண்ணம்தான் முன்னேற்றத்தை தடுக்கின்றது. தள்ளிப்போடும் பழக்கம் வளர்ச்சியின் எதிரி. இன்று செய்ய வேண்டிய செயலை நாளைக்கு தள்ளுவது நாம் வெற்றியை நாளைக்கு தள்ளுவது போன்றது. மாணவர்களுக்கு இளமை என்பது கற்றுக்கொள்ளும் காலம். இந்த பருவத்தில் வீணான நேரம் பின்னர் வருத்தமாக மாறலாம். ஆனால் இதே காலத்தில் உழைத்தால் வாழ்க்கை முழுவதும் அது பலன் தரும். ஒரு மணி நேரம் தினமும் புத்தகம் படித்தால் அறிவு வளரும், வீணானால் வாய்ப்புகள் குறையும். இதுதான் நேரத்தின் வித்தியாசம். கடிகாரம் நமக்கு தினம் ஒரு செய்தியை சொல்லுகிறது. நேரம் என்பது வாழ்க்கையின் துடிப்பு. நான் நகர்கிறேன், நீயும் நகரு. நேரத்தை மதிப்பவர்கள் மூன்று பழக்கங்களை பின்பற்றுகிறார்கள். முதலில் திட்டமிடுதல். அவர்கள் தங்களுடைய நாளை தொடங்குவதற்கு முன்பே திட்டமிடுகிறார்கள். எந்த வேளை முதலில், எது முக்கியம், எது அவசரம் என்று சிந்திக்கின்றார்கள். திட்டமில்லாத வாழ்க்கை திசையில்லாத படகு போன்றது. நேரத்தை மதிக்க ஒழுக்கம் தேவை. சரியான நேரத்தில் எழுதல், சரியாக படித்தல், பணிகளை சரியான நேரத்தில் முடித்தல், இவை அனைத்தும் வெற்றியின் அடித்தளம். தொடர்ச்சியான செயல். சிறிய செயல்களை தினமும் தொடர்ந்தால் அது பெரிய சாதனையை உருவாக்கும். ஒரு துளி தண்ணீர் கூட கல்லை குத்தும், அதன் வலிமையால் அல்ல, தொடர்ச்சியால். நண்பர்களே, இயற்கையிலும் நேரத்திலும் முக்கியத்துவம் இருக்கிறது. விதை விதைப்பதற்கும் காலம் உண்டு, அறுவடைக்கும் காலம் உண்டு, மழைக்கும் காலம் உண்டு, வளர்ச்சிக்கும் காலம் உண்டு. சரியாத நேரத்தில் செய்யாத செயல் பலன் தராது. அதனால்தான் காலம் அறிந்து செயல் என்று நம் முன்னோர் கூறினர். நேரத்தை மதிப்பது வெறும் கடிகாரம் பார்க்கும் பழக்கம் அல்ல, அது பொறுப்புணர்வு, அது வாழ்க்கை ஒழுங்கு, அது முன்னேற்றத்தின் பாதை. பலர் வாய்ப்பு வரவில்லை என்கிறார்கள். உண்மையில் வாய்ப்பு வந்த நேரத்தில் தயாராக நாம் இல்லாததுதான் பிரச்சனை. வெற்றி பெற்றவர்களை பாருங்கள், அவர்கள் நேரத்தை செலவழிக்கவில்லை, அவர்கள் நேரத்தை முதலீடு செய்கிறார்கள். நேரத்தை காப்பவன் எதிர்காலத்தை காக்கின்றான்.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் பி. சுமதி அவர்கள்.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை வேளாங்கண்ணி.

0: அருகில் அண்ணா நகர் மதுரை.
1: எப்ப கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
2: ஆமானே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள் புதிய காலை நிகழ்ச்சியோடு. எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். இறைவன் நம் பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார் சுவாமி விவேகானந்தர்.

0: மே 18 இந்நாளின் சிறப்பு. சமூக வளர்ச்சியில் அருங்காட்சியகங்களின் பங்களிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டுவரும் பொருட்டு ஆண்டுதோறும் மே 18 அன்று அருங்காட்சியகங்களின் பன்னாட்டு பேரவையினால் பன்னாட்டு அருங்காட்சியக தினம் நடத்தப்படுகிறது.
1: 1997 இதே நாளில் அப்போதைய அமெரிக்க அதிபரான பில் கிளின்டன் HIV எய்ட்ஸ் நோய்க்கு ஒரு தடுப்பு மருந்தை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்த தினத்தை நினைவு கூறும் விதமாக 1998 முதல் ஒவ்வொரு ஆண்டும் மே 18 உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து தினமாக அனுசரிக்கப்படுகிறது.
0: 1912 இதே நாளில் முதலாவது இந்திய திரைப்படம் ஸ்ரீ பந்தாலிக் மும்பையில் வெளியிடப்பட்டது.
1: 1969 மே 18 அப்போலோ 10 விண்கலம் விண்ணுக்கு ஏவப்பட்டது.
0: 1974 இதே நாளில் சிரிக்கும் புத்தர் என்று பெயரிடப்பட்ட திட்டத்தில் இந்தியா தனது முதலாவது அணுகுண்டை வெற்றிகரமாக சோதித்தது.
1: 2005 இதே நாளில் ஹெப்பிள் விண்வெளி தொலைநோக்கி மூலம் அனுப்பப்பட்ட படிமம் புளூட்டோவில் நிக்கஸ் ஹைதரா என்ற இரண்டு நிலவுகள் கொண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது.
0: பாரசீக கணிதவியலாளர், வானியலாளர், கவிஞர் என அறியப்பட்ட ஒமர் கையாம் அவர்களின் பிறந்த தினம் 1948 மே 18.
1: தமிழக வீண இசை கலைஞர் ஆர். பிச்சுமணி ஐயர் அவர்கள் பிறந்த தினம் 1920 மே 18.
0: தமிழக எழுத்தாளர் P.S. ராமையா அவர்களின் நினைவு தினம் 1983 மே 18.
1: தமிழக விண்வெளி அறிவியலாளர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த தினம் 1929 மே 18.
0: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: 6:30 இனி நாம் கேட்கலாம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: நம்மை சுற்றியுள்ள சூழலியலை அறிய முயற்சி செஞ்சாலே இயற்கை நமக்கு தரும் இன்பத்தை நம்மால உணர முடியும். நம் சூழலியல் என்பது மனிதர்களாகிய நாம் மட்டும் இல்லை என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். காடுகளில் வாழ்ந்த பழங்குடிகள் ஆயிரக்கணக்கான வருஷங்களா அந்த சூழலியலை பாதிக்காம வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சூழலியலுடைய தன்மையை அறிஞ்சிருந்ததுதான் காரணம். அதாவது காடு என்பது தம் மக்களுக்கானது மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்குமானது, அங்கு வாழும் உயிரினங்களில் நாமும் ஒரு கூட்டம் என்ற அவர்களின் புரிதல் தான் இதுக்கு காரணம்னு சொல்லலாம். ஒரு உதாரணம் இதுக்கு நான் சொல்றேன். காடுகள்ல பழங்குடி மக்கள் இந்த மாம்பழ பருவத்துல பழங்களை பறிக்கிறதுக்கு ஒரு முறைய கையாளுவாங்க. அவங்க சந்தை தேவைக்காக அதை பறிக்கிறது இல்லை. அந்த மாங்கனி ஒரு குறிப்பிட்ட பருவத்துல சூழலியலால அளிக்கப்படும் கொடையாதான் அதை கருதுறாங்க. மாம்பழத்தை பறிச்சுக்க ஒரு குறிப்பிட்ட நாளை குறிப்பாங்க. அது அந்த பழம் கனியும் காலத்துல காட்டுல வாழ்ற பிற உயிர்கள் வந்து உண்டதுக்கு அப்புறம், உதாரணத்துக்கு சொல்லணும்னா பழம் மரங்கள்ல பழுக்கிறப்போ அணில், குரங்கு, சில பறவை இனங்கள் இதெல்லாம் வந்து அந்த பழங்களை உண்ணும். அந்த கனியை உண்ணதுக்கு அப்புறமா விதையை கீழே போட்டா அது முளைச்சி வளர்ற அளவுக்கு அந்த கனி முதிர்ச்சி அடைந்த கனியாகவும் இருக்கணும். அப்போ இந்த பழங்குடி மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பழங்கள் பழுத்து முதல்ல காற்றில் வாழும் பிற உயிரினங்கள் வந்து என்னைக்கு இதை சாப்பிடும் அப்படிங்கிற நாளுக்கு அப்புறமா இந்த கனியை நாம பறிச்சு சாப்பிட்டு அந்த விதையை கீழே போட்டா அது மறுபடியும் தரமா முளைத்து இன்னொரு மரமா மாறணும் அப்படிங்கிற நிலை வரக்கூடிய நாள் என்னைக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த நாளை எல்லாரும் கனியை பறிச்சுக்கூடிய நாளா குறிச்சுப்பாங்க. இயற்கை வளம் அப்படிங்கிறது மனிதனாகிய நமக்கு மட்டும் இல்லை, இது சூழலியல்ல வாழும் அனைத்து உயிர்களுக்கும் அப்படிங்கிற புரிதல் தான் அவங்களுடைய அந்த செயல்பாட்டுக்கு காரணம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட செயல்படுறதுனாலதான் அந்த காடுகள் பல்லுயிர் கோலமா வளமா இருக்குதுன்னே சொல்லலாம். நாம கிராமத்திலேயோ நகரத்திலேயோ பெரும் பல்லுயிர் கோலத்துல இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன சூழலியல் தொகுதியின் அறிவியலை புரிஞ்சு நாம வாழணும். நம்ம வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், இதுல காய்க்கும் கனிகள் முதலானவற்றை உண்பதற்காக அணில், சிறிய பறவைகள் இதெல்லாம் வர்றத நம்ம பார்த்திருப்போம். அவங்களுக்கான தேவை அப்படிங்கிறது மிக மிக மிக குறைவு. ஒரு மரத்துல நூற்றுக்கணக்கான பழங்கள் இருக்குது அப்படின்னா அந்த எல்லா பழங்கள்லயும் வந்து அந்த உயிரினங்கள் வந்து சாப்பிட்டு போக போறது இல்லை. ஆனா நாம என்ன பண்றோம், ஒரு பழத்தையும் அந்த உயிரினங்கள் உண்ணாம இருக்கிறதுக்காக அதை பிளாஸ்டிக் கவர் போட்டு அதை கட்டி வேற வச்சிடறோம். அவை உண்ணக்கூடிய நிலைக்கு பழங்கள் வந்த பிறகே அவற்றை உண்ணும். பொதுவா எந்த காயையும் வந்து பாத்தீங்கன்னா அணிலோ குருவியோ வந்து கடிச்சிட்டு போறதில்லை. அவை பழமானதுக்கு அப்புறம், அது உண்ணும் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதை சாப்பிடும். ஆனா நாம இதெல்லாம் கருத்துல கொள்றதே இல்லை. அது காயா இருக்கிறப்பவே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டிடுறோம். அப்போ ஒரு தோட்டமா இருந்தா கூட அது ஒரு சின்ன சூழலையில உருவாக்குது, அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு உயிரினங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்குது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம கருத்துல கொள்றதே இல்லை. ஒரு பெருஞ்சூழலையலோ ஒரு சிறு சூழலையலோ அதுக்கு தகுந்த வகையில ஒரு சின்ன பல்லுயிர் கோலமா இருக்கணும். அப்படி இருந்தா நம்மளுடைய தலையீடு இல்லாமலேயே அந்த இடம் ரொம்ப செழுமையா இருக்கும். வீட்டுல அல்லது மாடியில தாவரங்கள் வளர்க்கும் சூழ்நிலை அப்படின்னா பல வகையான தாவரங்களை வச்சு வளர்த்தோம் அப்படின்னாலே அது ஒரு சிறிய வளமான சூழலியலை இயற்கையாகவே ஏற்படுத்தும். சூழலியலை அறிவோம், இயற்கையை காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

நேர்களை இணைந்திருக்கிறார்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய் பூக்கள் நிகழ்ச்சியை கேட்க போகிறோம். அதனை தொடர்ந்து வளம் வரக்கூடிய நிகழ்ச்சியாக கேட்கலாம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களை உங்களுக்காகத்தான் வளம் வர காத்து கொண்டே இருக்கிறது.

0: அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த கால்நடை வளர்ப்போர்களே, மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜ பொறியியல் கல்லூரி சாலையில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தில் வரும் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெள்ளாடு வளர்ப்பு குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள கால்நடை விவசாயிகள் மற்றும் சுய தொழில் துவங்க ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இந்த பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயனடையலாம். ஆர்வமுடையோர் பயிற்சி பற்றிய முழு விவரங்களை நேரில் அல்லது இப்போது கூறப்போகும் தொலைபேசி எண் மூலமாக அறிந்து பயிற்சிகளில் சேர்ந்து பயனடையலாம். மைய அலுவலகத்தின் தொலைபேசி எண் 0452-2483-903. தொடர்பு கொள்ள வேண்டிய நாட்கள் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை. ஆர்வமுடைய கால்நடை விவசாயிகள் மற்றும் சுய தொழில் துவங்க ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இந்த பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயனடையலாம் என மதுரை திருப்பரங்குன்றம் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் இம்மாதம் 19ஆம் தேதியன்று முற்பகல் 11 மணி அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் சிவகாசி உதவி ஆட்சியர், அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணலாம். வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு நடவடிக்கை விபரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திட அனைத்து துறை அலுவலர்களை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த விவசாயிகளே, கத்தரியில் தண்டுப்புழு தாக்குதல் குறித்த அறிவிப்பு. கத்தரியில் தண்டுப்புழு தாக்கினால் அறிகுறிகள்: கத்தரி செடியின் நுனி பகுதி வாடிய பிறகு காய்ந்துவிடும், வளர்ச்சி இருக்காது, தண்டுப்புழு செடியின் உள்ளே சென்று குடைந்து சாப்பிடும், பிறகு காய்ப்புழுவாக மாறிவிடும். இவற்றை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையை பயன்படுத்தலாம். விளக்கு பொறி 1 ஏக்கருக்கு 1 இடத்தில் வைத்து தாய் அந்த பூச்சியின் நடமாட்டத்தை கண்காணிக்கலாம். இன கவர்ச்சி பொறி 1 ஏக்கருக்கு 5 இடத்தில் வைத்து ஆண் பூச்சியை கவர்ந்து அழிக்கலாம். ட்ரைகோகிரமா ஒட்டுண்ணி அட்டை 1 ஏக்கருக்கு 4 cc கட்டலாம். ரசாயன முறையில் கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி குளோரி பைரிபாஸ் மருந்தை மாலை வேளையில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, வேளாண் துறையின் கீழ் பிரதமரின் கௌரவ நிதி தொகை பெற்று நில உடைமை பதிவு செய்யாத விவசாயிகள் நில உடைமைகளை பதிவு செய்து மத்திய மற்றும் மாநில அரசு மானிய திட்டங்களில் பயன்பெறலாம். தற்போது கௌரவ நிதி தொகை பெறும் விவசாயிகள் தங்கள் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை கிடைக்கப்பெறாது. பதிவு செய்யாத 9240 விவசாயிகள் உடனடியாக அருகிலுள்ள பொது சேவை மையங்களிலும் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களிலும் பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். நில உடைமை பதிவுகளை விவசாயிகள் விடுதலின்றி பதிவு செய்து மத்திய மாநில அரசு மானிய திட்டங்களில் பயன்பெறலாம். இவ்வாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பயிர் வினை

0: துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள்.
1: எப்பயுமே ஹார்மோன்ஸ் வந்து குறைந்த செறிவான விகிதத்தில் நம்ம கொடுக்க வேண்டும், நிறைய கொடுக்க கூடாது. குறைவான செறிவான பிபிஎம்னு சொல்லுவாங்க, பார்ட்ஸ் பெர் மில்லியன், அந்த மாதிரி பிபிஎம் செறிவுல வந்து நம்ம கொடுக்கணும். இப்ப அடுத்து ஜிபர்லின். ஜிபர்லின் வந்துட்டு எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, வந்துட்டு ஒரு ஜப்பான்ல இருக்கிற ஒரு விஞ்ஞானி தான் வந்துட்டு நிலத்துல பாக்குறப்போ, அவருடைய நிலம் இல்லாம பக்கத்து நிலம் பாக்குறப்போ அந்த அரிசியானது மிகவும் வளர்ந்து ரொம்ப ஒரு ஹைட்டா ரொம்ப தண்டு நீண்டு இருந்துச்சு, அதுல வந்து விதை இல்லாம இருந்துச்சு. எதற்காக இப்படி இருக்குன்னு அதை எடுத்து ஆராய்ந்து பாக்குறப்போ, ஜிபர்லா ஃபியூஜிகோரே அப்படிங்கிற ஒரு பூஞ்சை தான் வந்து இந்த மாதிரி அசாதாரணமான வளர்ச்சிக்கு தண்டு நீச்சிக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த பூஞ்சையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு திரவம் அப்படின்னாதான் இந்த ஜிபர்லின். இந்த ஜிபர்லினோட முதல் பண்பே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தண்டு நீச்சி அடைகிறது. கணுவுடை பகுதிகளில் வந்து தண்டு வந்து நீச்சி அடைகிறதுக்கு இந்த ஜிபர்லின் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்புறம் விதை முளைக்கிறதுக்கு, ஒரு விதை வந்து முளைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஜிபர்லின் வந்து ரொம்பவே வந்து இன்றியமையாத இருக்கு. அடுத்து பார்த்தினோகார்பிக் கனிகள், அதாவது விதையில்லா கனிகளுக்குமே இந்த வந்து ஜிபர்லிக்கு வந்து மிகவும் இன்றியமையாக இருக்கு. திராட்சை பழங்கள்லாம் வந்து அந்த திராட்சையோட பெரியோட அந்த சைஸ் அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஜிபர்லினை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அடுத்து வந்து சைட்டோகைனின், செல் பகுப்படைதல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல் பகுப்படைகிறதுக்கு இந்த சைட்டோகைனின் வந்து ரொம்ப இன்றியமையாதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பக்கவாட்டு கிளைகள் வளர்ச்சிக்கு வந்து இந்த ஒரு சைட்டோகைனின் மிகவும் இன்றியமையாதாக இருக்கும். செனசென்ஸ் அப்படின்னா இலையானது ரொம்ப வயசாகி அது ஏஜ் ஆகி உதிர்றதா வந்து அப்படி சொல்லுவாங்க. இப்படி சைட்டோகைனின் இருந்துச்சு அந்த இலையானது அந்த உதிர்வதை வந்து இது வந்து தடுக்கும். அதாவது அந்த இலையை வந்து அந்த பசுமையாகவே பச்சை தன்மையை வந்து அதை இது பண்ணி அந்த இலையானது கீழே உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து எத்திலின். எத்திலின் பார்த்தோம் அப்படின்னா வந்து கனி பழுத்தல், அதாவது அந்த ரைப்பனிங்னு சொல்லுவாங்க. அந்த ரைப்பனிங்க்கு வந்துட்டு எத்திலின் வந்து ரொம்பவே இன்றியமையாது. அதே மாதிரி விதை உறக்கத்தை மொட்டுக்கள் இதெல்லாம் வந்து நீக்குது, தண்டு நீச்சி அடைதலையெல்லாம் தடுக்கிறது. ஸோ மெயினாக எத்திலினாலே பல ரைப்பனிங்க்கு தான். அப்சிசிக் அமிலம், இந்த அப்சிசிக் அமிலம் வந்துட்டு மெயினாக வந்துட்டு விதை உறக்கத்தை வந்து ஏற்படுத்தும். விதை உறக்கம் அப்படின்னா எல்லா விதைகளுமே எல்லா சாதகமான சூழ்நிலைக்குமே வளரும் தன்மை இது. ஒரு சில விதைகள் அதுக்கு சாதகமான சூழ்நிலை வைத்தாலுமே விதையானது முளைக்காது, அதாவது அது வந்து ஒரு செயலற்ற நிலையிலே இருக்கும். இந்த அப்சிசிக் அமிலமானது என்ன பண்ணும் அப்படின்னா விதை உறக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தாவரத்தின் இலைத்துளை இருக்கு இல்லையா, இலைத்துளையை வந்து மூட செய்யும். இலைத்துளை வழியாக தான் அந்த வாயு பரிமாற்றமே நடக்கும். ஸோ இலைத்துளையை மூட செய்யும். வறட்சி காலங்களில் மண்ணில் வந்து நீர் பற்றாக்குறையா இருக்கும் பொழுது தாவரமானது மேலும் நீராவி போக்கை நடத்தினால் தாவரத்திற்கு நீரின் அளவு நம்மளுக்கு பத்தாது. எனவே நம் ஏபிஏ போன்ற இந்த வளர்ச்சி ஊக்கிகளை நம்ம கொடுக்கும் பொழுது அது இலைத்துளையை மூட செய்து நீராவி போக்கை கட்டுப்படுத்தி வறட்சியான காலங்களில் தாவரத்தின் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்தும். இவ்வாறு தாவரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன்கள் தாவரத்தின் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்தி மகசூலை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகின்றன.
0: இதுவரை தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்கினார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

0: நேர்களே, இன்று வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை வெற்றி படிக்கட்டுகள் பட்டய கணக்காளர் ஆவகம் முறை வழிமுறைகளை குறித்து வழிகாட்டுகிறார் பட்டய கணக்காளர் பி அஜித்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கேவேல் முருகன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அதற்கு முன்னதாக கேட்டுடலாம் மாநில செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப்

0: கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது அந்நாட்டு இளவரசி விக்டோரியா கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் ஸ்வீடன் மன்னர் மற்றும் ராணி ஆகியோரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள், நிர்வாக நெறிமுறைகள் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான அடித்தளம் கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நாகரிக பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக அளவிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஸ்வீடன் இடையே பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய அரிய வகை கனிமவள இயக்கம் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களின் கீழ் முதலீடு செய்ய முன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இதனிடையே ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லைன் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறை முதலீடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்க வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைத்துவ பண்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியா மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் உத்வேகம் பெறுவதற்கும் பெருமை கொள்வதற்குமான தருணம் இது என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். கோபாலபுரம், நுங்கம்பாக்கம் மற்றும் கில் நகரில் உள்ள விளையாட்டு மைதானங்களை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், அவர்களுக்கு தேவையான வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து கில் நகர் பூங்காவை ஆய்வு செய்த அவர், அங்கு மேற்கூரை, கண்காணிப்பு கேமரா மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு திரு JCD பிரபாகர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார்.

0: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேகா அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். ராசிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிளாண்டஸ் வைரஸ் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். தெருநாய்களிடமிருந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஆன்லைன் வாயிலாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பில்லராக் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஆன்லைன் QR கோடு மூலம் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் பாம்பார்புரம் கால்ஃப் கிளப் சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாகினர். சாலைகளை அகலப்படுத்தினாலும் நெரிசல் குறையாததால் QR கோடு கட்டண முறையை ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக விளைநிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சர்தார் முகமது ஷகாபத் உசைன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஹசரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை ஒட்டிய வனப்பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக அதன் விலை மேலும் உயரக்கூடும் என்று நாமக்கல் மாவட்ட முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோடைக்கால டேபிள் டென்னிஸ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மதுரை எஃப்

0: 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி நாம் கேட்கலாம் பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அன்பான செல்ல குழந்தை கோப்பெருந்தேவி. வணக்கம்.
1: வணக்கம், நான் மதுரையிலிருந்து வந்திருக்கேன். என் பெயர் கோப்பெருந்தேவி. நான் வந்து ஒரு ஆலமரம் பாட்டு சொல்லிக்கவா? ஆலமரத்திலே விளையாட்டு, அணிலே அணிலே கைதட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாளாட்டு, சின்ன முயலே மேலங்கொட்டு, சின்ன முயலே தலைந்தட்டு, எல்லாரும் தான் பாடிக்கிட்டு, ஏழேலாம் அடிக்கிட்டு, ஒன்றால் தான் சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துளிக்கிட்டு. இங்கிலீஷ் ரைம் மட்டும் சொல்லிக்கவா? 8 little planets go round the sun, spinning, oh, what a fun. Mercury's side, Venus and bright, Earth is our home, Mars is red, Jupiter wide, Saturn has rings, Uranus rolls, Neptune blue. திருக்குறள் மட்டும் நான் சொல்லிக்கவா? அகர முழுத்த எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்படும். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உயிரிழந்திருக்கு. ஒரு கதை சொல்லிக்கவா? தொப்பி வியாபாரி, அவர் வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு இருந்தாராம். அப்படியே அவருக்கு தூக்கு வர மாதிரி இருந்துச்சா, அந்த ஆலமரத்துல போய் தொப்பி கூட எடுத்து கீழே வச்சுட்டாரா. அது 8 தொப்பி இருந்துச்சா, அப்படியுமே 8 குரங்கு இருந்துச்சா. அவர் தூங்கிட்டாரு நல்லா அசந்து. அப்படியே மேலே மேலே வந்து அந்த குரங்கு வந்து கீழே குந்துச்சு, அந்த தொப்பியை எடுத்துட்டு மேலே போய் விளாண்டுட்டு இருந்துச்சான். அப்படியே அவர் எந்திரிச்சிட்டாராம். மேலே என்னோட தொப்பி காணோன்ட்டு டவுட் ஆயிடுச்சான். அப்படியே மேலே பார்க்குறாரு, நீ தான் தூக்கிட்டு இருக்கியா, இரு நான் காட்டத்துக்கு காமிக்கிறேன். அவர் ஆக்ஷன் செய்கிறத அந்த குரங்கும் செஞ்சிச்சான். அப்படியே அவர் அந்த தொப்பியை கீழே போட்டாரு, அதுவும் கீழே போட்டு அப்படியே அவர் படக் படக்க படக் எந்திரிச்சு குடு குடுன்னு அதுல அந்த தொப்பியை வந்து அந்த கூடைக்குள்ள போட்டு அப்படியே எடுத்துட்டு குடு குடுன்னு ஓடிட்டாரா. தேங்க்யூ, வணக்கம்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இதுவரை கேட்டது பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கு பெற்றார் கோப்பெருந்தேவி. மீண்டும் மற்றொரு பூந்தளிர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேர்களை இதுவரை இணைந்திருந்தீர்கள் புதிய காலை நிகழ்ச்சியோடு. பன்மொழியில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நன்றி நேர்களை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலைனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.

0: ஜுவல்லர், கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
2: ஆமானே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

நாம ஒரு நாள் ரசித்தவை எல்லாமே சலிப்பாகுங்க. எது ஒரு நாள் நமக்கு பிரமிப்பாக இருக்கோ அதுவே மறுமுறை பார்க்கும் பொழுது கொஞ்சம் அதில் மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடு குறையும். எது ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி நமக்கு தோணுதோ அது ஒரு நாள் மறந்தே போகுங்க. இதுதான் நம்முடைய மனித வாழ்க்கை. இதில் இந்த யதார்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படின்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எப்போதுமே நம்ம வாழ்க்கை சுகமாகும் என்ற பொன்னான வரிகளோடு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கி பூக்கள் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்வது அம்பிகா. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இப்போ நாம வேலை வாய்ப்பு செய்தி கேட்கலாம் வாங்க. மத்திய அரசில் பல்வேறு துறைகளில் காலிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பு செய்திருக்காங்க யூபிஎஸ்சிங்க. இந்த யூபிஎஸ்சி வெளியிட்டுள்ள தேர்வில் நிர்வாக அதிகாரி பணிக்கு 27 இடங்களும், உதவி பேராசிரியர் பணிக்கு 4 இடங்களும், மைனிங் என்ஜினியரிங் பணியில் 4 இடங்களும், அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் பணிக்கு 4 இடங்களும், ரிசர்ச் ஆஃபீஸர் பணிக்கு 2 இடங்களும், டிரான்ஸ்லேட்டர் பணிக்கு 2 இடங்கள் என ஒட்டுமொத்தமாக 45 இடங்களுக்கான தேர்வு அறிவிப்பு யூபிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக டிகிரி, பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் முடிச்சிருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று முடித்திருத்தல் வேண்டும். தேர்வு தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமாக தேர்ச்சி முறை நடக்குங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை ஆன்லைனில் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 29ஆம் தேதி, அதாவது 29/5/2026க்குள் உங்களுடைய விண்ணப்பங்கள் சென்று சேர்ந்துருக்கணுங்க. மேலும் உங்களுக்கு விவரங்கள் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா upsc.gov.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை இணையதள முகவரி upsc.gov.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களை வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகர்ஸோடு இன்றைக்கு வளம் வரக்கூடிய பாட்டு வேணுமா, 8:02 வளம் வரக்கூடிய பாட்டு வேணுமா? மதுரை மாவட்ட நேர்களை உங்களுக்காகத்தான் இன்னும் சிலவடுகளை கேட்டுவிடலாம். தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலக சுகாதார நடைமுறைகள்

0: மறுசீரமைப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 6 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், நீர் பாதுகாப்பு திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு மக்களின் பங்கேற்பு அவசியம் என்று கூறினார். கிராமப்புறங்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு கிராம பஞ்சாயத்து முதல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கும் என்றும், நீடித்த வளர்ச்சிக்கு சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய நீண்டகால திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நவீன மற்றும் நீடித்த வேளாண் நடைமுறைகளின் முன்மாதிரி மாவட்டமாக குண்டூர் மாவட்டம் உருவெடுக்கும் என்று அவர் கூறினார். கிராமப்புறங்களில் பயிர் சாகுபடி மற்றும் முறையான வேளாண் மேம்பாட்டுத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது ஒரு விதை கிராமத்தை உருவாக்கி அது குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண் நடைமுறை சார்ந்த தகவல்கள் சென்றடையும் வகையில் செயல்திறன்மிக்க தகவல் தொடர்பு அமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் பிரத்யேக யூடியூப் சேனல் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். 12,000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு வி டி சதீசன் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கினார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் போக்குவரத்து பயன்பாட்டை முறைப்படுத்துவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு தில்லி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தில்லி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் நிலவும் சூழல் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டை குறைத்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து அலுவலகங்களுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதன் மூலம் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: July 2026 பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 வழங்குகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதில் 19 பெண்களும் மறைவிற்கு பிந்தைய விருதாக 16 தனிநபர்களும் அடங்குவர். நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்த அறிவிப்பு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று வெளியிடப்படும். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொதுநலன், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை போன்ற துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது.

0: வளர்ச்சியடைந்த மேற்கு வங்கம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு அம்மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது மேற்குவங்க பயணத்தின்போது தீஸ்தா நதியின் அழகையும் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா அறிவித்துள்ள ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை நிராகரிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யுரேனியம் கையிருப்பு, பொருளாதார தடைக்கு எதிரான நிவாரணம் மற்றும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட அம்சங்களை ஈரான் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 80க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. அந்த நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் வைரஸ் பரவுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஐநா சுகாதார முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 246 பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதிகளில் அடுத்த 2-3 நாட்களில் இதற்கான சாதகமான சூழல் நிலவக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கர்நாடகா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார், கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இதேபோன்ற சூழல் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3-5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளுக்கும் அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு V.D. Satheesan இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
3: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. தர

0: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இறைவனை தாய்மானவர் அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம், சேயுமானவர் என்று கேள்விப்பட்டிருக்கோமா? அத்தகைய சேயுமானவர் வீற்றிருக்கும் ஓரியூர் சேயுமானவர் திருக்கோவிலை இன்று பார்க்க போகிறோம். இந்த திருக்கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓரியூரில் அமைந்துள்ளது. 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவஸ்தலம் இந்த தலம். மாணிக்கவாசகரின் திருவாசகத்தில் ஓரியூரினில் உகந்து இனிது அருளி பாரிக்கும் பாலகனாகிய பரிசும் என்று போற்றி பரவிய புண்ணியத்தலம். என்றும் இளமை பேரும் மகப்பேரும் வரமாய் சிவபெருமான் அருளும் தலம். மதுரையில் அருள் பாலிக்கும் சொக்கநாதர் தன் அடியவர்களுக்காக 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தினர். அவற்றில் விருத்த குமார பாலரான திருவிளையாடல் நிகழ்த்திய தலமே ஓரியூராகிய இந்த தலம். விரூபாட்சர் சுபவிரதை ஆகிய தம்பதியருக்கு கௌரி என்னும் பெண் குழந்தை பிறந்தாள். சிறு வயதிலிருந்தே கௌரி சிவபக்தை. கௌரி திருமண வயதை அடைந்தாள். வைணவ இளைஞன் ஒருவனுக்கு விரூபாட்சர் தன் மகள் கௌரியை திருமணம் செய்து கொடுத்தார். அந்த இளைஞன் குடும்பத்தினர் கௌரியை வெறுப்போடு புறக்கணித்தார்கள். இதனால் இளம் வயதிலேயே கௌரி முக்தி பேறு வேண்டி சிவனை சரணடைந்து வேண்டினாள். ஒரு நாள் புகுந்த வீட்டினர் அவளை தனி அறையில் அடைத்து பூட்டிவிட்டு வெளியூர் சென்றனர். கௌரியோ மனமாற சிவநாமத்தை ஜெபித்து சிவபெருமானை சரணடைந்தாள். அப்போது சிவனடியார் வடிவில் சிவபெருமான் எழுந்தொருளி கௌரியை விடுவித்தார். அடியவருக்கு வயிறார உணவளித்து வணங்கினாள் கௌரி. சிவபெருமான் குழந்தையாக காட்சி தந்து கௌரிக்கு முக்தி பேறு வழங்கினார். இவ்வாறு பாலனாகிய பரிசு வைத்தார் சிவபெருமான். 1300 ஆண்டு பழமையாக வாய்ந்த திருக்கோவில் இயற்கை சீற்றத்தாலும் அந்நியர் படையெடுப்பினாலும் சிதிலமடைந்தது. திருப்பணி செய்ய முயற்சித்த போது அந்நியர்கள் அதனை தடுத்து நிறுத்தினார்கள். பல்வேறு இடையூறுகளின் நடுவே பெங்களூரு அறம்பளர்த்த நாயகி என்பவரின் காரைக்காலம்மையார் அறக்கட்டளை அரிய முயற்சியாலும் சிவனடியார்களின் உழைப்பினாலும் ஆலயம் புனரமைக்கப் பெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இங்குள்ள தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம். குளமும் பாம்பாறும் ஆகும். இங்கு குதிரைகள் நிற்கும் முன் மண்டபம் நம்மை வரவேற்கிறது. இந்த மண்டபத்தில் ஆலய வரலாறு புடைப்புச் சிற்பங்களாக உள்ளன. இந்த முன் மண்டபம் மேலே ரிஷபாரூடர் காட்சி தருகிறார். மேற்கு பார்த்து சிவாலயம், வடக்கு புறத்தில் சண்டீசர் உள்ளார். பிரம்மா, துர்கை, லிங்கோத்பவ, தட்சிணாமூர்த்தி, நர்தன கணபதி ஆகியோரும் உள்ளனர். மண்டபத்திலே பலிபீடம், நந்தி தரிசனமாகிறது. சிவன் கருவுரை கதவிலே பாண்டிய நாட்டு 14 சிவத்தலங்கள், அந்த சிவலிங்க திருமேனிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அம்பாள் கருவறை கதவிலும் பஞ்ச சபைகள் பொருத்தப்பட்டுள்ளன. கணபதி, முருகன் நால்வரும் சன்னதி கொண்டுள்ளனர். நடராஜ சபையும் உள்ளது. மேற்கு நோக்கி சேயுமானவர் என்னும் பெயரில் லிங்க திருமேனியராய் சிவபெருமான் காட்சி தருகிறார். மட்டுவார்குழலி என்னும் பெயரில் இறைவி காட்சி தருகிறாள். பௌர்ணமி, பிரதோஷம், திருவாதிரை போன்றவை இங்கு விழா நாட்கள். மகப்பேறு வேண்டியும் குடும்ப மகிழ்ச்சிக்கும் முக்தி பேறு வேண்டியும் இங்கு வழிபடுகிறார்கள். சகல நன்மைகளையும் அருளும் ஓரியூர் சேயுமான சுவாமியை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை. வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
0: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் நேரடி இன்றைக்கு 8:02 வளம் வரக்கூடிய நிகழ்ச்சியாக கேட்கலாம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களை உங்களுக்காகத்தான் வளம் வர காத்துட்டே இருக்கு. 25:30 மற்றும் 25:30 இரண்டு எண்களிலும் பங்கு பெறலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களை ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

நேர்களை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணமாய் வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. இன்று வெற்றி படிக்கட்டுகள், வெற்றி படிக்கட்டுகளாகத்தான் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வலம் வர காத்திருக்கிறது. நேர்களை, வெற்றி படிக்கட்டுகள். பட்டய கணக்காளராகும் வழிமுறைகள் குறித்து வழிகாட்டுகிறார் பட்டய கணக்காளர் பி அஜித்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி இனிதே துவங்கும் நேரம் 11:02. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம் 7:48 ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேர்களை இதுவரை இணைந்திருந்தீர்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கி பூக்கள் நிகழ்ச்சி. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு. நிகழ்ச்சி பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் அம்பிகா. பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களை உங்களுக்காகத்தான். 25 30 170 மற்றும் 25 30 171 இரண்டு எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் வரும் புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். தொடர்வது செய்தி சுருக்கம் இன்னும் சில நொடிகளில்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும்

தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களே, உங்களுக்காகத்தான். 25:30, 170 மற்றும் 25:30, 171 இரண்டு எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்கலாம். நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் அம்பிகா. இப்போ இணைப்பில் இணையும் முதல் நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. நன்றிங்கய்யா, இணைப்பில் வந்திருக்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் பாடல் இதோ காற்றலையில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட இணையர்கள் வரிசையில் இன்று இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய இணையர் வருக, வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம். வண்டியூர் செம்மன் சாலை சக்தி ஜனார்த்தனன் மேடம்.
0: நல்லதுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: இன்னைக்கு ரப்பர் பந்து படத்துல இருந்து மேடம், சின்னஞ்சிருக்கியே நீ என் நெஞ்சில் இருக்கியே, அந்த பாடல் வேணும் மேடம்.
0: நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் லவர் பந்து திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரம் 8:14. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இன்று மதுரை மாவட்ட நேயர்களை உங்களுக்காகத்தான் வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. 25, 30, 170 மற்றும் 25, 30, 171 இரண்டு எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழலாம். இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
4: இனிய காலை வணக்கங்களுடன் நிகழ்ச்சி நிறைவது மதுரையில் இருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
3: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
4: சத்தார் பாடத்துல இருந்து ஒரு பீட் சாங்.
3: நன்றிமா இணைப்பில் வந்ததற்கு.
4: நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

0: மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகில் இயக்குனர் விஜய டி ராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள்.
1: எந்த பாடல்களில் நீ நீலாம்
0: கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 10 மணிக்கு மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டு சிறகில் விஜய டி ராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இணைப்பில் இணையும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு கத்தி படத்துல இருந்து கட்டு கட்டு மேலங்குத்து அந்த பாட்டு.
0: நன்றிங்க, இணைப்பில் வந்ததற்கு.

0: ஹலோ
1: ஹலோ,
2: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல தினமும் காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்ப போனை எடுத்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 04522 என்ற மதுரையோட முன்னிணைப்பை போட்டு 25310018 மற்றும் 21 0028 2 இந்த 2 எண்கள்

0: இம் அழைக்கலாம். என்ன நேயர்களே, விருப்ப பாடல் கேட்க ரெடியா?
1: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இப்பொழுது இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு வேணுமா நேயர்களே, இன்றைய பாட்டு வேணுமா நம்முடைய மதுரை மாவட்ட நேயர்களை உங்களுக்காகத்தான் வளமர காத்துக்கொண்டே இருக்கிறது. இன்னும் நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 8:33 ஆயிடுச்சு. 25:30 மற்றும் 25:30 இரண்டு எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம்.

0: மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகில். இயக்குனர் விஜய டி ராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள்.
1: எந்த பாடல்களில் நீ நீலாம்
0: கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 10 மணிக்கு மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டு சிறகில் விஜய டி ராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள்.
2: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இன்று மதுரை மாவட்ட நேயர்கள் வரிசையில் இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் வண்டியில இருந்து ஆசமா பேசுறேன்.
2: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்கம்மா? கேட்டுருவோமா? இணைப்பில் வந்ததற்கு நன்றி. உங்களுக்காகவும் நம்ம நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ
4: ரெடியா மாமே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணமாய் வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்று வெற்றி படிக்கட்டுகள் என்ற தலைப்பில் தான் வளம் வர காத்துட்டே இருக்கு. வெற்றி படிக்கட்டுகள், பட்டய கணக்காளர் ஆகும் வழிமுறைகள் குறித்து வழிகாட்டுகிறார் பட்டய கணக்காளர் பி அஜித்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கேவேல் முருகன் அவர்கள். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி தொடங்கும் நேரம் 11:02. இன்றைய பாட வேணுமா நிகழ்ச்சி மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: நேரம் 8:50. இனி நாம் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு நாள் ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைய அழைச்சிக்கிட்டு வந்தார். சார், இவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் கொஞ்ச நாள் இவனுக்கு குருவாக இருந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா தேவையில்லைன்னார். பெரியவங்களையும் மதிக்காதவன் எப்படி என்ன மதிக்க போகிறான் அப்படிங்கிறது நமக்கு யோசனை வரும் இல்லையா? வேணாங்க, என்னை விட்டுருங்கோ அப்படின்னோ. அவர் விட மாட்டேன்னுட்டார். இல்லைன்னா அவன் அவரே சிஷ்யனாகிடுவார் போல இருந்தது. சரி, வேறு வழி இல்லாமல் அந்த பையனையே என்னுடைய சீடனை நான் ஏற்றுக்கிட்டு உபதேசமெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது குரு பக்தின்னா அது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தோம். அவனுக்கு சதமகர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார். அவருக்கு ஒரு சீடர், அவன் பேர் துளசி சைதன்யன், நைஷ்டிக பிரம்மச்சாரி. தன்னுடைய குருவுக்கு எந்த நேரத்தில் எது தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்கிறவன். ஆனால் இவனை பற்றி மற்ற சீடர்களுக்கு பொறாமை வந்துட்டது. இவன் மட்டும் இப்படி இருக்கானேன்னு உடனே குருக்கிட்ட போய் கோல் மூட்டினாங்க. அவன் சரியில்லை, அவன் நடந்துக்கிறது சரியில்லை, அப்படி இப்படின்னு.

0: எதையாவது சொல்லி. இருந்தாலும் இதையெல்லாம் அந்த குரு நம்பலை. அவருக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு. துளசி சைதன்யன் பெருமையை மற்ற சீடர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினச்சார். அதுக்கு ஒரு வழி பண்ணார். ஒரு நாள் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு பெரிய மலை அருவி கொட்டிக்கிட்டு இருந்தது. குரு சீடர்கள் பக்கம் திரும்பினார். இந்த மலையின் மேலே இருந்து அந்த படு பாதாளத்தில் குதிக்கிறதுக்கு உங்களில் யார் தயார் அப்படின்னு கேட்டார். ஒரு சீடனும் ஆய திறக்கலை, ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க. பின்னாடி மூட்டை முடிச்சோடு வந்துக்கிட்டு இருந்தான் துளசி சைதன்யன். அவனை பார்த்தார். தப்பாருப்பா, நீ மேலே இருந்து அந்த அருவியில் குதி அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் சுவாமின்னான். ஓடி போய் பொத்துன்னு குதிச்சுட்டான். அடுத்த கணமே குருநாதர் தன்னுடைய யோக சக்தியால் பறந்து போய் அவன் கீழே விழுந்துடாமல் தாங்கி பிடிச்சி கொண்டுக்கிட்டு வந்துட்டார். மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டுது. அடுத்தபடியாக என்ன பண்ணலாம்னு யோசித்தாங்க இவனை மாட்டி விடுறதுக்கு. ஒரு நாள் வந்து வெத்தலை அடிக்கிற ஒரு சின்ன உரலையும் உலக்கையையும் எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க. சதமகர் சன்னியாசி இல்லை, அவர் வெத்தலை போடுவார். பல் சரியில்லை, அதனால் இடித்து தான் வெத்தலையை போடணும். திடீர்னு வெத்தலை பார்க்க கேட்டார். வழக்கமாக உரலில் இடித்து தர்றது தான் துளசியின் பழக்கம். உரலை தேடினா கிடைக்கல, என்ன பண்ணுறது? குரு கேட்டுவிட்டாரே, குரு சேவை தானே முக்கியம். என்ன பண்ணால் வெத்தலை பார்க்க தன்னுடைய வாயில் போட்டு முன்னும் அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். குரு எதையோ படிச்சுக்கிட்டே அதை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டார். துளசி இன்றைக்கி தாம்பூலம் வந்து நல்லா இடிக்கப்பட்டிருக்கு, ருசியாக வேறு இருக்குது, அதை இடித்த பாத்திரத்தை என் கண்ணால் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னுட்டார். அதை மட்டும் அனுப்பி போய் நீ வர வேண்டான்னு வேற சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் துளசி தவிச்சு போயிட்டான். இவன் போகாமல் எப்படி வாயை மட்டும் அனுப்பி வைக்க முடியும்? இவன் தவிக்கிறத பார்த்ததும் மற்ற சீடர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். துளசி கொஞ்சமும் யோசிக்கலை, வாழை எடுத்தான், தன்னுடைய தலையவே அப்படியே அறுத்து வெட்டி எடுத்தான், இன்னொரு சீடங்கிட்ட கொடுத்துட்டான், எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கொண்டுகிட்டு போய் குரு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த தலையில் வாய் திறந்துருக்கு, வெத்தலை போட்டு முன்னு இருந்தது, தெரிஞ்சு போச்சு, சிவப்பாக இருந்தது. அவனுடைய குரு பக்தியை இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குரு சதமகர் தன்னுடைய அற்புத திறமையினால் அந்த தலையை மறுபடியும் ஒட்ட வச்சுட்டார். துளசிக்கு உயிர் வந்துட்டுது. இப்படி ஒரு பெரிய கதை உண்டு. அதாவது துளசி சைதன்யன் அவனுடைய குரு பக்தி எப்படி அப்படின்னு கேட்டோம். ரொம்ப அபாரம் அப்படின்னு அந்த பையன் அடக்கமாக. சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி அவங்ககிட்ட கேட்டோம். ஏன்பா, உன்னுடைய குரு பக்தியை என்கிட்ட காட்டுறதுக்கு உன்னோட கழுத்தை நீயே அறுக்கணும்னு நான் சொன்னால் அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்டோம். என்னுடைய கழுத்தை வந்து நானே அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னா அவன். ஏண்டான்னு, அதே காரியத்தை தான் இனிமேல் நீங்கள் தினமும் செய்ய போகிறீங்களே சார் அப்படிங்கிறான்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேயர்களே, இன்றைக்கு வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வெற்றி படிக்கட்டுகள்ன்ற தலைப்பில் தான் வளம் வர காத்துட்டே இருக்குது. நம்முடைய குழந்தைகள், அதாவது 12ஆம் வகுப்பு முடித்த குழந்தைகள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் குறித்து தான் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்குது. நம்ம கூட பண்பலைக்கு நம்மளுடைய நிலையத்துக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பி அஜித்குமார் அவர்கள் நேரலையில் பங்கு பெற காத்துட்டே இருக்காங்க. உடன் உரையாட காத்திருக்கிறார் வேல்முருகன் அவர்கள். நேயர்களே, பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்தான அத்தனை சந்தேகங்களும், அதிலும் குறிப்பாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆவதற்கான வழிமுறைகளுக்கான சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்கலாம் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்குள். 25, 30, 170 அறிமுக நேயர்களும், 25, 30, 171 அனைத்து நேயர்களும் பங்கு பெறலாம் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில். இதுவரை பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் கேட்டு சுவைத்த, பங்கு பெற முயற்சித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அம்பிகா. தொடர்வது செய்தி சுருக்கம், அதற்கு பிறகு கேட்கலாம் ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் லைவ்
1: ஆகாஷவாணி. நேரம் 9 மணி. அரங்கிசை ரமா ரவி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர்
2: நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்த

நடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹாப்பி மார்னிங் நேர்களே, இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்திருக்கிறது. குட்டி குட்டி தகவல்களுடன் இன்னிசை மெட்டுக்கொழுமாய் டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நிருமலை. தகவல்கள் சொல்ல நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கிறேன் டயனா. உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. காலையில் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருப்பீங்க, அதாவது குட்டீஸ்லாம் வந்து இன்னும் வந்து இந்த லீவோட மூட்லேயே வந்து இருப்பாங்க. அப்படியே லேட்டாக எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எந்திரிச்சிருக்கணும் கண்டிப்பாக. அப்படியே வந்து நம்ம எஃப்எம்ல நல்ல ஒரு பாடல்கள்லாம் கேட்டுட்டு அப்படியே இந்த டேயை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18/5/2026 இந்த நாளோட சிறப்பு என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. இன்று சர்வதேச அருங்காட்சிய தினமாக கொண்டாடப்படுகிறது. தகவல் கேட்டுட்டோம், பாடல் வருது சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பு ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து.

Dry Time Beats காத்திருக்க நேரமில்லை, கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. அதாவது இந்த நாளோட சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டோம் இல்லையா, அடுத்ததா அதே மாதிரி இன்னொரு சிறப்பு இந்த நாளில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தடுப்பூசிக்காக உழைக்கும் ஆராய்ச்சியாளர்களையும் தன்னார்வலர்களையும் கௌரவிக்கும் வகையில் தேசிய HIV தடுப்பூசி விழிப்புணர்வு தினமாக இந்த நாள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. வேட்டையன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஏதோ காற்றலைகள் நேர்களுக்காக.

இப்படி ஜோர்டன்

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை மணி 11:02 வளம் வர காத்திருக்கிறது கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இந்த படிப்புக்கு நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ற தகவல்களை நமக்கு சொல்றதுக்காக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பி அஜித்குமார் அவர்கள் வந்து நம்ம நிலையத்திற்கு நேராக வந்து மாணவர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். மாணவர்கள் பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழிமுறைனே தெரியல அப்படின்னு யோசிச்சிட்டீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க. 0452 25 30 170 மற்றும் 25 30 170 இணையலாம். இணைந்து உங்களோட சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாவற்றையும் கேட்டு தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இன்று காலை மணி 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் மறந்துடாதீங்க நேர்களே. நேரம் 9:14:14 கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்க நேரம்ல எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: பாய்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட துள்ளலிசை மெட்டுக்கொள்ளுமாய் டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்கு நிருமலை. அடுத்ததான் நாம தெரிஞ்சுக்க போறோம்.

தகவல் பிஎம் ஸ்கீம், டெலிலாஸ் சர்வீஸ் ஸ்கீம், இதை பற்றிய தகவல் தான் கேட்க போகிறோம். அதாவது பொது சேவை மையங்களில் தொலைத்தொடர்பு மூலம் சட்ட ஆலோசனை வழங்குதல், இதுதான் இந்த ஒரு ஸ்கீமோட ஒரு முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். நிறைய தகவல்கள் இதை பற்றி அப்படியே காத்துட்ருங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்கும் நேரம் இல்லை. பிஎம் ஸ்கீம், டெலிலா ஸ்கீம், இதை பற்றிய தகவல்கள் தான் நம்ம கேட்டுட்ருந்தோம். இந்த திட்டம் வந்து டெலிலா செயலி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதன் மூலமாக வந்து காணொலி கலந்துரையாடல் வாயிலாக இப்போ பொதுமக்கள் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்குகள் தொடரணும் அப்படின்னா அதை பற்றிய தகவல்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தான் இந்த ஸ்கீமில் வந்து முதல்ல செய்கிறாங்க. அதாவது வழக்கு தொடர்வதற்கு தேவையான இலவச சட்ட ஆலோசனையை வந்து இந்த செயலி மூலமாக நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து வழக்கு தொடர்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே.

ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 90 ஆண்டுகள் வானில் ஒளித்த வரலாறு. காற்றின் கரங்களில் கதை சொன்ன குரல் நீ, காலத்தின் தடங்களில் நினைவாய் நின்ற நினைவு நீ, காணாத முகங்களுக்கும் காதலாய் இருந்தாய், கேட்கும் ஒவ்வொரு உள்ளத்துக்கும் உறவாய் பிறந்தாய். வானொலி அலைகளில் வாழ்க்கை பாடம் பாடி வசந்தம் போல் நம்முள் விழுந்தாய், இனிமை சேர்த்தாய். 90 ஆண்டுகள் கடந்தும் உன் ஒளி மங்கவில்லை, உணர்வின் ஒளி போல உலகம் முழுவதும் கலந்துவிட்டாய். மக்களின் மனம் இணைக்கும் மந்திரம் நீதான், ஒளியின் ஓவியம் நீ, வானம் பேசும் மொழி நீ, வார்த்தையில்லா இசை நீ, காணாத உலகங்களையும் காதில் கொண்டு வந்தாய் நீ. காலை ஒளி உதிக்கும் முன் குரலாய் வந்து நின்றாய், கனவுகள் கூட விழித்திட கதை சொல்லி சென்றாய். 90 ஆண்டுகள் கடந்தும் உன் ஒளி மங்கவில்லை ஆகாஷ்வாணி, நீ ஒரு குரல் அல்ல, ஒரு காலத்தின் இதயம், என்றும் ஒளித்து கொண்டே இருப்பாய் எங்கள் மனதில். உன் பயணம் 100 ஆண்டுகள் கடந்து தொடரட்டும், நாளும் புதிய ஒளியாக மலரட்டும். வாழ்த்துக்கள் ஆகாஷ்வாணிக்கு 90.

குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட துளசை மெட்டுக்கொழுமை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்க நேரமில்லை. பிஎம் ஸ்கீம், டெலிலா ஸ்கீம், இதை பற்றிய தகவல்கள் தான் நம்ம அப்படியே கேட்டுட்டு

இருக்கும். நீதித்துறையால் இயக்கப்படும் இந்த திட்டம் வந்து அனைத்து மக்களையும் வழக்கறிஞர்களுடன் இணைத்து, அதாவது சப்கா நியாயம், அனைவருக்கும் நீதி என்பதை உறுதி செய்வதை வந்து நோக்கமாக கொண்டிருக்குங்க.

0: 9 இன்று இரவு 10 பட்டு சிறகில் இயக்குனர் விஜய டிராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள்.
1: எந்த பாடல்களில் நீ நீலாம்
0: கேட்க தவறாதீர்கள். இன்றிரவு 10 மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் FM 100.9 பட்டு சிறகில் விஜய டிராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. துள்ளலிசை மெட்டுக்களுடன் குட்டி குட்டி தகவல்களுமாய் டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்கு நேரமில்லை. பிஎம் ஸ்கீம், டெலிலா ஸ்கீம், இதை பற்றிய தகவல்கள் தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இந்த திட்டத்துக்கு வந்து கட்டணம் எதுவுமே கிடையாது, முற்றிலும் இலவசமாக தான் இச்சேவை வந்து வழங்கப்பட்டிருக்குங்க.

103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. பிஎம் ஸ்கீம், டெலிலா ஸ்கீம், இதை பற்றி தகவல்கள் தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் குழந்தை உரிமைகள் போன்ற வழக்குகளை நீதிமன்றங்களில் அணுகிட ஆலோசனை வந்து வழக்கறிஞர்களால் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலமாக.

0: மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகில். இயக்குனர் விஜய டிராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள்.
1: எந்த பாடல்களில் நீ நீலாம்
0: கேட்க தவறாதீர்கள். இன்றிரவு 10 மணிக்கு மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டு சிறகில் விஜய டிராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள்.

ஏஎம் ஸ்கீம், டெல்லா ஸ்கீம், இதை பற்றி தகவல்கள் தான் நாம் கேட்டுட்டு இருந்தோம். இந்த ஸ்கீமோட ஒரு நிறைவான தகவலாக, இந்த திட்டத்துக்கு பயன்பெறணும், நானும் இதன் மூலமாக வந்து வழக்கறிஞர்களை வந்து பார்த்து ஒரு இலவச சட்ட ஆலோசனை வந்து கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அருகிலுள்ள பொது சேவை மையத்தை வந்து அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகளை வந்து அங்கே சொல்லுவாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை மணி 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், நம்முடைய பிள்ளைகள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கு வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க, மாணவர்களும் வழிமுறைகள் தெரியலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் வழிகாட்டுகிறார் சார்ட்டர் அக்கௌண்டன்ட் பி அஜித்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். பெற்றோர்களும் மாணவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம், 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு.

ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்க நிறமில்லை நிகழ்ச்சியோட ஒரு நிறைவான தகவல். அதாவது பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம். அதாவது தங்கத்தை விரும்பாத பெண்களே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தங்கத்தை நம்ம வந்து எப்பவுமே ஒரு சவரன் வந்து 8 கிராம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்காவது யோசிச்சிருக்கோமாங்க. சவரன் அப்படின்ற வார்த்தை வந்து 1817 வெளிவந்த பிரிட்டிஷ் கோல்டு சவரேகன் அப்படின்ற நாணயத்திலிருந்து தான் இந்த வார்த்தை வந்து வந்திருக்கு. அதோட எடை வந்து பார்த்தீங்கன்னா 7.98 கிராம் வந்து இருந்திருக்கு. அந்த காலத்தில் இந்த அளவை வந்து அளவிடுறதுக்கு துல்லியமாக கணக்கிடணும் அப்படின்றதுக்கு ஒரு மெட்ரிக் அமைப்பு இல்லை. ஸோ அந்த தசம எண்களை கணக்கிடுவதற்கு கொஞ்சம் வந்து சிரமப்பட்டிருக்காங்க. தென்னிந்தியாவுக்கு வந்து வர்த்தகத்திற்காக இந்த தங்கம் வந்தபோது தான் இந்த வியாபாரிகள்லாம் தங்களோட வசதிக்காக இதை 8 கிராம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அன்றிலிருந்து தான் ஒரு சவரன் 8 கிராம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலையாக நம்ம வந்து ஒரு சவரன் அப்படின்னா 8 கிராம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பாடல் கேட்டுலாம் பேட்டை திரைப்படத்திலிருந்து.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த ஆறு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப் பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:29.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்க இருக்கின்றோம் விருந்தினர் விருப்பம். இன்னைக்கு விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில நம்ம கூட பேச காத்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்க இருக்காங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு பிடித்தமான பாடலையும் கேட்க காத்திருக்காங்க. அவளோட விருதுநகர் மாவட்டத்தில இருந்து ஜெயசேகர் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம் சார். மதுரை வாழ்வது நிலை அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கு பணிவான வணக்கங்கள்.
2: வணக்கங்கள். நலமா இருக்கீங்களா ஐயா?
3: நலமா இருக்கேன் சார். ஆண்டனர்ல எந்த ஒரு நோய் நொடி இன்றி நல்ல நலமாக என் வாழ்க்கை பாதையை ஓட்டி கொண்டு வருகிறேன்.
2: உங்க பேச்சிலே அது தெரியுதுங்க ஐயா.
3: எனக்கு இப்ப வயது வந்து 72 ஆகிறது. நான் ஆரம்பத்தில் தூத்துக்குடியில் வளர்ந்து படித்தது எல்லாமே பிஏ டிகிரி முடித்தேன். அது பிற்பாடு என் தகப்பனார் என்னை வணிகத்தில் ஈடுபடுத்தி விட்டார். எங்களுடைய வணிகம் எப்படின்னு கேட்டிருக்கிறேன்னா, நாங்க இந்த காஃபி பவுடர் இருப்பீங்களா, அதை சிக்கரிம்பாங்க. அந்த சிக்கரி பவுடர் சேர்த்தா சார் காஃபி வந்து அவ்வளவு டேஸ்ட் ஆகும். இதை இது கண்டுபிடித்தது யாருன்னா, எங்க அப்பா அப்பா வந்து ஹாரண்டு நாடுல போய் ஒரு தொழில் நிறுவனத்துல போய் அதை கண்டுபிடிச்சு அதை இங்க தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மூலமா இந்தியாவில மார்க்கெட் பண்ணாங்க. அந்த தொழில எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. நான் கிட்டத்தட்ட அதில் ஒரு 20 அதுல ஈடுபட்டு வந்தேன். அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா, நல்லெண்ணெய் வியாபாரம் தூத்துக்குடியில அது எங்க ஃபேக்டரி யூனிட்ல நல்லெண்ணெய் செஞ்சோம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலைகளை அப்பப்ப என் வயசு தந்த வேலை செய்து கொண்டு விருதுநகரில் வச்சுட்டு வருகிறேன்.
2: சூப்பருங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் சிக்கரி தொழில், அப்புறம் எண்ணெய் வியாபாரம், அதுக்கடுத்து
3: எல்லாமே செஞ்சு எனக்கு தெரியும் எந்தெந்த ஊர்ல எப்படி வியாபாரம்லாம் நம்ம பண்ண முடியுங்கிறது எனக்கு அத்து துடி. இது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும்
2: ஆஹா. விருதுநகர் விருப்பத்துல இருக்கோம். இவ்வளவு நேரம் உங்களை பத்தி சொன்னீங்க, நீங்க செய்யற வியாபாரங்களை பத்தி சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துருமா? என்ன பாடல் கேட்கலாம்?
3: பாட்டு சார், ஆண்டவன் கட்டளை படத்தில் இருந்து காலஞ்சேர்ந்த நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு அவர்கள் பாடிய சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது பாடல ஒலிவார்.
2: அடுத்த வரியே சொல்லிருங்க.
3: உங்ககிட்ட பேசிட்டு ஜாலித்தின் மேல சரியா வர முடியாது, மனசுல நினைவு வருது.

0: வானொலி சம்பந்தமா, ஏன்னா நீங்க வந்து 72 வயசுனா அப்ப நீங்க எந்த வருஷம் பிறந்திருக்கீங்க?
1: 1954
0: பிறந்தவங்க. அப்ப வானொலி அப்ப இருந்தே கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த
1: 1960 கேட்டுவார். 1960 நீங்க அப்ப பிறந்திருக்க மாட்டீங்க, உங்க அப்பாவே கூட பிறந்திருக்க மாட்டாங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: அதாவது சார், ஒரு சின்ன ஒரு வேடிக்கையான சம்பவம் என்னன்னா, ஒரு இதை நான் ஒரு தமாஷம் பண்ணணும்ல. 1967 வருஷம் சார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அகில இந்திய திருச்சிராப்பள்ளி வானொலியும் திருநெல்வேலி வானொலி ரெண்டு வானொலி நிலையங்கள் தான் மத்திய அலைவரிசை மூலமா பாடல்கள் ஒலிபரப்புவாங்க. அப்போ நான் இது தூத்துக்குடியில வந்து 9வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த காலகட்டம். பள்ளிக்கூடம் பாத்தீங்கன்னா காலைல 9:30 பஸ்ட் பெல் கொடுப்பாங்க. அப்போ இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் பாத்தீங்கன்னா 8-9 வந்து நே அதாவது ஒரு அந்த இப்ப உள்ள ரீசெண்டான உள்ள பாடல்கள் போடுவாங்க. அதுல சரியான வேதி அப்ப வந்து நான் எங்க அம்மா மேல வந்து கூப்பிடுறாங்க, ஸ்கூல் கிளம்பி எப்பாங்க, இருங்க இருங்கிட்டு மேல எனக்குன்னு ஒரு ரேடியோ வச்சிருந்தேன், சின்ன 9வது கிளாஸ் பகுதி வரைக்குமே ரேடியோ வச்சிருந்தேன். அந்த பாட்டுகளை போட்டோன்னு அந்த பாட்டுகளை பூரா எங்க தூத்துக்குடி வீட்டுல சோத்துல பூரா எழுதுனேன். எங்க அம்மா விட்டுட்டாங்க சார், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு 9-10 பாட்டெல்லாம் கேட்டு
0: முடிச்சுட்டு
1: சாயந்தரம் வீட்டுக்கு வர எங்க அம்மா அடிக்கிறதுக்கு கம்பு தூக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு 7 பாட்டுகளை வச்சு குறிச்சு வச்சிருந்தேன். இன்று திருச்சிராப்பள்ளி வானொலியில் எனக்கு பிடித்த பாடல்கள் ஒலிபரப்பானது. அடிச்சு முதல் சோத்துல பூரா அழிடா.
0: வரிகளை எழுதிட்டீங்களா சவுத்துல?
1: அதாவது படத்து பெருமை சொன்ன செல்வ மகள் ஜெயசங்கர் படத்துல வந்து குயிலாக நான் இருந்தேன், அந்த மாதிரி வரிசையா ரவிச்சந்திர படத்துல வந்து அன்று கண்ட முகம் படத்துல இருந்து அப்படியே வரிசையா எழுதினேன். அதெல்லாம் 67-68 வந்து
0: எது எடுத்து கறிக்கட்டை எடுத்து எழுதிட்டீங்களா? சாப்பிசா
1: அனுபவம்
0: வானொலியாக முதல்ல கேட்ட நல்ல நிகழ்ச்சியோ நல்ல பாடலோ அது எப்பங்கய்யா?
1: 1957 சார். அப்ப எங்க அம்மா வானொலி கேட்டுட்டு இருந்தாங்க. சிவாஜி சார் நடிச்ச படம் ஒரு படம் வந்து விண்ணிலா ஜோதியை வீசுதுன்னு மணமகன் தேவைங்கிற படம். அப்பவுமே நான் சின்ன பிள்ளைல ஸ்கூல் விட்டு ஒரு 4 வயசுலயே அந்த பாட்டை ரேடியோல அப்படியே விட்டு காதை வச்சு கேட்டுட்டு
0: இருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா?
1: 58 58 ஆமா.

0: ஞான மொழியாலே இல்லாததே என் உள்ளமே நம் வரும் காலம் தன்னை எண்ணியே.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில விருந்தினர் உறுப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
4: பாதகணிக்க படத்துல வந்து காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஏன் கூட ஜெயசேகர் ஐயா பேசிட்டு இருக்காங்க. ஐயா கிட்ட மறுபடியும் இணைகிறோம். வணக்கம் ஐயா. அடுத்தபடியா நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இப்பதான் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த செவத்துல கிறுக்குவேன் அப்படி அப்படின்ட்டு நிறைய ஃபன்னான அனுபவங்கள், அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா கேட்க போறேன். உங்க இளமை வயசுல என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளோ போகுது, ஓகேங்களா?
1: இளமை வயசுல சார், 1975 கல்லூரி முடித்து விட்டு வந்தவொடனே ஸ்கூட்டருங்கிறதுக்காக நான் உண்ணாவிரதம் இருந்தேன். ஓப்பனா உங்க பேசுற வாழ்க்கையில் நடந்த சமாச்சாரத்தை கேட்கறீங்களே. அப்ப தூத்துக்குடியில ஒரு லாட்ஜிங்ல நான் போய் சாப்பிடாம இல்லாம உட்கார்ந்துட்டேன். எங்களை தேடுறாங்க என்ன ஊர் ஊரா எங்க போனா எங்க போனான்னு கேட்டு, கடைசியா பாத்தீங்கன்னா 1977 வருடம் எங்க அப்பா எனக்கு ஒரு புதிதா ஒரு இல்ல அப்ப உள்ள லாம்பரட்டா ஸ்கூட்டர்னு ஒண்ணு உண்டு, அதை எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க.
0: எப்படியோ உன்னாவிரதம் வாங்கிட்டீங்க.
1: அது முதல்ல எங்க அப்பா என்கிட்ட சொன்னதுதான், நீ உழைத்துதான்டா வாங்க வேண்டுனாங்க. அது சொன்ன வேதை வைக்க நான் இப்ப உணர்றேன். அந்த நம்ம செல்ல புள்ளியா இருந்து அப்பாவுடைய சம்பாத்தியத்துல வாங்கினதை விட நம்ம சுய உழைப்புல ஏர்னிங் பண்ணி வாங்குறதுதான் நமக்கு உடைய வாழ்க்கைக்கு ஒரு உசந்த தன்மைங்கிறது. இப்போ உணர்றேன். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3 ஓப்பன் சொல்ல இன்னைக்கு ஒரு 1990 வரைக்கும் செல்லம்மா தான் வளர்ந்த ஆட்கள் தான். என்னுடைய 40 வயசு வரைக்கும் செல்லம்மா வளர்ந்த பிள்ளைகள் தான்.
0: 40 வயசு வரைக்கும் செல்லம்மா வளர்ந்தீங்களா?
1: என்ன 1990 வரைக்கும் என்ன 54 37 வயசு வரைக்கும் நான் செல்லம்மா தான் வளர்ந்தேன்.
0: ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க பிள்ளைய.
1: அதனால அது இல்ல சார், அது இந்த வாழ்க்கை படிப்படியை நான் படிச்சுக்கிட்டேன் சார்.
0: சரிங்க, இப்ப நீங்க சொன்ன அனுபவத்தெல்லாம் புரியுது. இப்போ ஒரு பாடல கேட்டு வந்துருவோமா?
1: கேட்டுருவாங்க சார்.
0: என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: அதாவது படம் வந்து காட்சி நிலையே வரும் வீதம். அதுல ஜெயச்சந்திரன் பாடிய சித்திரச்சே வானம் சிரிக்க கண்டே தகால.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் விருந்தினர் ஒருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஜெயசேகர் ஐயா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆகாஷ்வாணி வானொலி பார்த்தீங்கன்னா 90 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: அது பரவாயில்ல சார். இப்போ அந்த காலத்துல இலங்கை அயல்நாட்டு ஒலிபரப்பு எல்லாரும் விரும்பி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பரவாயில்ல. இப்ப ஆகாஷ்வாணி வானொலி வந்து நல்லா இப்போ எஃப்எம் ஸ்டேஷன் வந்து பரவாயில்ல. ஒரு சின்ன ஒரு குக்கிராமத்துல கொண்டு அந்த ஸ்டேஷன் டவர் நிறுவி இருக்காங்க. இப்ப நான் பாத்தீங்கன்னா மதுரை வானொலி இப்போ நம்ம கோடை எஃப்எம், நாகரூர் எஃப்எம், திருநெல்வேலி எஃப்எம் அந்த மாதிரி நான் நிறைய என்னோட பங்களிப்பு இருக்கு. பாட்டுகளை எழுதி போட்டு அதனால எனக்கு அந்த ஒரு இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷனையும் கேட்கும் இந்த பாடல்கள் நம்ம பாட்டு போடுவாங்கிற ஒரு ஈர்ப்பு எனக்கு இன்னும் இருக்குது.
0: சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்?
1: அதாவது இரு துருவம் படத்துல வந்து தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே பத்தினி பெண்ணே டிமஸும் பீசஸ் எல்லாம் பாடியிருப்பாங்க. நல்லா ஒரு அமர்க்கலமான அத்தாசமான இசையமைப்புடன் கூடிய பாடல்.
2: தேரு பார்க்க வந்து

0: நான் தான் விருதுலேருந்து ஜெயசேகர் பேசுகிறேன். இதனோட தொடர்ச்சி நாளைக்கு காலை மீண்டும் நீங்கள் கேட்கலாம்.
1: நேர்களே, இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாளை காலை மணி 10:02 கேட்கலாம். ஸ்டே டியூன்ட். இது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்திருக்கிறது ஒருபட பாடல்கள். இன்றைக்கு ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்க போகிற பாடல்கள்லாம் எந்த படத்துலேருந்து அப்படின்னா, பாம்பே திரைப்படத்துலேருந்து தான் பாடல்களை நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். மணிரத்னம் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. முதல் பாடலை சித்ரா பாடிய பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகில். இயக்குனர் விஜய டி ராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள். கேட்க தவறாதீர்கள். இன்றிரவு 10 மணிக்கு மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டு சிறகில் விஜய டி ராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை மணி 11:02 கண்ணாடி மாளிகை, இன்றைய கண்ணாடி மாளிகை சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கிறது. என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நம்முடைய பிள்ளைகளை வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் மாணவர்கள் கூட கனவு கண்டுட்ருப்பாங்க. அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கலாம். அதற்கான வழிமுறைகளை நம்மளோட பகிர்ந்து கொள்ள நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க நேரலை நிகழ்ச்சிக்காக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பி அஜித்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். பெற்றோர்களும் மாணவர்களும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பற்றிய அதாவது தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னணைப்போடு இன்று காலை மணி 11:02 கண்ணாடி மாளிகை, மறந்துடாதீங்க நேர்களே. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வளம் வருகிறது ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. பாம்பே திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் நாம கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக ஹரிஹரன் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினத்திற்கான சிறப்பு தகவல்கள் வழங்குகிறார் மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை கூட்டு மருந்து ART மையத்தின் மூத்த மருத்துவ அலுவலரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் மாநில எய்ட்ஸ் மருத்துவ வல்லுநர் குழு உறுப்பினருமான டாக்டர் PM செல்வராஜ் மனோகரன் அவர்கள்.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை வானொலி நிலையத்தாருக்கும் மற்றும் நேயர்களுக்கும் எனது வணக்கம். நான் மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை ART மருத்துவர் செல்வராஜ் மனோகரன் பேசுகிறேன். இன்று 18 மே. இன்றைய முக்கியத்துவம் உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து தினம், உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து விழிப்புணர்வு தினம் என்றும் கூறலாம். இதன் கருத்து உருவாக்கம் எப்பொழுது யாரால் ஏற்படுத்தப்பட்டது? 1997 மோர்கன் பல்கலைக்கழகத்தில் அந்நாளைய அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்கள் உரையாற்றும் பொழுது HIV நோயின் தாக்கத்தை குறைப்பதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டன. ஆனால் HIV தொற்று உள்ளே பரவாமல் தடுப்பதற்கும் அதற்கான தடுப்பு மருந்து இருந்தால் மட்டுமே HIV தொற்றிலிருந்து முழுமையாக மக்களை காப்பாற்ற முடியும், தொற்றும் பரவாமல் தடுக்க முடியும், HIV இல்லாத ஒரு உலகத்தை படைக்க முடியும். எனவே வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்ப உலகத்திற்கு இன்னும் 10 ஆண்டுகளில் எய்ட்ஸ் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க புது யுக்திகளையும் வழிமுறைகளையும் இலக்கையும் வகுக்க வேண்டும் என்று அறைகோள் விடுத்தார். அவர் உரையாற்றிய 18 ஒரு ஆண்டு முடிவை நிறைவேற்றும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் 18 உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் முக்கியத்துவம் என்ன? பாதுகாப்பான முழு திறனுள்ள அதே சமயம் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத HIV நோய் தொற்று தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கான ஆய்வுகளை முனைப்புடன் செயல்பட ஊக்குவித்தல், சமுதாயத்தில் தடுப்பு மருந்து ஆய்வுகளை குறித்து சரியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல், மேலும் ஆய்வில் தொடர்ந்து தங்களை ஈடுபடுத்தி வரும் ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பொருளுதவி செய்யும் நிறுவனங்களின் பங்களிப்பை அங்கீகரித்து போற்றுதல் ஆகியவற்றை 18 நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். HIV தடுப்பு மருந்து ஏன் தீவிரமாக விரைவாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும்? உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருந்த HIV நோய் வந்தால் மக்களுக்கு இறப்பை தர வழிகின்ற நிலையிலிருந்து பல மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று வாழ்நாள் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நிச்சயம் இந்த மருந்துகள் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார்கள். எளிதில் சில இடங்களில் கிடைப்பது இல்லை, மேலும் நீடித்த நாட்கள் எடுக்கும் பொழுது சோர்வடைந்து எளிதில் தொடர்ந்து எடுக்காமல் விட்டு விடுகிறார்கள். சில மருந்துகளுக்கு HIV கிருமிகள் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக் கொண்டு நன்றாக வளர ஆரம்பித்தன, மேலும் மேலும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தன. ஆகவே HIV கிருமி உள்ளே தொற்றாமல் முன்னெச்சரிக்கை தடுப்பதற்காக மருந்து கண்டுபிடிப்பது முக்கியமாக அமைகிறது. வருமுன் காப்பதே சிறந்தது என்பதற்கேற்ப தடுப்பு மருந்துதான் இப்பொழுது அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. இது எளிதில் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்? இதில் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன? இந்த HIV கிருமியானது அடிக்கடி தன் மரபு உணவை மாற்றிக்கொண்டு தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்கிறது. அதனால் ஒரு மரபணு சார்ந்த HIV கிருமிக்கு கண்டுபிடிக்கும் மருந்து மற்ற மரபணு மாற்றிக்கொண்ட HIV கிருமி தடுப்பதில்லை. அதனால் நாட்கள் நீடிக்கின்றன.

0: ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் எச்சி கிருமிகள் தன்னை சாதாரணமாக வீரியமற்றதை ஆக்கிக் கொண்டு உடலில் உள்ள நிணநீர் சுரப்பிகள் மற்றும் நியூக்ளிக் அமிலமுடல் அமைதியாக அடங்கிக் கொள்கின்றன. அதனாலும் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்க முடியாமல் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. அத்துடன் தொடர்ந்து ஆராய்ச்சி நடைபெறுவதற்கு பண உதவிகள் பொருளுதவிகள் தேவைப்படுகின்றன. தன்னார்வமாக தங்களை இந்த ஆராய்ச்சியில் உட்படுத்திக் கொள்வதற்குரிய தன்னார்வலர்கள் பற்றாக்குறை உள்ளது. இவையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள். இதில் இந்தியாவின் பங்கு என்ன? இந்தியா உலக அமைப்பில் தடுப்பு மருந்து தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியா உள்ள இன்டர்நேஷனல் எய்ட்ஸ் வேக்சின் இனிசியேட்டிவ் ICMR NERI நிறுவனங்கள் தடுப்பு மருந்து தயாரிப்பில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. தடுப்பு மருந்து சாத்தியமா? நிச்சயம், நிச்சயமாக தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் வழிகள் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன. நமக்கு தடுப்பு மருந்து உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளுக்கான ஒளிக்கீற்றைகள் நமக்கு தென்படுகின்றன. கூடிய விரைவிலேயே அதற்கான தடுப்பு மருந்துகள் எளிதில் தயாரிக்கப்பட்டு எல்லோரும் கிடைக்கும் வகையில் செய்யப்படும். இன்னும் முழுமையான தடுப்பு மருந்து கிடைக்காத பட்சத்தில் மக்கள் மீடியாக்கள் வரவை பார்த்து நம்ப வேண்டாம். 2026 உலக எய்ட்ஸ் தடுப்பு தினத்துக்கான கருத்துரு ரீதிங் ரீபில்ட் அண்ட் ரைஸ், புதுமை ஆராய்ச்சிகளை ஊக்குவித்தல் மறுசீரமைப்பு எழுச்சி, நிச்சயம் நம் அடைவோம். வணக்கம்.
1: உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினத்திற்கான சிறப்பு தகவல்களை கேட்டீர்கள். தகவல்களை வழங்கினார் மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை கூட்டு மருந்து ART மையத்தின் மூத்த மருத்துவ அலுவலர் டாக்டர் PM செல்வராஜ் மனோகரன் அவர்கள். தகவல்களை வழங்கிய மருத்துவருக்கு நன்றி.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை மணி 11:02 வலம் வர காத்திருக்கிறது கண்ணாடி மாளிகை சிறப்பு நிகழ்ச்சியாக. என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இந்த படிப்பு படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு வழிமுறைகள் எல்லாமே வந்து பெற்றோர்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதற்கான வழிமுறைகளை நம்மோட பகிர்ந்துக்க நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பி அஜித்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். மாணவர்களும் பெற்றோர்களும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆவதற்கு தங்களுக்கான சந்தேகங்களையும் கேள்வி கேட்டு அதற்கான பதிலை தெரிந்து கொள்வதற்கு அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு மறந்துடாதீங்க இன்று காலை மணி 11:02. ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் பாம்பே திரைப்படத்திலிருந்து. அந்த திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலா நாம இப்ப கேட்டலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு வுல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்றார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சியராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணம், நமக்கு நாமே விழிப்புணர்வு, அதே சமயங்களில் பலருக்கும் ஏற்படக்கூடிய

0: நிறைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக வலம் வரக்கூடிய நம்முடைய நிகழ்ச்சி தான் கண்ணாடி மாளிகை. அந்த வகையில் இன்றைக்கு எந்த வகையான சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கும்? கட்டாயம் தனக்கான ஒரு மேற்படிப்பை தேர்வு செய்யக்கூடிய சூழலில் மாணவர்களை காட்டிலும் பெற்றோர்களுக்கு அதீத கவலை இருக்கக்கூடிய காலகட்டம் தானே இது. அந்த வகையில் நேயர்களுடைய பெற்றோர்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தும் வகையில் வெற்றி படிக்கட்டுகள். இன்றைய கண்ணாடி மாளிகையின் சிறப்பு வெற்றி படிக்கட்டுகள். ஆமாம் நேர்களே, இன்றைய வெற்றி படிக்கட்டுகள் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பற்றி என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் வழிகாட்டுதல் நமக்கு தேவைப்படுது அப்படின்ற சந்தேகங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கிறார் பட்டய கணக்காளர் பி அஜித்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த காத்திருக்கிறார் வேல்முருகன் அவர்கள். சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்பதற்காக நேயர்கள் தொடர்பு கொள்ளலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 இரண்டு எண்களிலும் வரலாம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக கண்ணாடி மாளிகையில் பார்த்தோம்னா மாணவர்களுக்கானது, அதுவும் முக்கியமாக பெற்றோர்களுக்கானதும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்துருச்சு. மாணவர்கள் வந்து அடுத்த கட்டம் என்ன படிக்கலாம், இன்ஜினியர் கோர்சஸ் படிக்கலாமா, மெடிசின்ஸா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா, லா சட்டம் படிக்கலாமா சொல்லி பல விஷயங்களை யோசிச்சுட்ருப்பீங்க நீங்கள். அந்த வகையில் பலருக்கும் தெரியாத அறியப்படாத ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஒன்று இருக்குது. அது என்ன கோர்ஸ், அதை எப்படி படிக்கலாம், எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைய வெற்றி படிக்கட்டுகள். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா அது என்ன கோர்ஸ் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதாங்க ஆடிட்டர் அப்படின்னு சொல்லணும்ல, அந்த ஆடிட்டர் எப்படி ஆகலாம், அதை பற்றி நம்ம நிலையத்துக்கு உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் தர வந்திருக்காங்க ஒரு இளம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட். பார்த்தோம்னா வெறும் 23 வயசுலேயே வந்து சாதித்த ஒரு இளம் சாதனையாளர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க யார், அவங்களுடைய அனுபவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: நன்றி சார். நன்றி
1: சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல எங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 சார்பாக ஒரு இளம் சாதனையாளருக்கு நாங்கள் ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவித்துக்கோங்க சார்.
2: தேங்க்யூ சார். தேங்க்யூ
1: சார். அதுக்கு முன்னாடி உங்களுடைய அனுபவங்களை பற்றி எங்கள் நேரில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி 23 வயதுலேயே வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆனீங்க, உங்களுடைய அனுபவ படிக்கட்டுகளை எங்கள் நேரில் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
2: ஸோ என்னோடய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நான் வந்து 10th ஐ வாஸ், நாங்கள் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு சின்ன கான்வர்சேஷன் வந்துச்சு, என்ன பண்ண போகிறோம் 10th முடிச்சுட்டு அப்படின்னு. அப்போது ஒரு ஃப்ரெண்ட் ரேண்டமாக ஹீ செட் சிஏ அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு. எனக்கு ஐ வாஸ் நாட் அவேர் அபவுட் இட், நான் என்ன பண்ண போகிறேன், சிஏனா என்னென்னு எனக்கு தெரியாது. பட் அவன் சொன்னது வந்து இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங், லைக் சிஏன்ற ஒரு நல்ல கோர்ஸ், இட் இஸ் ரிலேட் இட் இஸ் லைக் டு ஐஏஎஸ் கோர்ஸ். ஸோ ரொம்ப வந்து இட் இஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் கோர்ஸ்னு சொன்னாங்க. ஸோ அப்போ ஐ வாஸ், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு 10th ஒரு சின்ன ஸ்பார்க் வந்துச்சு. அதை வச்சு ஐ வாஸ் காமர்ஸ் கோர்ஸ் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் நான் சிஓஏ ஸ்கூலில் ஐ ஸ்டடிட் காமர்ஸ் ஸ்கூலில். எனக்கு வந்து நான் ஐ ஸ்கோர்ட் குட் மார்க். அவங்க என்ன சொன்னாங்க, நீ பயோமேக்ஸ் படி, யூ ஆர் எலிஜிபிள் டு பி அ டாக்டர், நீ வந்து ஏன் காமர்ஸ் எடுக்கிற அப்படின்னாங்க. நான் வந்து இல்லை இல்லை, ஐ கேன் டூன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்போ ஐ வாஸ் லிட்டில் ரிசர்ச்சிங், நான் சிஏனா என்ன, சிஏ எப்படி பண்ணலாம் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தேன், பார்த்தேன். ஸோ அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் இது வேணான்னாங்க, நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஐ என்டர் டு 11th வந்து ஹேட் அ பேஷன் டு டூ சிஏ. 11th 12th சின்னதாக ஐ வாஸ் ரிசர்ச்சிங் அபவுட் சி எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீ 12th முடிச்சுட்டு நீ சிஏக்குள்ளே போகிற, இஃப் யூ டோன்ட் கிளியர் சிஏ நீ வந்து யூ டோன்ட் ஹவ் எனி டிகிரி, சிஏவும் நீ முடிச்சிருக்க மாட்டே அப்படின்லாம் நிறைய பேர் தே கிவ் மீ அ ஃபால்ஸ் ஹோப். பட் ஆனால் நான் வந்து என்னால் முடியும் அப்படின்னு ஐ கிளியர்ட் 12th முடித்தோம். 2019 12th முடித்ததுக்கப்புறம் நான் ஃபவுண்டேஷன் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணேன், சிஏ ஃபவுண்டேஷன், அதான் ஸ்டார்டிங். ஸோ அதில் வந்து 2019 ஐ என்டர் இன் டு சிஏ ஃபவுண்டேஷன். நவம்பர் 2019 ஐ கிளியர்ட் சிஏ ஃபவுண்டேஷன் வித் ஆல் இந்தியா ரேங்க். ஆல் இந்தியா ரேங்க்கில் அரவுண்டு 39 நினைக்கிறேன், இந்தியாவிலே 39th ரேங்க் ஐ ஸ்கோர். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஸோ சிஏ டஃப் கோர்ஸ்னாங்க, நம்ம இனிஷியலாகவே நம்மளோட எஃபர்ட்னால ஒரு ஆல் இந்தியா ரேங்க் எடுக்க முடியுது அப்படின்னு. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு வித்தின் 2 ஒரு கோவிட்னு ஒரு பெரிய ட்ராப் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் படிக்கவே இல்லை, ரொம்ப வந்து ஐ வாஸ் ரெக்லெஸ், திருப்பியும் எனக்கு ஒரு புஷ்பேக் வந்துச்சு. சிஏ நம்ம எடுத்திருக்கோம், நம்மளுக்கு வந்து இந்த நிறையா பேர் நம்மளால் முடியாதுன்னு சொன்னாங்க, பட் வி ஐ கேன் டூ இட் அப்படின்ற ஒரு ஹோப்போட ஆஃப்டர் ஒன் இயர் ஆஃப் கேப் 2020 நான் ஆரம்பிச்சிருக்கணும். பட் ஆனால் 21 தான் ஐ ஸ்டார்டட் சி இன்டர்மீடியட், 22 ஐ கிளியர் சி இன்டர்மீடியட்.

0: முடிச்சுட்டு ஆர்டிகல்ஷிப்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டிகல்ஷிப்ன்ற ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஸோ நம்ம சி 3 இயர்ஸ் இனிஷியலாக முன்னாடி 3 இயர்ஸ் இருந்துச்சு, இப்போ வந்து 2 இயர்ஸ். ஸோ அப்போ 2 இயர்ஸ் வந்து இப்போ ட்ரைனிங் பண்ணோம், முன்னாடி 3 இயர்ஸ் இருந்துச்சு. நான் 3 இயர்ஸ் ட்ரைனிங் போயிட்டு ஐ கிளியர் சிஏ ஃபைனல் இந்த நவம்பர் 2024. ஒரு 1 இயர் ஆச்சு. ஸோ 2023-24 ஐ கிளியர் சிஏ அட் த ஏஜ் ஆஃப் 23.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்களிடமிருந்து நான் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து 10th படிக்கிறப்பே உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருந்திருக்கீங்க. பல பேர் வந்து நீங்கள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு பிடிச்சது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரியே +1 +2 வந்து காமர்ஸ் கோர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இளம் வயதுலேயே அச்சீவ் பண்ணிட்டீங்க.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ.
1: இப்போ என்னுடைய முதல் கேள்வி, நேயர்கள் சார்பாக நேயர்கள் மனசில் வந்து கேள்வி இருக்கும், அந்த முதல் கேள்வி என்ன கேட்பேன் அப்படின்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா என்ன, ஒரு ஆடிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய வேல்யூ என்ன, அவங்களுடைய இன்றைய கால சமுதாயத்தில் அவங்களுடைய முக்கியத்துவம் என்ன என்ன?
0: ஸோ இப்போ சிஏ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இட் இஸ்

0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்களிடமிருந்து நான் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து 10th படிக்கிறப்பே உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருந்திருக்கீங்க. பல பேர் வந்து நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு பிடிச்சது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரியே +1 +2 வந்து காமர்ஸ் கோர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க, இளம் வயதிலே அச்சீவ் பண்ணிட்டீங்க.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ.
0: இப்போ என்னுடைய முதல் கேள்வி, நேயர்கள் சார்பாக நேயர்கள் மனசில் வந்து கேள்வி இருக்கும், அந்த முதல் கேள்வி என்ன கேட்பேன் அப்படின்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா என்ன, ஒரு ஆடிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய வேல்யூ என்ன, அவங்களுடைய இன்றைய கால சமுதாயத்தில் அவங்களுடைய முக்கியத்துவம் என்னென்ன?
1: ஸோ இப்போ சிஏ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இட் இஸ் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கோர்ஸ் தான் நான் சொல்வேன். மெனி பீப்புள் டு நாட் நோ வாட் இஸ் சிஏ இட்செல்ஃப். சிஏனா என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி, இட் இஸ் அ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா? ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனான்னு கேட்குறப்ப எனக்கு வந்து நெஞ்சு தூக்கி வாரி போட்டுரும், என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அது வந்து இட் இஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் கோர்ஸ் தான். ஈவன் நரேந்திர மோடி ஹவ் செட் தட் ஹிஸ் சிக்னேச்சர் இஸ் மோஸ்ட் தென் மை சிக்னேச்சர், இஸ் சிக்னேச்சர் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள் தென் மைன். அப்படின்னா சிஏ சிக்னேச்சர் வந்து என்னோட பிஎம் சிக்னேச்சரோட இட் இஸ் வேல்யூபிள்னு ஹீ நோஸ் ஹீ சிக்னிஃபைஸ் இட். ஸோ அப்படின்றப்பட்ட கோர்ஸ் வந்து மெனி பீப்புள் டு நாட் நோ இட். ஸோ இட் இஸ் அ மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் கோர்ஸ். இட் இஸ் ஈக்குவலன் டு ஐஏஎஸ். ஐஏஎஸ்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பீப்புள் படிக்கிறாங்களோ, நீட்டுக்கு டாக்டருக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களோ, இட் இஸ் ஆல்சோ மோஸ்ட் டிஃபிகல்ட் கோர்ஸ் இன் இந்தியா விச் மெனி பீப்புள் டு நாட் நோ வாட் இட் இட் செல்ஃப். ஸோ அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க தான் ஹியர் வி ஹவ் கம் ஹியர்.
0: ரொம்ப சந்தோஷம். நேயர்கள் சார்பாக இன்னொரு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள், கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் கொண்டு வாங்களேன்.
1: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக.
0: பாமர மக்களும் கேட்பாங்க, அதனால் தமிழில் கொஞ்சம் பேசுனா எல்லாருமே கேட்குற மாதிரி இருக்கும்.
1: ஷுர் சார், ஷுர் சார்.
0: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்காங்க, சந்திக்கலாமா?
1: ஷுர் சார், சார்.
0: வணக்கம்.
2: இந்திய வானொலிக்கு விராட்டிப்பத்து பாண்டியராஜன், அன்பான வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க
2: ஐயா. நான் ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் இப்படி வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தா பயாலஜி, நம்ம கிரேட் குரூப் அக்கௌண்ட்ஸ்ல நல்லா மார்க் எடுத்தாலே சிஏ பண்ணலாம் இல்லையா?
0: ஆமா, கண்டிப்பா பண்ணலாம்.
2: அடுத்த கேள்வி, அடுத்து வந்து இன்னைக்கு இன்ஜினியரிங் வந்து அவ்வளவு பிரகாசம் இல்ல, ஆனா ஆடிட்டிங் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு நிறைய ஆளுக்கு வந்து சேப்பக்காக. அப்ப இந்த வழிகாட்டுதல் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பிரகாசமா பண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத கொஞ்சம் தெளிவுபடுத்தினா, ஏற்பட்ட மாணவர்கள் வந்து இதுல இயங்கி இருக்காங்க, நம்ம முன்னேறுவோம் நம்ம முன்னேறுவோம். நீங்க சொல்றத வச்சு நிறைய பேருக்கு இது ஒரு வரப்பிரசாதமா அமையும்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப நன்றிங்க. நம்ம நேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை பற்றி விழிப்புணர்வு வந்து மாணவர்கள்ட்ட கொஞ்சம் குறைவாக இருக்குது. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தினோம்னா ஆடிட்டரை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வரும், மாணவர்கள்ட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ +2 ரிசல்ட் வந்திருக்குங்க சார். இப்போ என்னோடய முதல் கேள்வி என்னென்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோட வேல்யூ இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொன்னீங்க. இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோடல என்னென்ன விதமான ஸ்டேஜஸ் இருக்குது, ஏதோ 4 ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து +2 படித்தவங்க உள்ளே என்ட்ரு ஆகலாம், அதற்கான தகுதிகள் என்னென்ன?
1: ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக 12th முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சிஏவே என்ரோல் பண்ண முடியும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹவ் கிவன் சம் இனிஷியேட்டிவ், லைக் நீங்கள் வந்து 10th முடித்த உடனே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சிஏக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் 12th ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே யூ கேன் அப்பியர் ஃபார் சிஏ ஃபவுண்டேஷன். லைக் இப்போ வந்து மேல மார்ச்சில் எக்ஸாம் எழுதுறீங்க, மே ரிசல்ட் வராமல் வந்திருக்கலாம், வராமல் போயிருக்கலாம், நீங்கள் மேலே போய் எக்ஸாம் எழுதிடலாம். ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க, நீங்கள் மேலே எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படி எப்படி எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வர்றது வந்து சிஏ இன்டர்மீடியட், அதோட கோர்ஸ் பீரியட் வந்து இட் இஸ் 8 months, 8 மாதம் நீங்கள் வந்து சிஏ இன்டர்மீடியட் படிச்சிங்க அப்படின்னா அதில் 6 பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட் பேப்பர் வந்து அக்கௌண்ட்ஸு, செகண்ட் லா, தேர்ட் வந்து டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டின்னு நம்ம சொல்கிறது, ஃபோர்த்து வந்து காஸ்டிங், ஃபிஃப்த்து வந்து ஆடிட்டிங், சிக்ஸ்த்து வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த 6 பேப்பர் வந்து நீங்கள் படித்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிகல்ஷிப்னு ஒன்று சொல்லுவாங்க.
0: சார் எனக்கு இது இன்னொரு ஒரு டவுட்டு, அப்போ 12th முடிச்சிருக்க தேவையில்லை, 10th முடிச்சிருந்தாலே ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாமா?
1: ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ 10th முடித்த உடனே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு 12th ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எக்ஸாம் எழுதிடலாம். ஆனால் நீங்கள் இதை எப்போ செல்லும் அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து
0: ஃபவுண்டேஷன்
1: எழுதணும். ஆமாம் ஆமாம்.
0: அப்போ மினிமம் வந்து 12th பாஸ் ஆகிருக்கணும்.
1: பாஸ் ஆகிருக்கணும், ஆனால் நீங்கள் ரிசல்ட் வரணும்னு அவசியம் இல்லை.
0: அவசியம்
1: முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்திருக்கணும், ரிசல்ட் வந்திருக்கணும், நீங்கள் பாஸ்ன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுத முடியும். இப்போ வந்து நீங்கள் பாஸ் ஆகாட்டியுமே பாஸ் ஆகிறது தெரியறதுக்கு முன்னாடி யூ கேன் ரைட் எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க.
0: சரிங்க சார், இப்போ நான் 12th முடிச்சிருக்காங்க பசங்க, இப்போ வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா எங்கே போய் அப்ளை பண்ணணும், யாரை போய் மாணவர்கள் காண்டாக்ட் பண்ணணும்?
1: இப்போ இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நவீனமயமான உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே

0: போதவில்லை, வீட்டில் உட்காந்தபடியே எஸ்எஸ்பி போர்ட்டல், செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு போர்ட்டல் வரும். ஸோ அதுதான் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட். அதில் போய் ரிஜிஸ்டர்னு கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர் எப்படின்னா ரொம்ப சிம்பிள், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், என்ன நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சிம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன், உங்கள் பேர், ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, நீங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க், டுவெல்த் எப்போ எழுதியிருக்கீங்க, எழுதினது மட்டும் போதும், ரிசல்ட் தேவையில்லை, எழுதினது எப்போ கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு லாஸ்ட்டில் ஒரு பேமெண்ட் லிங்க் வரும். அதை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் அப்ரூவ் ஆகி SR1 நம்பர்னு ஒரு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அதில் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா யுவர் எலிஜிபிள் டு பி அ சிஎஸ் ஸ்டூடெண்ட்.
1: இவ்வளோ தானா? ரொம்ப சிம்பிளாக,
0: ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான்.
1: ஓகேங்க சார். சார், இதுக்கடையில் ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்கள சந்திக்கலாமா?
0: ஷுர் ஷுர் சார்,
1: வருக. வணக்கம்.
2: வணக்கங்க, நான் உயிரோடையான என்ற ஜீவகன் பேசுறேன்.
1: ஐயா, ஜீவன் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் ஐயா.
1: சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க.
2: இளம் வெற்றியாளருக்கு முதல் என் வணக்கம்.
0: நன்றி சார், நன்றி, நன்றி.
2: நீங்க ரொம்ப நாள் பீரியட்ல எல்லாம் சிஎன் முன்னால போட்டுக்க மாட்டாங்க, இப்ப எல்லாம் சிஎன் போட்டுக்கிறது எவ்வளவு பெரிய பெருமை. உங்க கையெழுத்து பிஎம் வந்து என் கையெழுத்து உடம்பு இருந்ததுன்னு சொன்னதெல்லாம் பாராட்டக்கூடிய.
0: நன்றி சார், நன்றி.
2: கடுமையான இதுல நீங்க இவ்வளவு தூரம் வெற்றிகரமா வந்திருக்கீங்க, உங்களை தூண்டுல நண்பர்களை பாராட்டுறேன். நான் இளம் தலைவர்கள் தான் இப்ப வந்து இதுக்கு நுழையிறதுக்காக வழிகாட்டுதல் கேட்டிருக்காங்க. இன்டர்ன்ஷிப்புக்கு எனக்கு தெரிஞ்ச ஆடிட்டர் கிட்ட அனுப்பிச்சு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா.
0: நல்லது, நல்லது ஐயா.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க. அடுத்து நேர் இருக்காங்களா? இப்போ அடுத்ததை வந்து இப்போ சொன்னீங்க, ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி ரொம்ப நல்லா சொன்னீங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸை முடிச்சிட்டோம், இன்டர்ன்ஷிப் பற்றி சொல்லிட்டீங்க, அடுத்ததாக என்ன மூன்றாவது நிலை என்ன?
0: இன்டர்ன்ஷிப் வந்து 2 இயர்ஸ் இன்டர்ன்ஷிப், முன்னாடி 3 இயர்ஸ் இருந்துச்சு, இப்போ 2 இயர்ஸ் நீங்கள் ஒரு சிஏ ஃபார்ம், ஒரு ப்ராக்டிசிங் ஃபார்மு, ஆர்எல்ஸ் நீங்கள் 1 இயர் சிஏ ஃபார்மு, இன்னொரு ஒரு பெரிய கம்பெனி, ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் அங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, அந்த 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யூ கேன் ரை எலிஜிபிள் டு ரைட் சிஏ ஃபைனல். சிஏ ஃபைனல் தான் இட் இஸ் அ டஃபஸ்ட் எக்ஸாம், விச் ரெக்வயர் லாட் ஆஃப் எஃபர்ட். நீங்கள் ரொம்ப கடின முயற்சியோட, கடின உழைப்போட நீங்கள் சிஏ ஃபைனல் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டண்ட்டாக வெளியே வருவீங்க, பட்டய கணக்காளராக. ஸோ இதுதான் சிஏ ஸ்ட்ரக்சரோட 4.5 இயர்ஸ் ஆகும் மினிமம். யூ ஹவ் டு வெயிட் ஃபார் 4.5 இயர்ஸ். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கோட, கொஞ்சம் எஃபர்ட்டோட, கொஞ்சம் நம்பிக்கையோட சேர்ந்து பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் டூ இட்.
1: ஓகேங்க சார். சார், இப்போ இன்னொரு எனக்கு ஒரு கேள்வி, இப்போ வந்து இப்போ ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்னா ப்ரிலிமரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூன்னு சொல்லி ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நீ ஃபெயில் ஆனாலுமே ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டேஜஸ் வரணும். நீங்கள் அதே மாதிரி இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் 4 ஸ்டேஜ் சொன்னீங்கல்ல, ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஆர்டிகல் ஷேப்பு, ஃபைனல். இதில் ஏதோ ஒரு இடத்துல ஃபெயிலாக போயிட்டால் ஃபஸ்ட்லேருந்து வரணுமா? அந்த பேசிஸ் அந்த ஸ்டேஜஸ் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
0: அந்த இது வந்து இன்னும் பீப்புளுக்கு வந்து, மக்களுக்கு வந்து அது இன்னும் விழிப்புணர்வு வரல. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஃபெயில் ஆனால் முதலாம் திருப்பி எழுதணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அப்படியே கிடையாது. நீங்கள் ஃபவுண்டேஷனில் ஒரு பேப்பர் ஃபெயில்னா ஃபவுண்டேஷன் மட்டும் எழுதுனா போதும், இன்டரில் ஒரு பேப்பர் ஃபெயில்னா இன்டர் மட்டும் எழுதுனா போதும், ஃபைனலில் ஒரு பேப்பர் ஃபெயில்னா ஃபைனல் மட்டும் எழுதுனா போதும். அதுவும் இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா 60 ஒரு மார்க் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் 60 மேலே ஒரு பேப்பரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பேப்பர் நீங்கள் எக்ஸம்ஷன் சொல்லிட்டு எழுத தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 60 ஒரு பேப்பர் ஒரு சப்ஜெக்ட்டில் எடுத்துருக்கீங்க, மீதியில் வந்து 39 எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த 2 பேப்பர் 39 வாங்கினது மட்டும் எழுதினா போதும், 60 மேலே எடுத்தது எழுத தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் ஆஃப் இந்தியா நிறையா திங்ஸ் வச்சுருக்காங்க, பட் ஆனால் பீப்புள் வந்து ஒன்று ஃபெயில்னா போயிடும், இப்போ நிறையா நெகட்டிவிட்டி ஸ்பாயில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரிலேட்டட் டு சிஏ. சிஏக்குள்ளே வராதிங்க, படிக்க முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ எனக்கே அது வந்து ஆச்சரியமாக இருக்குது. இட் இஸ் அ டஃப் கோர்ஸ், பட் ஆனால் நீங்கள் பண்ணலாம், உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ இட்.
1: சார், இன்னொரு ஒரு டவுட்டு பேசுகிறப்ப, இப்போ ஒரு டிகிரி எப்படின்னா 40% மார்க் வாங்கினா பாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ல இவ்வளோ பேப்பர் சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு பேப்பருமே மினிமம் கட் ஆஃப்னு ஒன்று இருக்கா?
0: மினிமம் கட் ஆஃப்னா எப்படின்னா, ஒரு பேப்பரில் 40 எடுத்தால் பாஸு, பட் ஆனால் அந்த குரூப் இப்போ சிஏ இன்ட்ரூ ஃபுல்லாக கிளியர் பண்ணணும், இல்லை சிஏ ஃபைனல் ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் அப்படின்னா யூ ஹவ் டு ஸ்கோர் 50%. லைக் இப்போ 600 மார்க் பரிச்சு அப்படின்னா நீங்கள் 300 மேலே எடுத்துருக்கணும், 40 சில பேப்பரில் கொஞ்சம் கூட எடுத்துருக்கணும், 50 60 அந்த மாதிரி எடுத்திங்கன்னா மட்டும்தான் 300 மேலே வரும், 300 மேலே எடுத்திங்கன்னா தான் பாஸ்.
1: ஓகேங்க சார். அப்போ மினிமம் வந்து 50% மேலே எடுத்தால் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக ஆகலாம்.
0: ஆமாம், டோட்டலில் 50% பெரு பேப்பரில் 40 எடுத்தால் போதும்,
1: மினிமம் 40 எடுக்கணும்.
0: ஆமாம், ஆமாம்.
1: ஓகே சார், ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் இடையில ஒரு நல்ல ஒரு பாட்டை கேட்கலாமா?
0: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு. பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட
1: செக்ஷன். டோர் டெலிவரியும்
0: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேர்களே, இன்றைய வெற்றி படுகட்டுகள் நிகழ்ச்சியில் நம்ம யாரை சந்திச்சிருக்கோம்னா, அஜித்குமார், இளம் ஆடிட்டர், யங் சேட்டர்ட் அக்கௌண்டடா வந்து சாதனை படைத்த ஒரு சாதனையாளர் நம்ம நிலையத்திற்காங்க. தன்னோட அனுபவங்கள், சேட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆடிட்டரை எப்படி ஆனோம், என்னென்னலாம் படித்தோம் அப்படின்னு சொல்லி தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. சார், இப்போ நிகழ்ச்சியில் இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு மதுரையில் ஏதாவது இன்ஸ்டியூட்டு அப்படி ஏதாவது அமைப்புகள் இருக்காங்க சார்?
3: இது ஒரு நல்ல கேள்வி. சிஏக்கு வந்து சிஏ சாப்டர்னு ஒன்று இருக்குது, ஐசிஐ பாலமந்திர் ஸ்கூல் ஆப்போசிட்டில், பாரதி ஸ்டோர் இருக்குல்ல இங்கே மதுரையில்,
2: எந்த ஏரியாவில்? மதுரையில்
3: இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பாரதி ஸ்டோர், பாரதி ஸ்டோர் தாண்டினோடனே பாலமந்திர் ஸ்கூல்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூல் ஆப்போசிட்டில் ஐசிஐ பவன் ஒன்று இருக்குது. அவங்க வேலையே என்னென்னா, எனி டவுட்ஸ் ரிலேட்டட் டு சிஏ ரிஜிஸ்ட்ரேஷன், எக்ஸாம்ஸில் எப்படி எழுதணும், தே வுட் கண்டக்ட் மார்க் டெஸ்ட். எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மார்க் டெஸ்ட் அங்கே கண்டக்ட் பண்ணி உங்களை எவாலுவேட் பண்ணி நீங்கள் அதுக்கு

0: ஓகேவா, இல்லை உங்களால் கான்ஃபிடன்ஸ் இருக்கா, இல்லை நீங்கள் எது இதில் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கம்ப்ளீட் ஓரியன்டேஷன் வந்து அங்கே நடக்கும். மெனி பீப்புளுக்கு அதுக்கு அவேர்னஸே இல்லை, அங்கே என்ன நடக்குது, ஒரு இன்ஸ்டியூட் இருக்குன்னு மட்டும் தெரியும் நிறைய பேருக்கு, சில பேருக்கு அதுவும் தெரியாது. ஏன்னா எல்லாமே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நேரில் போனீங்கன்னா பேப்பர் ஃபார்ம் மாதிரி எதுவுமே கிடையாது, காலேஜஸ் மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் அங்கே போய் டவுட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். மிச்சம் எல்லாமே உங்களுக்கு ஃபோனில் தான் கம்யூனிகேஷன், ஒவ்வொரு மெயில் ஒவ்வொரு ஃபோன் தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அதனால் பிளேஸில் போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர் கிடைக்காதனால அது தெரியவே இல்லை.
1: சார், அந்த இடத்த மறுபடியும் ஒரு சொல்லுங்க. அதான் மதுரை மாவட்டத்தில் வந்து மதுரை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் பால மந்திர் அப்படிங்கிற ஸ்கூலுக்கு எய்த்தாப்பில் அந்த இன்ஸ்டியூட் இருக்குது.
0: ஆமாம் ஆமாம்.
1: அங்கே போனோம்னா நிறைய விளக்கங்கள் அங்கே சொல்லுவாங்க. கிளாஸ் எடுப்பாங்களா?
0: கிளாஸ் வந்து மதுரையில் இனிஷியலாக முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இப்போ கொஞ்சம் நாளில் திருப்பி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து சிக்காசா சேர்மன். அங்கே சிகாசா சேர்மன்னா அவங்க வந்து அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கான லீடிங் பொசிஷன் அவர் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடாக எனி டவுட்ஸ், எனி எக்ஸாம்ஸு, எப்படி எப்படிலாம் அவங்களால படிக்கணும்னு டவுட்ஸ் கேட்டிங்கன்னா ஹி வுட் ஹெல்ப் இன் இட். ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கப்ப இப்போ அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்ருக்காங்க, கொஞ்ச நாளில் அது வந்துடும் நினைக்கிறேன்.
1: ஓகே சார். சார், நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்காங்க, யாரை சந்திக்கலாமா?
0: சந்திக்கலாம் சார், சந்திக்கலாம்.
1: வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார், டவுட் சார் எனக்கு.
1: உங்களை பற்றி அறிமுகம், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப நல்ல கேள்வி கேட்டுக்குமா சார். என்னுடைய கேள்வியும் அதாவது இன்ஸ்டியூட்ல போய் படிக்கணுமா? ஏன்னா நாங்கெல்லாம் ஸ்கூல்ல போய் படிச்சோம், காலேஜ்ல போய் படிச்சு படிச்சு பழகிருச்சு, செல்ஃபா படிக்கிறது எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படின்னா உங்களுடைய அனுபவத்து மூலமா சொல்லுங்க, செல்ஃபா படிச்சா நல்லா இருக்குமா, ஒரு இன்ஸ்டியூட்ல போகணுமா, இன்ஸ்டியூட் போகணும் அப்படின்னா எந்த கோச்சிங் கிளாஸ் மதுரையில் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இது வந்து சிஏ வந்து இட் இஸ் மென் ஃபார் செல்ஃப் கோர்ஸ் தான். நீங்களா தனியா படிச்சு பாஸ் பண்ணணும்னா சிஏவே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸா இட் ஹாஸ் எவால்வ்டு. இப்போ நவடேஸ், இப்போ ஒரு 10-15 இயர்ஸ் பேக்ல வந்து நிறைய பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஹவ் எவால்வ்டு ரொம்ப. தே ஆர் மேக்கிங் சோ மச் ஆஃப் மனி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போய் படிக்கிறாங்க. பட் வாட் ஐ ரெக்கமெண்ட்ஸ், நீங்கள் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணணும். சி, இந்த கோர்ஸ் வந்து இட் இஸ் மென் ஃபார் செல்ஃப் ஸ்டடி. நிறைய டவுட்ஸ் வரலாம் இப்போ உங்களுக்கு, கண்டிப்பாக ஒரு படிக்கிறீங்க ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸை நீங்களே யோசிங்க, இல்லை யூடியூப் இருக்குது, ஃபோனில் பாருங்கள். ப்ரைவேட் கோச்சிங் வந்து ஐ ஒன்ட் ப்ரிஃபர். நீங்கள் நான் ப்ரைவேட் கோச்சிங்கில் படித்தேன், பட் ஆனால் செல்ஃப் ஸ்டடியில் பண்ணோம், இன்னும் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எப்படி படிக்கலாம், இந்த கோர்ஸ் எதுக்காண்டி. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியணும். இப்போ ப்ரைவேட் கோச்சிங் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த இதான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இதை மட்டும் படிங்க, இல்லைனா வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரியே தே வுட் ஸ்டார்ட். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, யூ கோ ஃபார் செல்ஃப் ஸ்டடி. உங்களுக்கு ஒரு பேப்பர் வரல, இப்போ எனக்கு இன்கம் டேக்ஸ் டஃப்பாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் போகலாம். ஹோல் சப்ஜெக்ட் நீங்கள் வந்து போகணும்னு நினைக்கிறது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், நீங்களாக படிங்க. ஸோ சிஏ கோர்ஸ் இருந்தால் செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் தான்.
1: ஓகேங்க சார். அதாவது வந்து நான் நம்மளே கேட்டிங்களாம்மா, அதாவது நீங்கள் செல்ஃபாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கம்மா.
2: ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார்.
1: ஓகே, நன்றிங்கம்மா, நன்றி, நன்றி. சார், இதுக்கிடையில் இன்னொரு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் வந்து எந்த மாணவர்களுக்கு சூட் ஆகும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு +2 பாஸ் ஆகியிருக்காங்க, ஃபஸ்ட் குரூப்புக்கா, செகண்ட் குரூப்புக்கா, தேர்டுக்கா, அதாவது தேர்ட் மீன்ஸ் காமர்ஸ் படித்தவங்களுக்கு தான் சூட் ஆகுமா, அப்படி ஏதாவது கண்டிஷன் இருக்கா?
0: அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும், அவ்வளோதான் எலிஜிபிலிட்டி. நீங்கள் வந்து பயோமேக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, காமர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, என்ன படிச்சிருந்தாலும் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் போதும், நீங்கள் சிஏக்குள்ளே என்ரோல் ஆயிடலாம். பட் நீங்கள் அந்த பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு கஷ்டப்படுவீங்க. இப்போ காமர்ஸ் வந்து இனிஷியலாக 11th and 12th தே வுட் ஹவ் நாலேஜ், அவங்களுக்கு எப்படி படிக்கணும், டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்னன்னு ஒன்று தெரியும். பட் ஆனால் இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒன்றுமே புரியாமல் எப்படி படிக்கிறதுன்னு சில பேர் இருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் காமர்ஸ் படிக்காமல் பயோமேக்ஸ் ஸ்கூலில் வந்து நீட்டு எக்ஸாம்லாம் எழுதி, ஜேஇ எக்ஸாம்லாம் எழுதி ஃபெயில் ஆகி முடியலைன்னு சொல்லிட்டு சிஏக்குள்ளே வந்து நவ் தே ஹவ் பிகம் சார்ட் அக்கவுண்டன்ட். ஸோ அந்த மாதிரி பீப்புளெலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்லி தட் உங்களோட ஹார்ட் ஒர்க், நீங்கள் உங்களோட இன்வால்மெண்ட், 100% இன்வால்மெண்ட், எந்த ஒர்க்னாலுமே, சிஏ தவிர என்ன ஒர்க்னாலுமே, இஃப் யூ கிவ் யுவர் 100% எஃபர்ட் அப்படின்னா நீங்கள் முடிச்சிடலாம். இது நீங்கள் வந்து காமர்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் இஃப் யூ கம் ஃப்ரம் அ தமிழ் பேக்ரவுண்ட், என் ஃப்ரெண்ட் இருக்கான், ஸோ ஈஸ் அ என்னோட கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸோ சிஎம்ஏ, ஹி ஹஸ் கிளியர் சிஎம்ஏ, இப்போ சிஏ ஃபைனல் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து தமிழ் பேக்ரவுண்ட், அவனுக்கு வந்து இங்கிலீஷில் பேசக்கூட வராது, ஹி டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் ப்ராப்பர்லி. பட் இப்போ வந்து ஹீ ஸ்பீக்கிங் ஃப்ளூயன்ட்லி ஓவர் த பீரியட், கோர்ஸ் ஹவ் ட்ரெயின்ட் இம் அ லாட். நீங்கள் சிஏக்குள்ளே வந்தீங்கன்னா போதும், உங்களோட 100% எஃபர்ட்டோட போட ரெடியாக வந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் சிஏ ஆயிடுவீங்க.
1: ஓகேங்க சார். சார் நிகழ்ச்சியில் இன்னொரு ஒரு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ எந்த ஒரு எக்ஸாம்னாலுமே வந்து இங்கிலீஷில்

0: இருக்கும், அந்த தாய்மொழி ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கும். இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்லக்கூடிய இந்த கோர்சஸ் வந்து நம்ம தமிழில் எக்ஸாம் எழுதலாமா?
1: இன்னும் வந்து அது இன்னும் வரல. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான், இட் இஸ் அ ரெக்கக்னைஸ்டு லாங்குவேஜ் டு ரைட் அண்ட் சிஏ. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான் இப்போதைக்கு இந்தியாவில் ரெண்டு மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். இங்கிலீஷ் நிறைய பேர் எழுதுகிறாங்க, ஹிந்தி வந்து நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் எழுதுகிறாங்க, மற்றபடி எல்லாருமே இங்கிலீஷ் தான். ஸோ தமிழ்னு நம்ம யாரும் ரெக்கமெண்டேஷனும் வைக்கலை, அது வருமானும் தெரில. ஸோ கோ ஃபார் இங்கிலீஷ், இட் இஸ் அ நேஷனல் லாங்குவேஜ்.
0: சரிங்க சார், அடுத்ததை வந்து அந்த மந்த் எந்தெந்த மாதங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க?
1: ஸோ இனிஷியலாக ஒரு 3 வருஷம் முன்னாடி, 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2 தடவை வச்சாங்க, நவம்பர் அண்டு வந்து மேலே வச்சுட்டு இருந்தாங்க, மே அண்ட் நவம்பர். இப்போ வந்து 3 மந்த்ஸ் ஆக்கிட்டாங்க.
0: எந்தெந்த மாதங்கள்?
1: மே, செப்டம்பர் அண்ட் ஜனவரி. ஸோ சிஏ ஃபவுண்டேஷன் வந்து எவ்ரி 4 மந்த்ஸ் ஒன்ஸ் நடக்கும். சிஏ ஃபைனல், சிஏ இன்டர்வியூமே 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நடக்கும், 4 மந்த்ஸ் ஒன்ஸ் நடக்கும். பட் ஆனால் ஃபைனல் மட்டும் ஜஸ்ட் நவ், இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி 3 மந்த்ஸ் இருந்துச்சு, 4 மந்த்ஸ் ஒன்ஸ் எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மே அண்ட் நவம்பர் மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும் சிஏ ஃபைனல் பொறுத்த வரைக்கும். ஆனால் மற்ற ரெண்டும் வந்து மே, செப்டம்பர் அண்ட் ஜனவரி.
0: ஓகேங்க சார். சார், நிகழ்ச்சி இடையே ஒரு நேயர் காத்திருக்காங்க, சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
2: வணக்கம் ஐயா, ரெண்டு கேள்விகள் இருக்கு. இந்த சிஏக்கு வேல்யூ ஆட் ஆன் கோர்ஸ் அப்படிங்கறது ஏதாவது இருக்கா? அதுல சில விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் அப்படிங்கறது ஆன் டாப் ஆஃப் சிஏ பண்ணணும்னா என்ன வேல்யூ ஆடட் கோர்சஸ் அப்படிங்கறவங்க பண்ணலாம், அது ஒண்ணும். ரெண்டாவது, எனக்கு அயல் நாடு போகணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து படிக்க முடியுமா? அதற்கு அயல் நாடுகள் அப்படிங்கிற ஸ்கோப் இருக்கா, அல்லது உள்ளூர் வேலை வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கா, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஐயா.
0: ரொம்ப நன்றி, நல்ல கேள்வி கேட்டாங்க.
2: நன்றி.
0: இதே கேள்வியில நான் உங்கள்ட்ட கேட்கிட்டு இருக்கேன் சார். அவங்கள்ட்ட கேட்ட ரெண்டாவது கேள்வியை உங்களுக்கு முதலாவது நான் கேட்கிறேன்னா, இதை நான் கடைசி கேட்கல நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னா, இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தோம்னா நம்மளுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன? இப்போ எந்த ஒரு படிப்புனாலும் கண்டிப்பாக வேலை முக்கியம் இல்லை, இன்ஜினியரிங் டாக்டர் மாதிரி. இதில் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கல நினச்சேன். அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஃபாரினில் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆடிட்டரான நம்ம வேலை வாய்ப்புகளை பற்றி கேட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் 4 கண்ட்ரீஸில் ரெக்கக்னைஸ்டு. சிஏ படிச்சிங்கன்னா 4 கண்ட்ரீஸில் நீங்கள் எந்த ஒரு அடிஷ்னல் எக்ஸாமும் எழுதாமல் யூ கேன் ப்ராக்டிஸ் அஸ் அ சிஏ, யூ கேன் ஒர்க் அஸ் அ சிஏ. இப்போ துபாய், பர்மா, ஒரு இந்தியா, இன்னும் கண்ட்ரீஸ் ஞாபகம் இல்லை, பட் ஆனால் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது, ஒரு 4-5 கண்ட்ரீஸு. அந்த கண்ட்ரியில் நீங்கள் சிஏ இங்கே படிச்சிங்கன்னா போதும், அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது தவிர நான் யூகேயில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், யூஎஸில் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரஷ்யாவில் நான் போய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஏசிசிஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ ஏசிசிஏ கோர்ஸ் வந்து இட் இஸ் இன்டர்நேஷ்னலி கோ ரெக்கக்னைஸ்டு கோர்ஸ் அக்ராஸ் வேர்ல்டு, ஒரு 65 to 66 கண்ட்ரீஸில் ரெக்கக்னைஸ்டு கோர்ஸ். அது ஒரு 4 பேப்பர்ஸ் தான். ஸோ அடிஷ்னல் இப்போ ரஷ்யாவில் யூ டாக்டர் முடிச்சுட்டு இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு 2-3 பேப்பர் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே சிஏ முடிச்சுட்டு அங்கே போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அங்கே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த ஏசிசிஏ கோர்ஸை நீங்கள் ஒரு 4 பேப்பர்ஸ் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க, 6 பேப்பர்ஸ் எழுதி கிளியர் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ப்ராக்டிஸ் அஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தேர். சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னு சொல்ல மாட்டாங்க, அங்கே ஒரு நேம், வேறு பேர், பட் சேம் ப்ரொஃபஷன், சேம் நாலேஜ் பேக்ரவுண்ட் வச்சு அங்கே பிஸ்னஸ் ரன் பண்ணலாம், அங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூ கேன் ஏர்ன் மோர் தென் இந்தியாவில் ஏர்ன் பண்ணுறத விட நீங்கள் கூடவே அங்கே ஏர்ன் பண்ணலாம், 24 lakhs, 60 lakhs வரைக்கும் தேர் ஆர் ஏர்னிங் பீப்புள்.
0: ஓகேங்க சார். சார், இது இன்னொரு இந்த இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பெற்றோர்களுக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கும் இந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லணும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டாக்டர் ஆகிட்டோம், கஷ்டப்பட்டு நீட் படித்து எம்பிபிஎஸ் ஆகி எம்எஸ் ஆகிட்டோம், வாழ்நாள் முழுவதும் சம்பளம். நான் அந்த ஆங்கிள்லேயே சொல்கிறேன் உங்களுக்குண்ணா. இப்போ அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருக்கும், கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுதும் உழைச்சிக்கிட்டே இருக்கலாம், சம்பளம் வந்துகிட்டே இருக்கும். தற்போதைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப் க்ரோத் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு எப்படி சார் இருக்குது ட்ரெண்டு?
1: ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து சிஎஸ்சி கிடையவே கிடையாது. ஐநோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், எனக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தெரியும், ஹியஸ் ஏஜ் இஸ் 85 to 86 நினைக்கிறேன். ஸோ அவர் இன்னமும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு, ஹீஸ் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் மதுரை. அவர் நான் ரொம்ப ஹீஸ் ஏர்னிங் மெனி, நான் ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 60க்கு அப்புறம் இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு. பட் அஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஈவன் ஆஃப்டர் நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா, யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் ப்ராக்டிஸ், யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் இருக்கும். ஸோ அந்தது வந்து இட் ஹெல்ப்ஸ் சிஏ வந்து நீங்கள் லைஃப் லாங் ஏர்னிங் வந்து நீங்கள் கஷ்டமே பட தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த 5 இயர்ஸ் கஷ்டப்பட்டீங்கன்னா போதும், டில் யுவர் டெத், டில் யுவர் டிமைஸ் நீங்கள் வந்து யூ கேன் ஏர்ன் எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, 10 லட்சம் நினைக்கிறனாலும் சம்பாதிக்கலாம், 1 கோடி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறனாலும் சம்பாதிக்கலாம். ஒன்லி தட் நீங்கள் அந்த எஃபர்ட் போடணும், எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம்.
0: நல்லா சொன்னீங்க சார். அதாவது 1 கோடி வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க.

0: சார், இன்னொரு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. இப்போ வந்து ப்ரைவேட் ஜாபு, கவர்மெண்ட் ஜாபு, செல்ஃப், இந்த மூணுமே வந்து நம்ம பண்ண முடியுமா சிஏனால?
1: நீங்கள் போகிற இடத்த பொறுத்து. இப்போ வந்து நீங்கள் டிவிஎஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனிஸில் போய் ப்ளேஸ் ஆகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருவாங்க. நீங்கள் என்கிட்ட மட்டும்தான் ஒர்க் பண்ணணும், நீங்கள் பார்ட் டைம் எங்கேயும் பண்ணக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷனோட இருந்துச்சுன்னா யூ ஹவ் டு ஒர்க் தேர், அங்கே மட்டும்தான் நீங்கள் இருக்க முடியும். பட் ஆனால் நீங்கள் ஒரு தனியாக ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க. இப்போ நான் வந்து சில ஃபார்ம்ஸுக்கு நான் கன்சல்டண்ட்டாக இருக்கேன், அப்படின்னா என்னோடய ஒர்க் அங்கே 1.5 hours 2 hours மட்டும்தான். அங்கே போய் நான் 1.5 hours என்னோடய ப்ளேஸ் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் ஒர்க்குக்குள்ளே நான் வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டேர்ம்ஸை நீங்கள் கிளியராக டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஒர்க் அட் 10 companies 100 companies கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம்.
0: ஓகேங்க சார். இன்னொரு ஒரு கேள்வி, அரசு வேலை, இப்போ நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கேன், என்னால் வந்து அரசு அதிகாரியே ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது சார், அதுக்கும் சொல்லுங்கள்
1: சார். அது இப்போ தான் நான் ஒரு 2 days முன்னாடி தமிழ்நாடு பப்ளிக் ஹவுசிங் போலீஸ் ஹவுசிங் போர்டில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். இந்த மாதிரி தே நீட் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வித் ஜஸ்ட் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், தே ஆர் ரெடி டு பே 1.5 lakhs பெர் மந்த், 1.5 lakh ரூபா, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் கவர்மெண்ட் இஸ் ரெடி டு பே. ஸோ என்னென்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார். இப்போ அதான் திருப்பி நான் சொல்கிறேன், என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீங்கள் வந்து ப்ரைவேட் போனாலும் போகலாம், கவர்மெண்ட் போனாலும் போகலாம், இல்லை எனக்கு ரெண்டுமே பிடிக்கல, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் ப்ராக்டிஸ் அப்படின்னாலும் யூ கேன் ஸ்டார்ட். ஸோ சிஏ வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு நாள் கூட நீங்கள் வந்து நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லவே முடியாது. இஃப் யூ கிளியர் சிஏ, ஃபினான்ஷியலாக நான் கஷ்டப்படுறேன், 1000 ரூபா சம்பாதிக்க நான் கஷ்டப்படுறேன், 1 lakh ரூபா சம்பாதிக்க நான் கஷ்டப்படுறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. யூ கேன் ஏர்ன் மெனி, நிறையாவே சம்பாதிக்கலாம் நீங்கள், ஒன்லி தட் யூ ஹவ் டு ரெடி டு புட் இன் எஃபர்ட், அவ்வளோதான்.
0: கண்டிப்பாக நேர்களே கேட்டுங்க, நம்ம வந்து ஒரு 5 வருஷம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்காக கஷ்டப்பட்டு படித்தோம்னா வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு நேமோட இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இளம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு நம்ம அஜித்குமார் சொல்கிறாங்க. நிகழ்ச்சியின்ல வந்து ஒரு நல்ல ஒரு பாடலை கேட்டுக்கலாம்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள்.

0: வைர நகைகள் அது ரெடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிர் ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய வெற்றி படிக்கட்டுகள் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எப்படி ஆடிட்டர் ஆகலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இளம் ஆடிட்டர் திரு அஜித்குமார் அவர்கள் நம்மளை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. வணக்கம் சார். இப்போ அடுத்த ஒரு கேள்வி வந்து பேசிக்கான ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகிறதுக்கு டிகிரிலாம் தேவைப்படுமா? இப்போ ப்ளஸ் டூ முடிச்சோன்னு அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்க, மேற்கொண்டு ஏதாவது டிகிரி படிக்கணுமா?
2: சார், டிகிரி வந்து இட் இஸ் நாட் எசென்ஷியல். நீங்கள் நான் என்னையை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா, நான் வந்து சிஏ முடிச்சதுக்கப்புறம் தான் டிகிரியே பண்ணேன். சிஏ முடிச்சுட்டு இக்னவுன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது டெல்லியில், ஸோ அங்கே ஒரு கரஸ்டில் ஒன்று போட்டு ஒரு நேம் சேக்கு வீட்டில் சொல்கிறாங்களேன்ற ஒரு இதுக்கு தான் பண்ணேன். ஆனால் சிஏ படித்தவங்களுக்கு டிகிரி அவசியமே இல்லை. இட் இஸ் எ போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் யூஜியை விட அது பிஜின்றது வந்து கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க. சிஏ முடிச்சிங்கன்னா நீங்கள் பிஜி குவாலிஃபிகேஷன், இப்போ நீங்கள் ஐஏஎஸ் எழுதுனா ஒரு பிஜி முடிச்சிருக்கணும், இல்லை ஒரு பெரிய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா பிஜி முடிச்சிருக்கேன்னா இந்த சிஏ முடிச்சா மட்டும் போதுமே, நீங்கள் அங்கே போய் எழுதிக்கலாம்.
1: அதாவது காலேஜ் டிகிரியே படிக்க
2: தேவையில்லை.
1: வெறும் ப்ளஸ் டூ முடிச்சிருந்த ஒருத்தவரை சேட்டர்ட் அக்கௌண்ட் ஆகலாம் சொல்றீங்க?
2: ஆமா.
1: சார், உண்மையிலே இப்போதான் இந்த விஷயம் எங்களுக்கே தெரியுது, இவ்வளவு விஷயம் இருக்கா. அப்ப ப்ளஸ் டூ முடிச்சிருந்து சேட்டர்ட் அக்கௌண்ட் ஆனா போதும், லைஃப்ல பெரிய லெவல்ல சாதிக்க முடியும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
1: ஓகேங்க சார். சார், அடுத்ததா இது நிகழ்ச்சியில் இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, ஃபவுண்டேஷனல் கோர்ஸை பத்தி சொன்னீங்க. இப்போ ஃபவுண்டேஷனல் கோர்ஸ்க்கு வந்து புக்ஸ் எல்லாம் எங்க சார் வாங்கலாம் நம்ம?
2: நான் இனிஷியலாக சொன்னேன்ல, ரிஜிஸ்டர் பண்ணோம் SSP போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு. அப்போ ஒரு பேமெண்ட் வரும். ஸோ பேமெண்ட் வந்து 9000 வரும், இன்க்ளூடிங் புக், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, எல்லாமே என் டு எண்ட். நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் முடிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனுமே அவங்களே பண்ணி உங்களுக்கு புக்கு முதற்கொண்டு வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. நீங்கள் தனியாக அப்ளை மட்டும் பண்ணணும். எப்போ புக்கு வேணுன்றதுக்கு தனியாக ஒரு வெப்சைட் இருக்கும், CDS போர்ட்டல்னு சொல்லிட்டு, சென்ட்ரல் டிஸ்பேச் ஸ்டோர். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் அது ஒரு டைம் லிமிட் இருக்கும், அந்த புக்கு ஆர்டர் அவைலபிலிட்டி வந்தோன்னா ஒரு 15 days வீட்டுக்கே வந்துடும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். புக்கு வந்து கவர்மெண்ட் அவங்களே இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவே தே ஆர் ப்ரொவைடிங் த புக்ஸ். அதுவே சூப்பர் கிளாசிக்காக இருக்கும் அந்த புக்ஸே, அதுவே சஃபிஷியன்ட் தான்.
1: ம், நல்லதுங்க சார். இப்போ அடுத்ததாக வந்து எந்த ஒரு எக்ஸாம் அப்படின்னாலுமே ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து யூபிஎஸ்சி எழுதுனோம்னா 35-40, TNPSC இந்த ஒரு எக்ஸாம் இந்த ஏஜ் லிமிட் இருக்குமே. அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட், ஏதாவது வயது வரம்பு ஏதாவது இருக்காங்க சார்?
2: நான் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 years பேக் வந்து ஒரு நியூஸ் படித்தேன். 65 ஒரு பர்சன் வந்து ஹஸ் கிளியர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்.
1: 65 வயசில்
2: ரொம்ப நாள் எழுதிக்கிட்டே இருந்தாங்க, ஒரு கஷ்டப்பட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ முடித்த கொஞ்ச நாள்லே ஹி பாஸ்ட் அவே. ஸோ இது வந்து நான் ஒரு சேட் நியூஸ்க்காண்டி சொல்லலை, ஒரு டிட்டர்மினேஷனோட அவர் முடித்தார் பார்த்தீங்களா. 65 வரைக்கும் எஃபர்ட் போட்டு ஹி கிளியர் சிஏ. ஸோ அப்போ போகிறப்ப ஹீஸ் அ சிஏன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்களே தவிர அவர் ஒரு நார்மல் பீப்புள்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இட் இஸ் இதே ஒன் சேஸ் நார்மல், நீங்கள் டிகிரி கிராஜுவேட்னு சொல்ல மாட்டாங்க. ஹீஸ் அ ப்ரொஃபஷனல் க்ளோஸ் முடிச்சுட்டு தான் ஹி ஹஸ் பாஸ்ட் அவே. ஸோ ஒரு ப்ரைடாக தான் போட்டிருந்தாங்க, எனக்கே அது வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ 65 வரைக்கும் ஒருத்தர் எஃபர்ட் போட்டு முடிச்சிருக்காரு அப்படின்னு.
1: அப்போ ஏஜ் வந்து தடையே
2: கிடையாது, கிடையாது.
1: 90 வயசு 100 வயசு ஆனாலும் அவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எக்ஸாம் எழுதலாம்
2: உங்களால் நீங்கள் படித்து பாஸ் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ எஃபர்ட் போட ரெடியாக இருக்கணும்,
1: முயற்சி மட்டும் பண்ணால் போதும். என்ன நேரில் கேட்டுக்கிட்டீங்களா, உங்கள் பசங்களுக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுங்கள் ஏஜ் லிமிட்டே கிடையாது. சார், இப்போ இன்னொரு ஒரு கேள்வி, இப்போ நான் டாக்டர் ஆகிட்டு MBBS முடிச்சிருக்கேன், MBBS முடித்தவங்களும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்த அனுபவம் உண்டா, அந்த ஹிஸ்ட்ரியெலாம் இருக்கா?
2: MBBS முடிச்சுட்டு வந்தவங்க எனக்கு இது எனக்கு பர்சனலாக தெரியாது, பட் ஐ கம் அக்ராஸ் நியூஸ் நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் பார்த்துருக்கேன். ஐஏஎஸ் முடிச்சுட்டு சிஏ முடிச்சவங்களும் நான் பார்த்துருக்கேன்.
1: ஓ, ஐஏஎஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு சிஏக்கு வந்திருக்காங்க?
2: சிஏ முடிச்சுட்டு ஐஏஎஸ் போயிருக்காங்க.
1: சிஏ முடிச்சுட்டு ஐஏஎஸ் வந்திருக்காங்க. ஓகே ஓகே ஓகே.
2: அந்த மாதிரி நான் அந்த இன்டர்வியூஸ்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார். அது ஒரு அவங்களோட அப்ரோச் ஆஃப் அந்த ஐஏஎஸ் எக்ஸாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிஏ வந்து ஒரு டஃபஸ்ட் கோர்ஸ் நான் சொல்கிறேன்ல, ஐஏஎஸ்மே ஒரு டஃபஸ்ட் கோர்ஸ். ஒரு ரெண்டு டஃபஸ்ட் கோர்ஸ் முடிக்கிற பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்ப இட் வாஸ் அமேசிங். நல்லா இப்படிலாம் ஒருத்தனால யோசிக்க முடியுமா, இப்படிலாம் ஒருத்தனால வந்து அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னா அந்த பர்சன்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம அப்படி சொல்கிறோன்னு
1: பார்க்கலாம். சரிங்க சார். இப்போ மற்ற எல்லா எக்ஸாமுக்குமே இன்டர்வியூன்னு ஒன்று இருக்கும், இன்டர்வியூ நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் எந்த இடத்துலையுமே இன்டர்வியூ பற்றி கிடையாது, அப்படி ஒரு போர்ஷனே கிடையாதா?
2: இன்டர்வியூன்னு வந்து நீங்கள் போகிற இடத்த பொறுத்து. இப்போ நான் சிஏ ஃபைனல் முடிச்சுட்டு நான் ஒரு இடத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நான் ஒரு இடத்துக்கு வேலை வாய்ப்பு தேடி போகிறேன் அப்படின்னா அங்கே நடக்கும். இப்போ நான் TVS ஒரு பெரிய கம்பெனிஸ் ஒரு ஃப்ளாக்ஷிப் கம்பெனியில் நான் போய் வந்து என்னோட ரெசியூம் கொடுக்குறேன் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்கும். ஏன்னா என்னைய மாதிரி 100 கொடுப்பாங்க, 100 அவங்க ஒரு ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஒரு 10 அவங்க எடுக்கணுன்றதுக்கு தான் அவங்க ரெக்கமெண்ட் இருக்கும். நம்ம 100 கொடுத்தா எடுத்துட மாட்டாங்கல்ல. ஸோ அப்போ 10 ஃபில்டர்

0: இன்டர் பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில், உங்களோட நாலேஜ், உங்களோட இன்டர்வியூவில் பெர்ஃபார்மன்ஸு, நீங்கள் எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறீங்கன்ற அந்த க்வெஸ்சனோட அப்ரோச் எப்படி இருக்குன்றதை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இட் இஸ் ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா தான். இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணாட்டியுமே யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் ப்ராக்டிஸ். ஸோ இந்த இடம் இல்லைனாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக எங்கனாலும் ஒரு இடம் இருக்குது. சிஏ முடிச்சிங்கன்னா அது வந்து அஷ்யூர்.
1: சார், இப்போ நீங்கள் வந்து 2024 சிஏ முடிச்சிருக்கீங்க.
0: ஆமாம் ஆமாம் சார்.
1: முடிச்சுட்டு இப்போ என்ன, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: ஸோ ஐ எம் கரண்ட்லி இன் டு ப்ராக்டிஸ். ஒரு 1 இயர் பேக் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிஏ முடித்த உடனே நான் ஒரு ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோட எனக்கு பிடிச்ச ஃபார்மை நான் என்னோடய ஆர்டிகல்ஷிப் அங்கே தான் பண்ணேன். ஸோ இட் வாஸ் அ ரியலி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய ஆர்டிகல்ஷிப் வந்து நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐ வுட் ரேட் 100 out of 100. எனக்கு வந்து ரியலி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு நல்ல லேர்னிங் பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் 1 இயருமே ஒரு கம்ப்ளீட் என்னை ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஐ வாஸ் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் ப்ராக்டிஸ். சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணணும், தனியாக நம்ம பேரில் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தனால ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 5 months பேக் வந்து ஐ குவிட் மை ஜாப் அண்ட் ஐ ஸ்டார்டட் மை ஓன் ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கேன், பட் நல்லா தான் இருக்குது. ஸோ என்னோட எஃபர்ட்டில் பண்ணுறேன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இட் இஸ் கோயிங் குட்.
1: பாருங்கள் நேர்களே, இவங்க வந்து 23 வயதில் வெற்றி பெற்றாலும் இப்போ வந்து எந்த தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கலையாம். இவர் வந்து சுயமாக வந்து ஒரு தொழில், ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற பேரில் சுயமாகவே தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு இளம் தொழில் முனைவர். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்டுக்கலாமா சார்? உங்களுக்கு பிடித்த ஒரு பாட்டை சொல்லுங்கள், அந்த பாட்டை போடலாம்.
0: காதல் கிரிக்கெட்டா? ஃப்ரம் ஜெயம் ரவி படத்தில் காதல் கிரிக்கெட்.

0: நேர்களே, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக வெற்றி படிக்கட்டுகள் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகாக இளம் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் யங் ஆடிட்டர் திரு அஜித்குமார் அவர்கள் நம்மள்ட்ட பல விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார், இப்போ நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, சிகாசா அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொன்னீங்களே, அதை பற்றின கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லுங்கள். ஏன்னா புதுசாக இப்போ டுவெல்த்து முடித்த பசங்க நான் எப்படி போகணும், யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் வந்து சிகாசா பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா எங்கள் மாணவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார்.
1: நான் சிகாசா பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் டென்த்து இல்லை டுவெல்த்தில் வந்து ஸ்கூலில் ரெப்புன்னு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, உங்கள் கிளாஸில் என்ன நடக்கிறனாலும் அவங்கள்ட்ட போய் கேட்பீங்க. ஸோ அவங்க தான் போய் டீச்சர்கிட்ட போய் பேசுவாங்க.
0: அதான் கிளாஸ் லீடர்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த காலத்தில்.
1: அவங்க தானே? அதே தான், அதே தான். ஸோ அந்த மாதிரி ஸோ சிகாசா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டுக்குரிய ஒரு கனெக்டிங் பாடி. ஸோ அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும், நம்மளுக்கு ஏதாவது ஒரு நீடு இருக்குது, இல்லை இந்த இதை வந்து நான் எனக்கு ஒரு கிளாஸ் வேணும்னு, இப்போ நீங்கள் சொன்னீங்களே எனக்கு ஒரு கிளாஸ் வேணும், இங்கே மதுரையில் நடக்கிறது இல்லை அப்படின்னு, அதை போய் அவங்கள்ட்ட ஒரு ரெக்கமெண்டேஷனாக வச்சிங்க அப்படின்னா, ஓவரால் இந்த மதுரையில் உள்ள வெல்ஃபேரை, அது மதுரையில் உள்ள ஒரு ஓவரால் அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கேட்டு, இஃப் தே நீட் இட் இல்லை இஃப் தே கேன் கிவ் இட் அப்படின்னா, ஒரு காமன் ஒரு அது வந்து அதோடய ஒர்க் என்னென்னு அப்படின்னா, நார்மலாக இன்றைக்கி டேட்டில் மதுரையில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஸ்டூடெண்ட்ஸ் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்கும், இப்போ இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியலை, இல்லை இந்த இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், இல்லை ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி நான் படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து டு திங்க் அபவுட் சம்திங் பியாண்ட் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் ஒரு நெட்ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம். இப்போ சிஏ வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் மற்ற பீப்புள் கான்டாக்டே இருக்காது, ஏன்னா வீட்டிலேருந்து தான் படிக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த ஒரு நெட்ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம், இது எல்லாத்தையுமே அவங்களோட மெயின் மோட்டோ அதான். சிகாசாவோட மெயின் மோட்டோ என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனாக இருந்துட்டு உங்களுக்கு எனி ப்ராப்ளம்ஸ், எனி ரிலேட்டட் டு டவுட்ஸு, எல்லா சொல்யூஷனும் அவங்களால கொடுக்க முடியும். பட் ஒன்லி தட் யூ ஹவ் டு அப்ரோச் தம், நீங்கள் போய் கேட்கணும். அது எப்படி கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டியூட் போகிறீங்களா, இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இனிஷியலாக நீங்கள் ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அங்கே சொல்லுவாங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கனாலே ஓவரால் இப்போ இந்த வீக்லி எவ்ரி வீக் வந்து ஒரு டாபிக் பற்றி பேசுவாங்க, ஒரு ஆள் ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளும் என்னை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் பேசுவாங்க, இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் இப்படி படிங்க, இல்லை எனக்கு இது டிஃபிகல்ட் இருந்துச்சு, நீங்கள் இதை இப்படி அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு லேமேனுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ சிகாசாவோட மெயின் மோட்டோவே என்னென்னா, டு மேக் த திங் டிஃபிகல்ட்டான திங்ஸை ஈஸி ஆக்குறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அவங்க நிறையா பண்ணுறாங்க. ஐ வாஸ் ஆல்சோ வைஸ் சேர்மன் டு தட் கமிட்டி. ஸோ அந்ததுனால தான் என்னால் இவ்வளோ சொல்கிறேன். ஸோ சிகாசா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், க்ளோஸ் டு ஹார்ட்.
0: அந்த சிகாசா இப்போ எங்கே இருக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்காங்க, மாணவர்கள் பெற்றோர்கள் எங்கே அப்ரோச் பண்ண முடியும்?
1: சிகாசா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, அந்த பாலமந்திர் ஸ்கூலில் போய் கேட்டிங்க அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கும், சிகாசா சேர்மன் நம்பர், சிகாசா வைஸ் சேர்மன் நம்பர்னு கிடைக்கும். ஸோ அந்த நம்பர் கேட்டிங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் ஒரு குரூப் இருக்கும், அங்கே போய் நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் பண்ண சொன்னீங்கனாலே அவங்களே அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க.
0: ஸோ ஓகே சார், ஓகே, நல்லா சார். நிகழ்ச்சியோட நிறைவாக உங்கள்கிட்ட ஒரே கேள்விங்க சார், அதை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா சொன்னீங்க. இந்த எக்ஸாமோடைய டைப்ஸ் ஸ்டேஜஸ் என்னென்ன, இதோட வேல்யூ என்ன, முக்கியத்துவத்தை பற்றி நிறைய சொன்னீங்க. ஒரே ஒரு கேள்வி அதோட முடிச்சுக்கலாம் சார், என்ன அப்படின்னா, ப்ளஸ் டூவோடைய ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ எங்கள் மாணவர்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எடுத்து ஒரு ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னென்னங்க சார்?
1: நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு 4 P's நான் வந்து சொல்கிறேன், 4 P. ஃபஸ்ட்டு வந்து யூ ஹாவ் டு பிளான், நீங்கள் வந்து பிளான் பண்ணணும், ஒரு வரைமுறை பண்ணணும். வரைமுறைனா இந்த கோர்ஸை நான் இப்படி தான் படிக்கணும்னு ஒரு அணுகுமுறையை நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அந்த அணுகுமுறை தான் ரொம்ப முக்கியம், எந்த ஒரு விஷயம்னாலும், சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம். ஒரு பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னா கூட இந்த ரூமில் சுற்றி பெயிண்ட் அடிச்சுட்டு கடைசியில் நடுவில் வரைக்கும் பெயிண்ட் அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெளியே போகிறதுக்கு வழி இருக்காது. ஸோ அப்போ நடுவில் நீங்கள் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஒரு சின்ன விஷயம் கூட நீங்கள் வரைமுறையோடு பண்ணலை அப்படின்னா, ஒரு அணுகுமுறையோடு பண்ணலை அப்படின்னா அது வந்து தோல்வியில் போய் முடியும்னு சொல்ல மாட்டேன், தோல்விக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ டோன்ட் பிளான் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் வந்து என்னென்னா, ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ சிஏ கோர்ஸ் நான் டஃப் கோர்ஸ்னு சொல்லிட்டேன்னா, ஸோ நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ நம்ம கோர்ஸோட டிஃபிகல்ட்டி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எவ்வளோ எஃபர்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10th வந்து

0: நான் ஒன் டைம் நான் என்னோடய எஃபர்ட் போட்டு படிக்கிறேன், 2 ஹவர்ஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் படிக்கணும். ஸோ சிஏ ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஒரு 5 ஹவர்ஸ் படிக்கணும், சிஏ இன்டருக்கு வந்து ஒரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் படிக்கணும், ஃபைனலுக்கு வந்து ஒரு 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் பெர் டே படிச்சிங்கன்னா தான் இட் வில் ஹெல்ப் யூ டு கிளியர் சிஏ. இப்படி தான் பண்ணணும்னு நான் சொல்லலை, அந்த டஃப்னஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூட் ஃப்ளை வித் கலர்ஸ். ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ நான் இனிஷியலாக 10th படிக்கிறப்போ ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண இட் ஹெல்ப் மீ டு லாட் ஆஃப் கிராஸ்ப் த சப்ஜெக்ட். ஏன்னா 8 மந்த்ஸ் தான் டைம் இருக்கும் ஃபைனலுக்கு வந்து, 8 மந்த்ஸ் தான் டைம் இருக்கும். இட் இஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட், நியர்லி 24 to 30 books இருக்கும். அந்த 30 books வந்து யூ ஹவ் டு டூ இட் அப்படின்னா நீங்கள் அந்த டெடிக்கேஷனோடு படிச்சிங்கன்னா மட்டும்தான் யூ கேன் டூ இட். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, பிளான் பண்ணிட்டீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் படித்ததை எழுதி பார்க்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் எக்ஸாம் எழுதுறப்போ கையில் ஒன்றுமே வராது. ஸோ 1+1 = 2 கூட எங்களை எழுத முடியாது. டக்குன்னு என்ன நான் படித்து பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் என்னென்னு தெரியலையே அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா யூ ஹவ் டு ரைட் ப்ராக்டிஸ் மினிமம் ஒரு 2 to 3 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். லாஸ்ட் வந்து விடாமுயற்சி, பெர்சவரன்ஸ். ஸோ சிஏ வந்து நிறைய பேருக்கு தெரியாது, 3 to 4 lakhs பீப்புள் என்ரோல் வராங்க, அதுலேருந்து 20% தான் இன்ட்ரோ வருவாங்க, அதுலேருந்து 20% தான் ஃபைனல் வருவாங்க. 11,000 பீப்புள் தான் இயர்லி கிளியர், 22,000 பீப்புள் தான் இயர்லி கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சி த வால்யூம்னஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்டாகிங் இந்த அந்த ஸ்லூப்புக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. ஃபவுண்டேஷனுக்கும் ஃபைனலுக்கும் நடுவில் எத்தனை பேர் மாட்டிக்கிறாங்க, அந்த இதுக்குள்ளே நீங்கள் ஃபாலோ ஆவீங்க, சில நேரம் ஃபாலோ ஆவீங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் விடாமுயற்சி, உங்கள் நம்பிக்கை, உங்களோட உள்ளுணர்வை நம்பி நீங்கள் வந்து இன்னொரு அட்டெம்ப்ட் கண்டிப்பாக கொடுங்க, கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விடாமுயற்சியோடு அந்த கோர்ஸ் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா யூட் ஃப்ளை வித் கலர்ஸ். ஸோ அதான் நான் சொல்கிறேன்.
1: ரொம்ப அழகாகவே சொன்னாங்க. அதாவது வந்து திட்டமிடல், ஒரு முயற்சி, விடாமல் பயிற்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4.5 வருஷத்துலேயே வந்து ஒரு மாணவர் வந்து இளம் வயதிலேயே வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவங்களை ரொம்ப அழகாகவே சொன்னுங்க சார். உங்களுடைய அனுபவங்கள் கண்டிப்பாக கேட்ட ஏதோ ஒரு நபருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு தீப்பொறி மாதிரி ஒரு ஒரு சக்தியை கொடுத்துருக்கோம், நம்மளும் சேட்டடக்கொண்டு ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எங்கள் நிலையத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. நிகழ்ச்சியில் எங்களை ஆகாஷ்வாணி எஃப்எம் 90.3 சார்பாக நெஞ்சார்ந்த எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி சார். நீங்கள் எனக்கு வந்து ஐ நீட் டு தேங்க் யூ லாட், பிகாஸ் எனக்கு வந்து இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் டு ஸ்பீக் இன் ஆல் இந்தியா ரேடியோ, அண்ட் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு டாக் வித் யூ. தேங்க்யூ சார்.
2: நேர்களே, இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் சார்ட்டர்ட் அக்கௌண்டட் ஆகும் வழிமுறைகள் குறித்து சிறப்பாக வழிகாட்டினார் சார்ட்டர்ட் அக்கௌண்டர் பி அஜித்குமார் அவர்கள். நிகழ்ச்சியில் நேர்களின் கேள்விகளையும் நேர்கள் சார்பாக ஏற்பட்ட அத்தனை சந்தேகங்களுக்கும் உடன் உரையாடினார் கே.வேல் முருகன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வளம் வர காத்திருக்கிறது தோழிகள் மட்டும் பங்கேற்று விருப்ப பாடல்கள் கேட்கும் நிகழ்ச்சியாக சிநேகிதியே. தோழிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்று கவிதைகள் சொல்லலாம், குட்டி குட்டி கதைகள் சொல்லலாம், சமையல் குறிப்புகள் கூட பகிர்ந்து கொள்ளலாம். தோழிகள் நிகழ்ச்சிகள் பங்கேற்றிட அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னணிப்போடு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் தோழி வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து அப்படின்னு சொல்லிருங்க. வணக்கம்மா, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
4: யாருக்கு யார் காவல் படத்துல உள்ளே முத்தாடும் தேவியே
3: பாட்டு கொடுத்துடலாமா? இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நன்றி அவர்களுக்காகவும், கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மற்ற நேயர்களுக்காகவும் பாடல் இதோ.

0: மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகில் இயக்குனர் விஜய டிராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள்.
1: எந்த பாடல்களில் நீ நீலாம்
0: கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 10 மணிக்கு மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டு சிறகில் விஜய டிராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள்.

0: நேரம் 12:12, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஸ்நேகிதியே. தோழிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றிட அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 170 மற்றும் 25:30, 171 இணையலாம். 04:52 என்ற மதுரையின் முன்னணிப்போடு நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் செல்வது, யார் எங்கிருந்து அப்படின்னு சொல்லுங்க. வணக்கம். நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கும். சரி, என்ன சொல்ல போறீங்க நேயர்களுக்கு? சொல்லுங்க.
1: நல்லார் ஒருவர் உடலே அவர் பொருட்டு எல்லோருக்கும் செய்யும் மழை. இன்னொன்னு, தேடி பணத்தை புதைத்து வைக்க தேடிதட்ட மானிடரே கேளுங்கள், கூடு விட்டு ஆவிதான் போன பின்பு ஆவிவாள் யாரே அனுபவித்தார் அந்த பணம். பணம் மேடம்,
0: அதாவது அழகா சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி. அதாவது என்ன பாட்டு கேட்கணும் அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னாடியே பாடியே காமிச்சிட்டாங்க. ஏணிப்படிகள் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் நீர்களுக்காக.

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்க அடுத்த தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் சொல்வதே யார், எங்கிருந்து அப்படின்னு உங்கள் பேரோட சொல்லுங்க.
1: ஆர்த்திக்குளத்துலேருந்து சுமதி பேசுகிறேன் மேம்.
0: சுமதி சொல்லுங்க, நேயர்களுக்கு எதுவும் சொல்கிறீங்களா?
1: மேம் படித்ததில் பிடித்தது ஒரு எழுதி வச்சுட்டு மேம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: பகலின் ஓட்டத்தை படுக்கையில் சுமக்காதே, கடந்து வந்த பாதையை கன நேரம் மறந்துவிடு, உனக்கான அமைப்பு இந்த இரவிடம் விழுத்துவிடு, இவைகள் மூடி இதயம் அமைதியானால் இந்த இரவை விடம் இடியேனும் கிடையாது.
0: அதாவது தனிமையா இருக்கும் போது அந்த தனிமையை வந்து ரொம்ப அழகா கவிதையில சொல்லிட்டீங்க, அப்படிதானே?
1: ஆமா மேம்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில? பாடியும் காமிச்சிட்டீங்க அழகா. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மாத்திரை நிலைகளுக்காகவும் பாடல் ஏதோ காற்றலைகளில்

0: மழை.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: நேரம் 12:26:30. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில நம்ம கூட பேச காத்துட்டு இருக்கிற அடுத்த தோழி யார் எங்க இருந்துன்னு சொல்லி கேட்டலாமே. வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் செல்வது யார் எங்க இருந்து அப்படின்னு சொல்லிருங்க. நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கிறோம் பஞ்சவர்ணம் மேம். சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
1: படம் பேர் வந்து என் தங்கச்சி படிச்சவோம் மேடம்.
0: சரி.
1: நல்ல காலம் பிறந்துருச்சு.
0: அதாவது சாப்பாடு நேரத்துல கரெக்டா சாப்பாட பத்தி சொல்லிட்டீங்க, அப்படியே பாட்டும் கேட்டுட்டீங்க, அப்படியே பாடல் கேட்டுடலாமா? அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மொத்த நேயர்களுக்காகவும் பாடல் இதோ கற்றலைகளில்

தேவர் குடியேறிவாங்க. அங்க வர வாங்கி இந்த கிராமத்துக்குள்ள பண்ண போறாங்க.

நம்பிக்கையில்

0: ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய சகோதரி வருக வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு அன்பான நண்பர்கள் வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டில இருந்து பழனியாய் பேசுறேப்பா. நலமா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாருமே நலமா இருக்கோம், சொல்லுங்கம்மா.
1: அதாவது ரெண்டு நம்ம இன்ன தரசியலுக்கா ரெண்டு டிப்ஸ் சொல்றேன். நம்ம மத்தியானம் சமைக்கிறோம், இந்த குழம்பு பொரியல் அதெல்லாம் கொஞ்சம் மிச்சத்தை நம்ம பிரிச்சுலதான் வைப்போம், இது தவிர்க்க முடியாது. அதை மறுபடியும் நம்ம எடுத்து சூடு பண்றோம் பாத்தீங்களா, அப்ப வந்து அந்த குழம்புல வந்து கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சமா ஒரு காட்டம்ல தண்ணி ஊத்தி நம்ம சுர வச்சோம்னா அடி பிடிக்காம இருக்கும். அது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் முறை கூட்டின மாதிரி வந்துச்சு, அப்படி முறையா வரும் பாருங்க. அதான் நம்ம கரண்டியில மோந்து நம்ம அதை எடுத்து ஊத்திடணும். அந்த முறை மாதிரி வர்றத எடுத்துட்டோம்னா குழம்பு நம்ம மறுநாள் வரைக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு வறுவல் பொரியலுக்கு வந்து மறுபடியும் அதை சூடு பண்ணும் போது சும்மா ஒரு கரண்டி ஸ்பூன், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இந்த இருப்பு சட்டியில நம்ம அதை சூடு பண்ணோம்னா அடி பிடிக்காம நல்லா இருக்கும் பாது. அதே மாதிரி வந்து நம்ம முட்டை, நம்ம அசைவ பொரியலுக்கு முட்டை நம்ம சாப்பிடுவோம். அந்த முட்டை நம்ம அரிய போடும்போது ஒரு கல் உப்பு, ஒரு கொஞ்சம் கல்
0: உப்பு ஓடு உடையாம வரும்,
1: ஓடு உடையாம இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு புளி ஒரு சில கொஞ்சம் வந்து அதுல போட்டுட்டோம்னா இந்த கவுச்சி அடிக்காது, மறுநாள் வரைக்கும் அந்த முட்டை நல்லா இருக்கும். அந்த கவுச்சி வாசமே இருக்காது. கொஞ்சம் புளி கொஞ்சம் போட்டோம்னா நல்லா டேஸ்டாவும் இருக்கும். அந்த நம்ம எப்ப காலையில அவுச்சிட்டு நைட்டு வரைக்கும் சாப்பிடுறதுக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் பாது.

0: அப்ப எல்லாருக்கும் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லிருக்கீங்க இன்னைக்கு. சரிங்கம்மா.
1: முட்டை ஆம்லெட் என்ன ஒண்ணே சொல்லிரு, முட்டை ஆம்லெட் போடுறோம்ல, அப்ப நம்ம அந்த வெங்காயம் இருக்கிறோம்ல, அந்த வெங்காயத்தை அப்படியே பட்டையா நம்ம போடாம இன்னொன்னு கட்டியில ஒரு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் அப்படி வதக்கிட்டு நம்ம அந்த முட்டையோட அத முட்டையோட போட்டு நம்ம அந்த ஆம்லெட் போட்டோம்னா அந்த வெங்காய பச்சை வர அரிக்காம
0: அரிக்காம நல்லா இருக்கும். சரிங்கம்மா, கட்டாயம் எல்லா சகோதரிகளும் இன்றையில இருந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்.
1: எனக்கு வந்து புதுநாள் புதுநாட்டு படத்துல இருந்து
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

0: நேயர்களே, இன்று இரவு 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைய அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் அரிய வகை உயிரினம் தேவாங்கு பற்றியான நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரி விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ். இன்று இரவு 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். தொடர்ந்து நம் பண்பலையின் அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேளுங்கள், கேட்டு மகிழ்வோடு இணைந்திருங்கள் காற்றலையோடு. நேயர்களை, இன்னும் சில நாடுகளில் கேட்டுவிடலாம் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம் தென்கொரிய நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் கோத்தம்பர்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய தொழில் முறை கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்னணு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஸ்வீடன் நாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வரவேற்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கருத்தரங்கில் ஸ்வீடன் பிரதமர் திரு வுல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர்லைன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணம் மூலம் இருநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளின் ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஸ்வீடன் நாட்டு பயணத்தின் போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு வுல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு வி டி சதீசனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேரள அரசுக்கு தேவையான அரசின் உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய், துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்த அவசரகால வாகனங்கள் 33 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் துறையில் மகளிர் மாலுமிகளின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் மகளிர் மாலுமிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் அதிக அளவில் மகளிர் மாலுமிகள் பணியாற்ற முன்வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் அதிக அளவில் மகளிர் பணியாற்றி வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த 2 நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பங்களிப்பு, கடல்சார் கூட்டு முயற்சிகள், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வாங் கியாங்குடன் 2 நாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சுகள் நடத்தவுள்ளார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆங் கியூவுடன் பாதுகாப்புத்துறை மேம்பாடு குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சிகரெட் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி 28%லிருந்து 40% அதிகரிக்கப்பட்டதன் மூலம் புகையிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41ஆகவும், குரூப் பி பணியிடங்களுக்கு 44ஆகவும், குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45ஆகவும் வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1000கணக்கானோருக்கு அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிஐஎஸ்எஃப் துணைத் தலைவர், விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தில்லி காவல்துறை, தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் 16 சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய June 1ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 4ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். ட்ரக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் வேனில் பயணம் செய்த 9 பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக லக்கிம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். மரிபோரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டான்கிங் வியை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இலிஷா பால் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லியோ ஜாய் சியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகல் இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜியான் தேசி யான் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார்.

0: ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4, 6-4 என்ற செட்கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரியா நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: நேர்களே, சிநேகிதிய நிகழ்ச்சியில் இதுவரை பங்கு பெற முயற்சித்த, கேட்டு சுவைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் பல. மீண்டும் கேட்கலாம் நாளை நண்பகல் 12 மணிக்கு. சிநேகிதியை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

0: நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் பாரதிய சேனா. நேரம் 12:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்திராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ. मैं हूँ आपका कैलाश खेर.
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

से चल पड़े दहाड़ के भारतीय सेना, भारतीय सेना।

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வர காத்திருக்கிறது. காலத்தை வென்ற காவிய கானங்களாக வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக குடியிருந்த கோவில் திரைக்காவியத்திலிருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் பலர் இத்திரைக்காவியத்தில் நடித்துள்ளனர். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், வாலியின் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரலில் பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

தின் சிந்தும் மதுர கானங்களாய் வளம் வருகின்றது வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தோறும் அடுத்த பாடலாக ஆலயமணி திரைக்காவியத்திலிருந்து பாடல் கேட்டுவிடலாம். இத்திரைக்காவியத்தில் சிவாஜி கணேசன், சரோஜாதேவி மற்றும் பலர் நடித்துள்ளனர். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா

0: ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலத்தை வென்ற காவிய கானங்களாக வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக தேன்நிலவு திரைக்காவியத்திலிருந்து பாடல் கேட்டுவிடலாம். ஜெமினி கணேசன், வைஜெயந்தி மாலா மற்றும் பலர் இத்திரைக்காவியத்தில் நடித்துள்ளனர். ஏ எம் ராஜ்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக தேன்நிலவு திரைக்காவியத்திலிருந்து பாடல் கேட்டுவிடலாம். ஜெமினி கணேசன், வைஜெயந்தி மாலா மற்றும் பலர் இத்திரைக்காவியத்தில் நடித்துள்ளனர். ஏ எம் ராஜா இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், ஏ எம் ராஜா, பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் இதோ.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

அழியாத இன்னிசையோடு இணைந்திருக்கிறீர்கள். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வலம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கலங்கரை விளக்கம் திரைக்காவியத்திலிருந்து MGR சரோஜதேவி மற்றும் பலர் இத்திரைக்காவியத்தில் நடித்துள்ளனர். MS விஸ்வநாதன் இசையமைப்பில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் TM சவுந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் இதோ காற்றலைகளில் நீர்களுக்காக.

மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகில். இயக்குனர் விஜய டிராஜேந்திர இயற்றிய பாடல்கள். கேட்க தவறாதீர்கள். இன்றிரவு 10 மணிக்கு மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டு சிறகில் விஜய டிராஜேந்திர இயற்றிய பாடல்கள்.

மனதை விட்டு நீங்கா இடம் பிடித்த இன்னிசை கானங்களாய் வலம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக தங்கமலை ரகசியம் திரைக்காவியத்திலிருந்து பாடல் கேட்டுவிடலாம். இத்திரைக்காவியத்தில் சிவாஜி கணேசன், டி ஆர் ராஜகுமாரி மற்றும் பலர் நடித்துள்ளனர். கோ மா பாலசுப்ரமணியம் இசையமைப்பில் பி சுஷீலா பாடிய பாடல் இதோ.

சிந்தும் மதுர கானங்களாய் வலம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக எம்ஜிஆர் ஜெயலலிதா இணைந்து நடித்த அன்னமிட்டக்கை திரைக்காவியத்திலிருந்து கே வே மகாதேவன் இசையமைப்பில் வாளியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் பகல் 1:29:29 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தீன் சிந்தும் மதுர கானங்களாய் வசந்த கானங்கள்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக பாக்யலட்சுமி திரைக்காவியத்திலிருந்து பாடல் கேட்டுவிடலாம். ஜெமினி கணேசன், சௌகர் ஜானகி இத்திரைக்காவியத்தில் மற்றும் பலர் நடித்துள்ளனர். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், பி. சுஷீலா குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: அடுத்த பாடல் ஏஎல் ராகவன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் பாக்யலட்சுமி திரைக்காவியத்திலிருந்து.
1: மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகில் இயக்குனர் விஜய டிராஜேந்திர இயற்றிய பாடல்கள்.
2: எந்த பாடல்களில் நீலாம்
3: பாடி வர வைத்து ஓடி வர இளமை
1: கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 10 மணிக்கு மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டு சிறகில் விஜய டிராஜேந்திர இயற்றிய பாடல்கள்.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது. காலத்தை வென்ற காவிய கானங்களாக வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக எம்ஜிஆர் ஜெயலலிதா இணைந்து நடித்த அரச கட்டளை திரைக்காவியத்திலிருந்து. இத்திரைக்காவியத்திற்கு கேவி மகாதேவன் இசையமைத்திருக்கிறார். வாலியின் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல்

வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடலாக சாந்தி திரைக்காவியத்திலிருந்து. இத்திரைக்காவியத்தில் சிவாஜி கணேசன், சி ஆர் விஜயகுமாரி, தேவிகா, எஸ் எஸ் ராஜேந்திரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

சிந்து மதுர கானங்களை காற்றலைகளில் அள்ளித்தந்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நீர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். நார்வேயுடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் பிரதமர் நாளை 3வது இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டிலும் பங்கேற்கிறார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று அந்நாட்டு மன்னர் ஹரால்ட் மற்றும் அந்நாட்டு பிரதமர் ஜோனஸ் கஹரியும் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டிலும் அவர் உரையாற்றுகிறார். தூய்மை, பசுமை தொழில்நுட்பம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்டவைகளை முக்கிய நோக்கமாக கொண்டு பிரதமரின் இந்த நார்வே பயணம் அமைந்துள்ளது. முன்னதாக தமது ஸ்வீடன் பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே புறப்பட்ட பிரதமர் இந்தியா ஸ்வீடன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தமது பயணத்தின் மூலம் புதிய எழுச்சி பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். வரும் 5 ஆண்டுகளில் இரு நாட்டு வர்த்தகம் இருமடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அரசுமுறை பயணமாக வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். இந்த இரு நாடுகள் இடையிலான நட்புறவை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக தமது சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். மேலும் ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்களை வலுப்படுத்துதல், கடல்சார் ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக வியட்நாம் அமைச்சர் ஜெனரல் வேன் ஜியாங்குடன் இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடனும் பரஸ்பர நலன் சார்ந்த சந்திப்பை அவர் மேற்கொள்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் பங்கேற்கிறார். உலகின் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. 6 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்களும் வல்லுநர்களும் பங்கேற்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் 20 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிதாக பதவியேற்றுள்ள கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கேரள மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய அரசுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் இந்த கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். தொழில்துறை வளர்ச்சியில் இந்த கூட்டமைப்பின் பங்களிப்பை முதலமைச்சர் பாராட்டினார். சென்னை தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் குழுவினரும் முதலமைச்சரை சந்தித்து பேசினர். இவர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்திய

0: இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கு 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்ட புத்தகங்களையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் வெளியிட்டார். இந்த நிலையில் முதலமைச்சர் திரு விஜயுடன் பள்ளிக் கல்வித்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியிருப்பதாக கூறினார். வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், எந்த ஒரு இயக்கத்திலும் இணையும் எண்ணம் தமக்கு இல்லை என்று தெரிவித்தார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையடுத்து மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று துவங்குகிறது. இந்த மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 10 லட்சம் கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம்,
3: திருவள்ளுவர் சிலை, பரதநாட்டிய நடன கலைஞர், திருவாரூர் தேர்
2: உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் 275 வகையான பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. உதகையிலிருந்து
1: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. சாலை வசதி, குடிநீர், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்டவைகள் குறித்து அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க ஆட்சித்தலைவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்டத்தில் மக்கள் நலப்பணிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாகை மற்றும் கீழ்வேளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் உளுந்து கொள்முதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
4: நாகப்பட்டினம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் கீழ்வேளூர், திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் 350 மெட்ரிக் டன் உளுந்து கொள்முதல் செய்ய அரசாணை வரப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலன் கருதி மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு 1 கிலோ உளுந்து விலை ₹78 என்ற விலையில் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற நிலத்தின் கணினி மூலம் பெறப்பட்ட சிட்டாடங்கள், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கின் புத்தக நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட அலைபேசியுடன் சம்பந்தப்பட்ட விவசாயி நேரில் வந்து ஆதார் கைரேகை பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட பதிவு மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
1: பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு பாபு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தேனி கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து தொடங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: கும்பக்கரை அருவியில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து இல்லாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் தற்போது அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கான விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: நெல்லையில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
6: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
7: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது பாரதி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி
3: மங்கையர் போற்றும் மகத்த

0: ஆயிரம் ஆயிரம் தொழில்நுட்பங்கள் வந்தாலும் தகவல் தொழில்நுட்பத்தின் முன்னோடியாய் திகழும் வானொலியின் சேவை அளப்பரியது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத காலத்திலும் காற்றின் ஒளியாய் நம் காதுகளுக்கு பல்வேறு செய்திகளை தந்த பெருமை வானொலியை சேரும். வானொலி என்றதும் நம் எண்ண ஓட்டத்தில் எண்ணிலா நினைவின் அலைகள். குரலுக்குரியவர் உள்ளிருக்கிறாரோ என எட்டி பார்த்த பேதமை பிழைகள். இயல் இசை நாடகம் எனும் முப்பெரும் கலைகள். மங்கள இசை, சிறுவர் பூங்கா, மாநில செய்திகள், இன்று ஒரு தகவல், நேயர் விருப்பம், மகளிர் மட்டும் என மங்கையரை கட்டி போட்ட வானொலி வலைகள். உண்ணும் போதும், உறங்கும் போதும், எழுதும் போதும், படிக்கும் போதும் பிரியாமல் உடனிருந்த நிலைகள். இவை அனைத்தும் மறவோமா என்கின்றனர் மங்கையர். மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இது நம் மங்கையரின் அனுபவ பகிர்வு அல்ல, உணர்வு பகிர்வு.
1: வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஊட்டி எஃப்எம் நேயர் கீழ்கோடப்பம் வந்து பேரட் ரோஸ்லின் பேசுறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து வானொலி கேட்கும் பழக்கம் இருக்கு. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமம். அந்த டைம்ல வந்து டிவி எல்லாம் அதிகமா இல்லாத நேரம், அதனால அதிகப்படியாக வந்து வானொலி தான் நான் கேட்டுட்டே இருப்பேன். ஊட்டி வானொலி வந்து தொடங்கி 1994 தொடங்கி இருக்காங்க. இது நான் வந்து 1996 வருஷத்துல இருந்து எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். இது ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சின்னா எண்ணங்களின் வண்ணங்கள். இந்த எண்ணங்களின் வண்ணங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை கொடுப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு நேயர்களோட கருத்துங்களும் வித்தியாசமா இருக்கும். அந்த தலைப்பு வந்து ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிற மாதிரி மக்களுக்கு பயனுள்ளதான தலைப்பாகவும் இருக்கும். அப்புறம் வந்து நேயர் விருப்பம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து டாக்டர்ஸோட பேட்டி, அப்புறம் புதன்கிழமை தோறும் வந்து ஒலிபரப்பாகிற அதிசய பயணம் நிகழ்ச்சி, அதுவும் ரொம்ப பிடிக்கும். வானொலி கேட்கறதுனால நியூஸ் எல்லாம் அப்பப்போ நாட்டில் நடக்கிற நியூஸ், நம்ம காலநிலை மாற்றம் எல்லாமே கேட்டுட்டே இருக்கிறோம். வேலைக்கிழமை தோறும் சாயந்தரம் ஒலிபரப்புறாங்க பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, அப்புறம் விவசாய நிகழ்ச்சிகள், செய்தி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிக்கவில்லைன்னு சொல்ற நிகழ்ச்சி எதுவும் இல்லை, எல்லாமே பிடிச்ச நிகழ்ச்சி தான். கவிஞர் வைரமுத்து அவர்கள் வானொலி பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க, வானொலி கேட்கும் நேரம் நம் வாழ்வில் உன்னதமான நேரம்னு. உன்னதமான நேரம் மட்டும் இல்லை, இந்த கைத்தொழில் செய்யவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த வானொலி தான். வேலை செய்ய சலிப்பே தெரியாது, வேலை செய்யறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதும் இந்த வானொலி தான். மார்க்கோனி கண்டுபிடிச்ச இந்த வானொலி நம்ம இந்தியாவில ஒலிபரப்ப தொடங்கி 90 ஆண்டுகளே நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 தலைமுறையை கண்டுள்ள இந்த வானொலி மார்க்கண்டேன் மாதிரி என்றும் இளமையுடன் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.
2: வணக்கங்க, என்னோட பேரு கலைவாணி. வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா வானொலிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்தே நான் வந்து நிறைய வந்து ரேடியோஸ் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில். ஸோ அங்கே வந்து இந்த விவித் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் கரெக்டாக வந்து இந்த 8:40 அந்த டைமில் வந்து அதில் ஒரு மியூசிக் ஒன்று வரும். அந்த மியூசிக் கேட்கும் போது நாங்கள் யூனிஃபார்ம் இதெல்லாம் மாட்டிட்டு செருப்பெல்லாம் மாட்டிட்டு தப்பு தப்புன்னு ஓடுவோம். அந்த மியூசிக்கை கேட்டாலே அந்த ஒரு ஹரிபரி எங்கேருந்து வருதுன்னே தெரியுது, ஐயோ டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டோன் என்னோட லைஃப்பில் நான் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் காலமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம எஃப்எம்க்கு மாறணும், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஸோ அதிலலாம் மாறினா என்ன ஆகுனா நிறைய லேட்டஸ்ட் சாங்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய பாடல்கள், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ நம்ம அப்போ ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து எஃப்எம்லாம் போய் கேட்டுட்டு இருப்போம். ஆனால் வந்து வானொலி வந்து இப்போ வரைக்கும்

0: பாரம்பரியத்தை வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு வந்து எது தேவையோ, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து லைஃப்பில் முக்கியமோ, அதுக்கு இன்னைக்கு வரைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவ குறிப்புகளாக இருக்கட்டும், ஒரு இப்போ சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள், இப்போ எலெக்ஷன் கூட நடந்துச்சு, அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஏதாவது இயற்கை பேரழிவுகள் வரும்போது அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து எந்தெந்த டைமில் வந்து தடுப்பூசி போடணும், எங்கெங்கே வந்து முகாம்லாம் நடக்குது, கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வந்து முதியவர்களுக்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஊட்டச்சத்து மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய வானொலி மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்குன்னு வந்து குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட்டுங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க பேச வைக்கிறாங்க. பர்டிகுலராக அந்தந்த டாக்டர் அதில் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களை வந்து பேசும்போது அது வந்து நமக்கு ஈஸியாக புரியுது. பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் வந்து வானொலி இப்போ வரைக்குமே செயல்பட்டுருக்கு. ஸோ என்ன நான் வந்து ரொம்ப ரசித்து கேட்குற விஷயங்கள் அப்படின்னா வந்து பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னு பார்த்து நினைவில் ஒரு பாடல், அதாவது நமக்கு மனசு பிடிச்ச பாட்டை வந்து நம்ம சின்ன வயசில் கேட்டு ரசிச்சிருப்போம், அதுக்கு பொருத்தமான நம்மளோட லைஃப்பில் நடந்த நிகழ்வுகளை வந்து அந்த பாட்டோட மிங்கிள் பண்ணி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளே ரொம்ப பர்சனலாக ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது. அதுக்கப்புறம் நேயர் விருப்பம், நேயர் விருப்பம் வந்து ஒவ்வொரு நேயர்களுக்கும் வேறு வேறு மாதிரியான பாடல்கள்லாம் பிடிக்கும். நானும் அதில் பேசியிருக்கேன், ஃபோனில் பேசியிருக்கேன், நானும் எனக்கு மனசு பிடிச்ச பாடல் கேட்டிருக்கேன். ஸோ அந்த பாடல் வந்து ஒரு எஃப்எம்ல உடனே இன்ஸ்டண்டாக கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம வாய்ஸும் வந்து ரேடியோவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ கடை பேச்சுன்னு சொல்லுவாங்க. டீ கடை பேச்சு என்னன்னா வந்து ரொம்ப கலோக்கியலாகவும் பேசுவாங்க, மற்றதெல்லாம் ரொம்ப தூய தமிழில் இருக்கும், பட் இது வந்து ரொம்ப கலோக்கியல் லாங்குவேஜில் ஜாலியாக நம்ம டீ கடையில் உட்காந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது. அதில் அப்படியே வந்து அப்போ நடக்கிற நாட்டு நடப்பு விஷயங்களையும் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹலோ ஓட்டி, நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் ப்ரோக்ராம் அது. நேர்கள் வந்து நேரடியாக டாக்டர்கிட்டே பேசுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைங்க இருக்கும், நேரடியாக டாக்டரை போய் கேட்க முடியாத விஷயங்களும் கூட இருக்கும். ஆனால் இந்த ஹலோ ஓட்டி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டேரெக்டாக நம்ம டாக்டர்ஸ் கிட்டேயே ஃப்ரீயாக மனசு விட்டு பேசிடலாம், உடனே நமக்கு இன்ஸ்டன்ட்டாக ரிசல்ட்டும் கிடச்சிரும், நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத உடனே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சட்டம் அறிவோம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அது என்னென்னா வந்து நிறைய பேருக்கு நமக்கு எல்லாம் சட்ட நுணுக்கங்கள் நமக்கு தெரியாது, நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, நாள் கணக்காக அந்த பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கும், ஆனால் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பொதுமக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி வந்து சட்ட நிபுணர்கள் வந்து பேசுவாங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு பட பாடல்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு சில படங்களில் ஒரு பாட்டு மட்டும் தான் இருக்கும், ஆனால் நிறையா படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி எந்த பாட்டுமே, இப்போ உதாரணத்துக்கு காசின்னு ஒரு படம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பாட்டுமே ரொம்ப அற்புதமான பாடல்கள், நம்ம இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பட பாடலாக அந்த மாதிரி போடுவாங்க. எல்லா சாங்ஸுமே வந்து நம்ம வீட்டில் ஆடியோ கேசட் போட்டு ப்ளே பண்ணுற மாதிரி அந்த சின்ன வயசில் அந்த ஞாபகங்கள் வரும். அப்புறம் குறிஞ்சி தென்றல், உலாவரும் தென்றல், அப்புறம் இந்த காலையில் இயற்கையின் மொழின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து ஊட்டியில் இருக்கிற முக்கியமான வித்தியாசமான மரங்கள், பறவைகள், விலங்குகள், அதை பற்றியான விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே அது தெரியாது, நம்ம காட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறதில்ல. ஸோ ஊட்டி வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம், அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது வந்து இந்த இயற்கையின் மொழி நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் அந்த 5 மினிட்ஸ் நலமுடன் வாழ இந்த மாதிரி ப்ரோக்ராமில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உணவே உண்ணதுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க, அதில் வந்து எப்படின்னா நம்ம டயட், நிறைய பேர் வந்து இப்போ சாப்பாடு விஷயத்தில் கண்டுக்கிறதே இல்லை, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு லைஃப் ஸ்டைலே வந்து அவங்க வந்து டோட்டலாக மாறி போச்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். ஸோ இந்த உணவே உன்னதம் ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன மாதிரி சாப்பிடணும், எவ்வளோ எடுத்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமாக சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நுட்பம் கற்பனும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் என்னென்னா வந்து நமக்கு இப்போ அப் டு டேட்டில் என்னென்ன ஆப்பெல்லாம் இருக்குது, நம்ம முக்கியமாக சோஷியல் மீடியாவில் எவ்வளோ அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக அதுக்கான நிபுணர்களை வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குவா குவா வாத்துக்கள்லாம் கேட்டிருக்கேன் நான், சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இந்த ரைம்ஸ் சொல்கிறது, பாட்டு பாடுறது, அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இன்னும் நிறையா சொல்லலாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள். சென்னையில் நான் ஆயிஸ் நெஹதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கேட்பேன், அதுவும் ரொம்ப அழகாக கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா அந்த 7:30 மணிக்கு இன்று ஒரு தகவல், தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு குட்டி கதையும் சொல்லி அது ஒரு காமெடியாக முடிப்பார். அதுக்கு வந்து அடிக்ட் ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது, ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி வந்து வரலாற்று சிறப்புமிக்க நாடகங்கள்லாம் வந்து போடுவாங்க. அப்புறம் ஒளிச்சித்திரம்னு சொல்லிட்டு சின்ன வயசில் வந்து, அதாவது மொத்தமாக ஒரு படத்தை வந்து 3 ஹவர்ஸ் படத்தை நமக்கு 1 மணி நேரத்தில் வந்து டோட்டலாக கதை சொல்லி ஃபுல்லாக முடிச்சிருவாங்க, அதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னை விட்டு நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், எனக்கு வானொலியை பற்றி நீங்கள் ஏதாவது பேசணும்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ பேசுவேன், ஏன்னா என்னோட லைஃப்பில் வானொலி வந்து அவ்வளோ என் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஊட்டிஎஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. மேன்மேலும் வானொலி வந்து வளரணும், 90 வருடங்கள் இல்லை 900 வருடங்கள் இது போய்கிட்டே இருக்கணும், சேவைகள் தொடரணும், பொதுமக்களும் தொடர்ந்து வானொலியை கேட்டு பயன்பெறணும்.
1: வணக்கங்க, என் பேரு வசந்தி. இன்னைக்கு கூட வந்து அந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேட்ட ஒரு விஷயங்களை அதனுடைய விருப்பம் வந்து எங்களுக்கு வந்து குறையாம இன்னமும் எங்க கையில மொபைல்ல அந்த ரேடியோ வந்து நாங்க கேட்டுட்டு இருக்கோங்க. அதன் மூலமா ரேடியோ வந்து எங்கள ஒரு விஷயமா வந்து ரேடியோ இருக்குதுன்னு சொல்ல முடியும். நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நான் விரும்பி கேட்ட நிகழ்ச்சிகள் இருக்குங்க, அதுல வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நேயர் விருப்பம் அந்த ஒரு ப்ரோக்ராமும், பூவையர் உலகம் சொல்லிட்டு இன்னொரு அந்த நிகழ்ச்சியும் வந்து நான் விரும்பி கேட்குவேன். இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லணும் அப்படின்னு பூவையர் பூங்கா, இன்னொன்று வந்து

0: ஹாய் ஸ்நேகிதே. இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே பெண்கள் வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு விதமான பிரச்சனைகளை வந்து அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க, அந்த பிரச்சனைகளை தாண்டி அவங்க எப்படி வந்து அதை சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது அதை கேட்கிற எங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப உத்வேகமா இருந்துச்சு. நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதுல வந்து ராசி முதல் செங்கோட்டை வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம்ல வந்து வரலாற்று நிகழ்வுகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வருடங்களுக்கு முன்பாக என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல வந்து அந்த மாதிரி காரியங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம உட்கார்ந்து அது பொறுமையோட நம்மளுக்கு வந்து வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கான ஒரு பொறுமையோ டைமோ இருக்காது. இப்படி வந்து நம்ம ரேடியோ கேட்டுட்டு இருக்கும் போது ஓ இவ்வளவு விஷயங்கள் இந்த வருடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு அதை கேட்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல இருந்து எங்களுடைய பிள்ளைகள் அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க கேட்கும் பொழுது நிறைய வரலாற்று நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் தான் வந்து எதேச்சியா அந்த ப்ரோக்ராம வந்து எனக்கு கேட்க நேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கண்டினியூவா வந்து அந்த ப்ரோக்ராம வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு தகவல் அந்த ஒரு ப்ரோக்ராம நான் வந்து விரும்பி கேட்பேங்க. அதுல வந்து என்னன்னா அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன கதை தான், ஆனா அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. இந்த வானொலி அப்படின்றது வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா தான் இன்ன வரைக்கும் மக்கள் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதுலயும் வந்து எனக்கு வந்து அது ரொம்பவே ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னமும் 90 வருஷம் மட்டும் இல்லைங்க, பல 100 ஆண்டுகளை தாண்டி வானொலி வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வானொலிக்கு வாழ்த்துக்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மஞ்சுளா. எங்கள் ஊர் ஊட்டி சூலூர் என்ற கிராமம். ஆல்ரெடி 2021 எஃப்எம்ல பேசியிருக்கேன். திரும்ப எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எஃப்எம்ல நிறைய ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அதில் எனக்கு வந்து பிடிச்சது மகளிர் மட்டும் என்ற ப்ரோக்ராம். ஆக்சுவலாக ஏன் பிடிக்குதுன்னு அதில் நிறைய லேடிஸ் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. அவங்க அச்சீவ்மெண்ட்டு காரணமாக இருந்த அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அங்கே வந்த பாதைகள் பற்றி சொல்லும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு மாரத்தான் ரன்னர். எனக்கும் என்னன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் ஏதாவது போகணும்னு ஒரு ஆசையாக இருந்தது. அதுக்கான சப்போர்ட் கிடைக்கல. ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்கான பின்னாடி எனக்கு வந்து என்னுடைய ஹெல்த் ஃபிட்னஸ்க்காக நான் போனேன். அப்போ வந்து அங்கே ஒரு கோச் சொல்லி என்னை காம்படிஷனுக்கு கூட்டி போனாங்க. அதில் ஃபர்ஸ்ட் காம்படிஷன்லேயே ஐ காட் ஏ ப்ரைஸ். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. திரும்ப திரும்ப பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கான கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பலன் எனக்கு கிடைச்சது. மோர் தென் 89 மாரத்தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவங்கள அச்சீவ்மெண்ட் பற்றி பேசும்போது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கேன். இந்த எஃப்எம் வந்து என்னென்னா 90 இயர்ஸ் ஆகுது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன். இதில் வந்து என்னையும் கூப்பிட்டதில் வந்து ஊட்டி எஃப்எம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
2: விளக்காகவும் சமூகத்தின் வழிகாட்டியாகவும் சாதனையின் சிகரமாகவும் திகழும் பெண்களின் இதய துடிப்போடு இணைந்து வானொலியின் 90 ஆண்டுகால பயணத்தை நினைவு கூர்ந்த சிறப்பு நிகழ்ச்சி இது. காற்றலைகளில் மிதந்து வந்து காதுகளில் தேனாய் பாய்ந்து கவலைகளை மறக்கச் செய்து ஆறுதல் சொல்லும் வானொலி. வசந்த தூரலாய் நம் வீட்டில் வாசம் செய்யும் வர்ணஜாலமாய் இன்பச்சாரலாய் காற்றோடு கை குலுக்கி காதுகளில் கவிப்பாடும் காவிய வானொலி. வையம் மகிழ வாழட்டும் இன்னும் பல 100 ஆண்டுகள். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வரி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம். ஆகாஷ்வாணி.

30 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 துள்ளல் தாளம். சமபீட்டான துள்ளலான இசைகள் கேட்டு ரசிக்க காத்துட்டு இருக்கோம். துள்ளல் தாளம் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் நேர்களுக்கு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது செண்பகவள்ளி. வணக்கம் நேர்களே.

0: மார்க்கெட்டில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொழிலிசை பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். நேரம் 2:35. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

மக்கள் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். நேரம் 2:39 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது தூழல் தாளம்.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை.

அடுத்த வாரிசு படத்திற்காக பாடல் கேட்டோம். தொழில் இசை பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 2:44. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பொன்பளை 100.9 தொழில் தாளம்.

தங்கமகன் படத்திற்காக பாடல் கேட்டோம். துள்ளல் இசை பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 2:51. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இல் நிறைவான பாடல் தாய் வீடு படத்திற்காக.

நிறைவு பெற்றது தூழல் தாளம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

நேரம் 2:55 15 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திண்டுக்கல் மாவட்டம் தம்மம்பட்டி 11 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வையம்பட்டி 7 சென்டிமீட்டர், பொன்னனியார் அணை 6 சென்டிமீட்டர், ஏற்காடு, மஞ்சளாறு, பாப்பிரெட்டிப்பட்டி, திருமங்கலம், குன்னூர், கடவூர், வட்டாட்சியர் அலுவலகம், கெடார் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மணப்பாறை, ஒடஞ்சத்திரம், பாப்பிரெட்டிப்பட்டி, ஹொகனேக்கல், செங்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காரியக்கோவில் அணை, போடிநாயக்கனூர், ஆனந்தாபுரம், இளையான்குடி, பெரியகுளம், உப்பாரணை, வெட்டிக்காடு, வெள்ளக்கோவில், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, கோத்தகிரி, கரம்பக்குடி, மயிலம்பட்டி, வீரபாண்டி, கெலவரப்பள்ளி அணை, சாம்ராஜ், ஜம்புகுட்டப்பட்டி, ஆழியாறு, கீழ்பெண்ணாத்தூர், குந்தாப்பாலம், டானிஷ்பெட், பரூர், கெடாய், ஆலக்கரை, திருத்துறைப்பூண்டி, சூரப்பட்டு, மணம்பூண்டி, தாராபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. நெடுங்கல், கொடைக்கானல், படகு குழாம், மணப்பாறை, பில்லூர் அணை, போடிநாயக்கனூர், எமரால்டு, அன்னவாசல், அவலாஞ்சி, பஞ்சப்பட்டி, மேட்டுப்பட்டி, கரூர், கடவுர், மதுக்கூர், ஹோசூர், திருச்சுழி, களையநல்லூர், ஒரத்தநாடு, சிவகங்கை, வேடசந்தூர், மாலையூர், சந்தியூர், போச்சம்பள்ளி, முண்டியம்பாக்கம், நல்லத்தங்கால், பெரியகுளம், பாலவிடத்தி, செஞ்சி, நம்பியூர், ஆனைமடுவு அணை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அஞ்செட்டி, பெரியாறு, உதகமண்டலம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை கடலூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் சில இடங்களில் இயல்புக்கு 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: கருத்து அறிவிப்பு தொடர்கிறது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் அரசு முறை பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே சென்றடைந்தார். ஆஸ்லோ விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இருமொழி கொள்கைதான் தாவிகாவின் நிலைப்பாடு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு 3வது ஹாக்கி போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

தொட்ட இன்னிசை மிட்டுக்களை இசைத்திட வலம் வருகிறது மெல்ல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 3:04. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக தேவா இசையமைப்பில் ஹரிஹரன் குரலில் காலமெல்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து.

இசை மெட்டுக்களாய் வலம் வருகிறது மெல்ல வரும் பாட்டு. கேட்க இருக்கும் பாடல் எஸ்.பி. பாலசுப்

செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
0: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம்.

இசைக்குயில்களின் மெல்லிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்லிசை மெட்டுக்களாய் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் உமா ரமணனுடன் இணைந்து பாடிய பாடல் இதோ காற்றலைகளில்.

0: நேரம் 3:22. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது. இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களாய் மெல்ல வரும் பாட்டு. அடுத்ததா தேவா இசையமைப்பில் கிருஷ்ணராஜ் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் விடுகதை திரைப்படத்திற்காக.
1: The honeymoon is
2: ladies and gentlemen over. I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands together and wish them a warm

0: மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகில். இயக்குனர் விஜய டி ராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள். கேட்க தவறாதீர்கள். இன்றிரவு 10 மணிக்கு மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டு சிறகில் விஜய டி ராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இசையோடு நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தென்றல் காற்றாய் வருடச் செல்கிறது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கலைஞன் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையமைப்பு, KJ யேசுதாஸ், S. ஜானகி குரலில்.

நேரம் 3:34:34 மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது. இதமான பாடல்களாய் மெல்ல வரும் பாட்டு. கேட்க போற அடுத்த பாட்டு இளையராஜா இசையமைப்புல எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் பிரியங்கா திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களாய் வலம் வருகிற மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன் குரலில் காதலன் திரைப்படத்தில்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினத்திற்கான சிறப்பு தகவல்கள் வழங்குகிறார் மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை கூட்டு மருந்து ART மையத்தின் மூத்த மருத்துவ அலுவலரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் மாநில எய்ட்ஸ் மருத்துவ வல்லுநர் குழு உறுப்பினருமான டாக்டர் PM செல்வராஜ் மனோகரன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை வானொலி நிலையத்தாருக்கும் மற்றும் நேயர்களுக்கும் எனது வணக்கம். நான் மதுரை திருமணம் அரசு மருத்துவமனை ART மருத்துவர் செல்வராஜ் மனோகரன் பேசுகிறேன். இன்று May 18 இன்றைய முக்கியத்துவம் உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து தினம். உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து விழிப்புணர்வு தினம் என்றும் கூறலாம். இதன் கருத்துருவாக்கம் எப்பொழுது யாரால் ஏற்படுத்தப்பட்டது? 1997 மோர்கன் பல்கலைக்கழகத்தில் அந்நாளைய அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்கள் உரையாற்றும் பொழுது HIV நோயின் தாக்கத்தை குறைப்பதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டன. ஆனால் HIV தொற்று உள்ளே பரவாமல் தடுப்பதற்கும் அதற்கான தடுப்பு மருந்து இருந்தால் மட்டுமே HIV தொற்றிலிருந்து முழுமையாக மக்களை காப்பாற்ற முடியும், தொற்றும் பரவாமல் தடுக்க முடியும், HIV இல்லாத ஒரு உலகத்தை படைக்க முடியும். எனவே வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்ப உலகத்திற்கு இன்னும் 10 ஆண்டுகளில் எய்ட்ஸ் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க புது யுக்திகளையும் வழிமுறைகளையும் இலக்கையும் வகுக்க வேண்டும் என்று அறைகோள் விடுத்தார். அவர் உரையாற்றிய May 18 ஒரு ஆண்டு முடிவை நிறைவேற்றும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் May 18 உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் முக்கியத்துவம் என்ன? பாதுகாப்பான முழு திறனுள்ள அதே சமயம் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத HIV நோய் தொற்று தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கான ஆய்வுகளை முனைப்புடன் செயல்பட ஊக்குவித்தல், சமுதாயத்தில் தடுப்பு மருந்து ஆய்வுகளை குறித்து சரியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல், மேலும் ஆய்வில் தொடர்ந்து தங்களை ஈடுபடுத்தி வரும் ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பொருளுதவி செய்யும் நிறுவனங்களின் பங்களிப்பை அங்கீகரித்து போற்றுதல் ஆகியவற்றை May 18 நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். HIV தடுப்பு மருந்து ஏன் தீவிரமாக விரைவாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும்? உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருந்த HIV நோய் வந்தால் மக்களுக்கு இறப்பை தர வழிகின்ற நிலையிலிருந்து பல மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று வாழ்நாள் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நிச்சயம் இந்த மருந்துகளால் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார்கள். எளிதில் சில இடங்களில் கிடைப்பது இல்லை, மேலும் நீடித்த நாட்கள் எடுக்கும் பொழுது சோர்வடைந்து இடையில் தொடர்ந்து எடுக்காமல் விட்டு விடுகிறார்கள். சில மருந்துகளுக்கு HIV கிருமிகள் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக் கொண்டு நன்றாக வளர ஆரம்பித்திருந்தன, மேலும் மேலும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தன. ஆகவே HIV கிருமி உள்ளே தொற்றாமல் முன்னெச்சரிக்கை தடுப்பதற்காக மருந்து கண்டுபிடிப்பது முக்கியமாக அமைகிறது. வருமுன் காப்பதே சிறந்தது என்பதற்கேற்ப தடுப்பு மருந்துதான் இப்பொழுது அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. இது எளிதில் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்? இதில் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன? இந்த HIV கிருமியானது அடிக்கடி தன் மரபு உணவை மாற்றிக்கொண்டு தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்கிறது. அதனால் ஒரு மரபணு சார்ந்த HIV கிருமிக்கு கண்டுபிடிக்கும் மருந்து மற்ற மரபணு மாற்றிக்கொண்ட HIV கிருமி தடுப்பதில்லை. அதனால் நாட்கள் நீடிக்கின்றன, ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் HIV கிருமிகள் தன்னை சாதாரணமாக வீரியமற்றதை ஆக்கிக் கொண்டு உடலில் உள்ள சுரப்பிகள் மற்றும் நியூக்ளிக் அமிலம் உடலில் அமைதியாக அடங்கிக் கொள்கின்றன. அதனாலும் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்க முடியாமல் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. அத்துடன் தொடர்ந்து ஆராய்ச்சி நடைபெறுவதற்கு பண உதவிகள் பொருளுதவிகள் தேவைப்படுகின்றன. தன்னார்வமாக தங்களை இந்த ஆராய்ச்சியில் உட்படுத்திக் கொள்வதற்குரிய தன்னார்வலர்கள் பற்றாக்குறை உள்ளது. இவையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள். இதில் இந்தியாவின் பங்கு என்ன? இந்தியா உலக அமைப்பில் தடுப்பு மருந்து தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியா உள்ள இன்டர்நேஷனல் எய்ட்ஸ் வேக்சின் இனிசியேட்டிவ் ICMR NERI நிறுவனங்கள் தடுப்பு மருந்து தயாரிப்பில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. தடுப்பு மருந்து சாத்தியமா? நிச்சயம், நிச்சயமாக தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் வழிகள் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன. நமக்கு தடுப்பு மருந்து உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளுக்கான ஒளிக்கீற்றைகள் நமக்கு தென்படுகின்றன. கூடிய விரைவிலேயே அதற்கான தடுப்பு மருந்துகள் எளிதில் தயாரிக்கப்பட்டு எல்லோரும் கிடைக்கும் வகையில் செய்யப்படும். இன்னும் முழுமையான தடுப்பு மருந்து கிடைக்காத பட்சத்தில் மக்கள் மீடியாக்கள் வரவை பார்த்து நம்ப வேண்டாம். 2026 உலக எய்ட்ஸ் தடுப்பு தினத்துக்கான கருத்துரு ரீதிங் ரீபில்ட் அண்ட் ரைஸ், புதுமை ஆராய்ச்சிகளை ஊக்குவித்தல் மறுசீரமைப்பு எழுச்சி, நிச்சயம் நம் அடைவோம். வணக்கம்.
1: உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினத்திற்கான

சிறப்பு தகவல்களை கேட்டீர்கள். தகவல்களை வழங்கினார் மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை கூட்டு மருந்து ART மையத்தின் மூத்த மருத்துவ அலுவலர் டாக்டர் PM செல்வராஜ் மனோகரன் அவர்கள். தகவல்களை வழங்கிய மருத்துவருக்கு நன்றி.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இன்னிசை குயில்களின் மெல்லிசை இம்மெட்டுக்களாய் வளம் வருகின்ற மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக தேவா இசையமைப்பில் ஹரிஹரன் சுஜாதா குரலில் லவ்லி திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

மெல்லிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்திட்ட மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது நேர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே சென்றடைந்தார். ஆஸ்லோ விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இருமொழி கொள்கைதான் தாவிகாவின் நிலைப்பாடு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை

நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும், இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செப்பக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு 3வது ஹாக்கி போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 4:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 100.93 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் சேல் ஆஃபர்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்து செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மிஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
4: வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கலம்.
2: இன்னைக்கு ஆட்டக்கலத்துல நம்ம என்ன விளையாட போறோம்னு சொல்லிட்டு நேர்கள் ஆரவாரமா காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னங்க நீங்க விளையாட போறோம்? நாம
4: என்ன விளையாட போறோம்? நீங்க தான் சொல்லணும்.
2: நம்ம விளையாட போறோம் தெரிஞ்சா பாடுங்க.
4: தெரிஞ்சா பாடுங்க.
2: நம்ம நேர்களோட ஃபேவரட் கேம்னே சொல்லலாம். பாட்டை கேட்டு அந்த பாட்டை கரெக்டா கண்டுபிடிச்சு பாடி வேற காட்டணும். இது
4: அதாவது என்னன்னா, பாட்டோட நடுவுல இருக்கக்கூடிய லைன் தான் வரும். கிட்டத்தட்ட எல்லாமே வெற்றி பெற்ற ஒரு எல்லா ஃபேமஸான ஒரு பாட்டு தான்.
2: ஆமா கண்டிப்பா. நீங்க மிடில் லைன் கேட்ட உடனே பாட்டை கண்டுபிடிச்சிடலாம்.
4: முதல் லைனை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 லைனாவது பாடணும். பாடினா மட்டும்தான் வெற்றி பெற்றதா நம்ம அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் வரணும்னா என்ன பண்ணலாம்?
2: எங்க கூட அழைக்கலாம். மதுரையின் முன்னெடுப்பான 0-5-2.5 தொடர்ந்து புதுசா பேச வரீங்கன்னா 25-30-170 என்ற நம்பர்ல கூப்பிடுங்க. மற்ற எங்க கூட ஏற்கனவே விளையாண்ட நேயர்கள் 25-30-171 என்ற நம்பர்ல கூப்பிடலாம்.
4: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களோட செண்பகவல்லி மற்றும்
2: ஸ்ரீநாத்.
4: வணக்கம் ஸ்ரீநாத். நேயரை சந்திச்சிடலாமா?
2: கண்டிப்பா சந்திச்சிடலாம். நம்ம கூட காத்திருக்க இனிய
4: முதல் நேயர் வணக்கம்.
2: உங்களுக்கான ஒரு பாடல்

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ரொம்ப எளிமையான பாடலாய் போச்சோ.
2: சண்டி வீரன் படத்துல இருந்து.
1: ஆமா ஆமா சார். குளுங்குறேன். ரெண்டு தான்
0: அடுத்து
2: வரி
0: ஞாபகம் இல்லையே. ரெண்டு வரி
1: ஒரு ஆசை நெஞ்சில. அடுத்த அப்படியே ஃப்ளோல வாங்க.
2: மறுபடியும்
1: பாடுங்க.
2: குளுங்குறேன் குளுங்குறேன் ஓமோ.

0: நெஞ்சிலே. சரி பரவாயில்ல, நன்றி. முதல் நேயரா
1: முதல் நேரம்
0: வந்து
1: வந்து அருமையா ஜெயிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ்வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்துச் செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: நேரம் 4:07, ஆகாஷ்வாணி முதலை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்தன் கோவின் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் தெரிஞ்சா பாடுங்க. முதல் நேயர் வந்தே பாடிட்டாங்க,
1: ரொம்ப அருமையாவே பாடினாரு. இதே மாதிரி எல்லா நேர்களும் அருமையா பாடி வாழ்த்துக்கள் பெற்று போகணும்னு சொல்லி அடுத்த நேயர்
0: காத்துட்டே இருக்கோம்.
1: அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாமா?
0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
0: பாடுறதுக்கு
1: ரெடியா இருங்க. உங்களுக்கான பாடல்

0: பாடல்
1: பாட்டு
0: கேட்டிங்களா?
1: கேட்கும்.
0: ஆனால் என்ன பாட்டுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கே உங்கள் குரல்.
1: ஆமா
0: ஆமாம், என்ன பண்ணுற, இன்னொரு வாட்டி கேட்குறீங்களா பாட்டை? இன்னொரு வாட்டி கேட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள்.

0: பாடல்
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: கேட்டீங்களா? என்னாச்சு லைன்
1: இல்லை சார், எத்தனை?
0: தெரியலையா? சரி பரவாயில்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்களை நீங்கள் வீட்டில் இருந்தே கண்டுபிடிச்சிருங்க சரிங்களா
1: ஆ சரி.
0: சார். நன்றி நன்றி. வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், அதாவது என்னப்பா எடுத்த உடனே வெறும் புதுப்பாட்டாக போடுறீங்களே அப்படின்னு ஸ்ரீநாத்தை
1: கண்டிப்பாப்பா.
0: பார்த்து நான் கேட்குறேன். ஸோ அதனால
1: சரி, அதாவது நான் இளைஞர்களா எல்லாரும் சேர்ந்து புது
0: ஓ
1: பாட்டை கேட்டு ஜாலியா இருக்கலாம்னா, சரி கண்டிப்பா அடுத்து புது பாட்டு இருக்கு பதிலாக கொஞ்சம் மிட் சாங் பழைய சாங் நம்ம
0: மிட்
1: போயிட்டு வருவோம்.
0: ஓல்டு எல்லாமே கலந்து கேட்டு நேயர்களை வெற்றி பெற வைக்கலாம் அப்படின்னு. சரி, வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மதுரை காமராசபுரத்துல இருந்து முனீஸ்வரி.
0: முனீஸ்வரி, சொல்லுங்கம்மா, பாட ரெடியா இருக்கீங்களா?
2: இடைக்கால
1: பாட்டு பேசி வாதாடி எல்லாம் முடிவு
0: பண்ணி இப்ப நான் ஸ்ரீநாத்தோட சண்டை போட்டிருக்கேன். என்ன பாட்டு
1: கேளுங்க, கேட்ட உடனே கண்டுபிடிச்சு இப்ப பாட போறீங்க.

0: ஒரு தடவை கேட்டு.
1: ஈஸியான
0: பாட்டு தான், ஈஸியான பாட்டு தான், கண்டுபிடிங்க. தங்கமான கூந்தல் தாழ்ந்து வந்ததென்ன, வனிதை உந்தன் பாதம் கண்டு வணக்கம் சொல்லவோ. இதுக்கும் மேல சொல்ல முடியாது.
2: அவங்க அடுத்து என்ன பாடல் சொல்லிருவாங்க அப்படி
0: எப்படி
2: பாருங்க. பத்து சொன்னா நீங்க 20 போட்டு பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: பாடுங்க பாடுங்க.

0: கேமிங்க?
1: 20 கோடி நினைவுகள் போகல, அந்த மாதிரி தான்
0: அதான்
1: வருது.
0: அந்த ரெண்டு வரியே
1: அதான்
0: தான்
1: ரெண்டு
0: வருது.
1: வரியும் கரெக்டாக பாடிருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு க்ளூலாம் கொடுத்து கண்டுபிடிக்க வச்சிருக்கோம். ஒரு ரெண்டு லைன் கரெக்டாக பாடிருங்க. 20 கோடி நினைவுகள் போல
0: பெண்மையானதோ. என்ன ரிப்பீட்டில் அதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?
1: சரி பரவாயில்ல,
0: சரி சரி,
1: நன்றி நன்றி.
0: அருமையாக பாடினீங்க, அருமையாக கண்டுபிடிச்சிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து ஒரு விளம்பரத்தை கேட்கலாம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ரூபாய் 3 மட்டும் செலுத்தி 3-star AC மற்றும் ரூபாய் 5 மட்டும் செலுத்தி 5-star AC எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 7 மட்டும் செலுத்தி 7 kg வாஷிங் மெஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: பிடிச்சிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து ஒரு விளம்பரத்தை கேட்கலாம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ரூபாய் 3 மட்டும் செலுத்தி 3-star AC மற்றும் ரூபாய் 5 மட்டும் செலுத்தி 5-star AC எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மெஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சம்மர் சேல்ஸ் ஆஃபர்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபயர், மொபைல் எடுத்துச் செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நேரம் 4:18. இது வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். ஆட்டக்களத்துல தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். தெரிஞ்சா பாடுங்க
7: பாடுங்க பாடுங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கோம்.
6: கண்டிப்பா 3 நேர்கள் வந்து கலந்துட்டு,
7: ரெண்டு பேர் வின் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்து வரவங்க எல்லாருமே வின் பண்ணணும் அப்படின்ற ஆசை.
6: பாட்டை கேட்டு ஃப்ரெஷ்ஷா வேற இருப்பாங்க நேரம். நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நேரம் சந்திக்கலாம். முதல் நேர் யாரும் கேட்டலாம். வருக, வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம்.
7: வணக்கம். நேரம் 4:18. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தெரிஞ்சா பாடுங்க அப்படின்னு ரெடியா இருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம். ராமேஸ்வரத்துல இருந்து பேசுற மாதிரி இவங்க
7: இங்க தூரத்துல இருந்து பேசுறாங்க
6: போல.
7: நடந்து வராங்களோ?
6: ஹலோ சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல.
7: போன் பண்றதுக்கு நடந்து வராங்களா?
8: வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம். வந்துருச்சு. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க?
7: ஐஸ்வர்யா
6: பேசுறேன். உங்களுக்கான பாடல்

0: எனக்கே தெரியாதுப்பா, யாருக்கு தெரியும்?
1: எனக்கு தெரியும், அங்கே பாடல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
0: கண்டுபிடிச்சிங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டிங்களா?
0: இல்லையே,
1: இல்லை, உங்களுக்கும் தெரியல
0: எனக்கும்
1: என்னங்க. சரி, இன்னொரு வாட்டி கேளுங்க.
0: தெரியல. இருங்க இருங்க, உங்களுக்காக நான் வன்மையா கண்டிக்கிறேன்
1: என்னங்க
0: ஸ்ரீநாத்.
1: ஆச்சு?
0: நீங்க பாட்டை மாத்துங்கப்பா, மிடில்ல போடுங்கப்பா.
1: ஐயோ, இப்போ இவங்களுக்கு பாட்டை மாத்துறோம்னா அடுத்த வர
0: அடுத்த நீங்க
1: எங்களுக்கு
0: எல்லாம்
1: வேற பாட்டை
0: சண்டைக்கு
1: போடுவீங்க?
0: வந்துருவாங்க. சரி, நீங்க
1: பாருங்க,
0: கண்டுபிடிங்க, முயற்சி பண்ணுங்க.
2: கொடுக்க முடியுமா?
1: க்ளூவா கொடுப்பீங்க? அந்த படத்தோட பேர் கூட சொல்லிடலாம், இருந்தாலும் அது இரவு நேரத்தில் தான் சொல்ல முடியும்.
0: பரவாயில்ல, படம் பேராவது சொல்லிருங்க.
1: சரி, இரவு நேரத்தில் என்ன, குட் நைட் தானே சொல்லுவோம்.
0: ஓ,
1: குட் நைட்
0: குட்
1: படத்துல
0: நைட்.
1: இருந்தால் அந்த பாடல் போட்டிருக்கோம். என்ன பாடலாக இருக்கும்? சரி, இன்னும் ஒரு முறை கேளுங்க, அப்படியே அந்த ஃப்ளோவில் வந்துருங்க.

0: தெரியுமா? தெரியும், யாருக்கு தெரியும், பாட்டை போட்டு யாருக்கும் தெரியாமலே பண்ணிட்டீங்க. சரி, அந்த பாடல் தெரிஞ்சுக்கோங்க. அது சில்மக்கா அப்படிங்கிற பாட்டை தான். குட் நைட் திரைப்படத்திலிருந்து. சரி, நன்றி. சரி, இனிப்பில் வந்து நன்றியை அடுத்த நம்ம கூட இணைய காத்திருக்கும் அந்த நேரம் யானு கேட்கலாம். நேரம் 4 மணி 21 நிமிடத்தில் வரும். இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.1 பதில்.
1: வணக்கம் வந்துட்டீங்க, பேசுங்க. வணக்கம்.
0: இன்னைக்கு நேயர்கள் எல்லாமே வணக்கம் சொல்றதுக்கே

0: கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன்.
1: சரி, அதாவது பாடுங்க பாடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுட்டே இருக்கோம். வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
0: சரி, நம்ம கூட அழைக்க வேண்டிய நம்பர்களை ஒரு மாட்டி சொல்லிடலாமா?
1: 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம்.
0: இப்போ நம்ம கூட என்னை காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: சரி, ஓகே. இப்போ வந்து நிறைய பாடல்கள் எடுத்திருக்கோம், ஆனால் நான் ஸ்ரீநாத் பன்மையாக கண்டிக்கிறேன்.
0: அதாவது உங்களுக்காண்டி ஒரு இளையராஜா பாட்டு, ஒரு 90கள் 80கள் அப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன்.
1: இல்லைப்பா, எல்லாரும் அப்படி தான்ப்பா எதிர்பார்ப்பாங்க.
0: எல்லாரும் எதிர்பார்க்குற
1: மாதிரி இருக்கு.
0: அடுத்து மட்டும்தான் 5-2 நம்ம மாலை தென்றல்ல நான் கேட்க போறோம்ல.
1: மாலை தென்றல்ல நீங்க அந்த மாதிரி பாட்டு தான் போடுவீங்க?
0: கண்டிப்பா
1: கேட்கலாம்.
0: கண்டுபிடிக்கிறதுக்காண்டி
1: ஏத்த மாதிரி நீங்க பாடல்
0: கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அடுத்து 80 70களுக்கு போறோம், கவலைப்படாதீங்க. சரி, ஒரு பாடலை கேட்டு ஃப்ரெஷ் ஆயிடலாமா நம்ம?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே, இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் அட்டக்கலன்.

0: நேரம் 4:25 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம்.
1: இருவர் வந்து பேசுறாங்க, ஒரு
0: யாராவது ஒருத்தர் வாங்க. வணக்கம்
2: வணக்கம்
3: மேடம்.
1: ஆ, இரண்டாம் பேர் மறுபடியும். ஓகே, சரி, இப்போ அதை பேத்திட்டதான்.

0: பேச போறோம் நம்ம சின்ன பாப்பாட்ட. வணக்கம்,
1: இப்ப
0: எங்க
1: யார்
0: இருந்து
1: இருக்கீங்க
0: பேசுறீங்க?
1: லைன்ல? வணக்கம் வணக்கம் பாப்பா, ரெடியா இருக்கீங்களா?
2: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
2: திருஷ்யா.
0: திருஷ்யா,
1: திருஷ்யா.
0: சரி, இப்ப நம்ம ஒரு பாட்டு போடுவோம், பாதியில இருந்து ஓடும். சரியா பாட்டை கண்டுபிடிச்சு பாடிடுவீங்களா? சரி, உங்களுக்கான ஒரு புது பாட்டே போடுவோம். நீங்க நல்லா குட்டி பிள்ளையா இருக்கீங்கல்ல. சரி, உங்களுக்கான பாடல் கேளுங்க.

0: கேட்டிங்களா பாப்பா? என்ன பாட்டு?
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: தெரியல,
1: தெரியலையா?
0: பக்கத்துல
1: தெரியலையா?
0: இருக்கவங்கள்ட்ட
1: டக்குல சொல்லிட்டீங்க.
0: கேளுங்க.
1: ஆ, பக்கத்தில் இருக்கும் கேட்டாலும் சொல்ல மாட்டோம் நாங்கள். நான் தானே விளையாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாப்பா. இன்னொரு வாட்டி கேட்குறியா பாப்பா அந்த பாட்டை?
2: இன்னொரு வாட்டி போடுங்க.
1: ஆ, இன்னொரு வாட்டி போடுறேன்.

0: பாடல் கண்டுபிடிச்சிங்களா? பாடுங்க.
1: என்ன பாப்பா, உங்களை மாதிரியே இதோ ஸ்டார்ட் பண்றது இப்படியே தான் ஆரம்பிக்கும். நீங்க எப்படி குட்டி பாப்பா வர்றீங்க அதே மாதிரி தான் ஆரம்பிக்கும்.
0: தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி,
1: சரி,
0: ரொம்ப அருமையா முயற்சி
1: கேக்குறீங்களா?
0: பண்ணீங்க.
2: அவங்க தெரியலன்றாங்க, பாட்டு தெரியலன்றாங்க.
1: உங்களுக்கு
0: சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா?
2: எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச பாட்டு ஒண்ணு பாருங்க, ஸ்பெஷல் பாட்டு.
1: இல்ல இல்ல,
0: இந்த பாட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இந்த பாட்டை கண்டுபிடிச்சு பாடலாம்.
1: வசந்தன் கோவி நாட்டக்கலம் வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
3: தெரிஞ்சா
0: பாடுங்க.
1: ஒரு பாட்டோட நடுவுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் லைன் மட்டும் வரும், நீங்க முதல் லைனை பாடணும், சரிங்களா? அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சு நீங்க பாடணும்.
0: முடிஞ்சா
1: ட்ரை பண்றேன்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: போடுற பாட்டு இது.
2: முயற்சி பண்றீங்களா?
3: இன்னொரு முறை

0: கண்டுபிடிச்சாச்சா?
1: மலேசியா வாசுதேவன் பாடின பாட்டு தானே?
2: அதேதான் அதேதான், அதே பாட்டு தான், பாடிருங்க.
1: பாட்டுதான் மேடம்
0: நம்ம
1: பிடிக்குன்னு
0: நேர்கள் ஒரு ஸ்பெஷாலிட்டியே இதுதான்,
2: தெரியுமா?
0: பாட்டை தவிர
2: சரி, படம்
0: கண்டுபிடிச்சது
2: பேராது,
0: யாரு?
2: படம் பேர் என்னன்னு தெரியுமா?
1: மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடின பாட்டு இது.
2: ஐயே, படம் பேர்
0: பாடகரை
2: சொல்லுங்க.
0: கண்டுபிடிச்சிட்டாரு யாரு? என்ன
2: பாடினது, இசை இசையமைப்பாளர் எல்லாமே சொல்லிட்டீங்க, பாட்டை தவிர. சரி பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:30. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் சேல் ஆஃபர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 ₹55 மட்டும் செலுத்தி 45 இன்ச் டிவி, ₹75 மட்டும் செலுத்தி 75 இன்ச் டிவி எடுத்துச் செல்லுங்கள்.

0: 787 மற்றும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்துச் செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன்கோ.
1: நேரம் 4:31, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது ஆட்டக்களம். ஆட்டக்களம் இன்னைக்கு தெரிஞ்சா பாடுங்க.
2: நல்லா அருமையா விளையாண்டுகிட்டு இருக்கோம். அரை மணி நேரம் போனதே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிருக்கு.
1: சரி, இப்ப சாமி இப்ப ஒரு பாட்டு போட்டல்ல,
2: கண்டிப்பா
1: இந்த பாட்டை நீங்க கண்டுபிடிங்க, நீங்க சொல்லுங்க.
2: நல்ல வேலை எங்க என்ன கேட்க மாட்டீங்கன்னு நினைச்சேன்.
1: நீங்க போட்ட பாட்டை கண்டுபிடிக்க எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, இப்ப நான் போட்ட பாட்டை நீங்க கண்டுபிடிக்க.
2: சேம் டு யூங்கிற மாதிரி நீங்க போட்ட பாட்டை எனக்கும் கண்டுபிடிக்க கஷ்டமா தான். எங்க கேட்ட பாடலாம் அவர் சொன்ன மாதிரியே எனக்கு கஷ்டம்.
1: சரி, அடுத்த நேயர் வராங்களான்னு கேட்போம். வணக்கம். நேரம் 4:32. ஆட்டக்களம் வாங்க.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: நான் அருணா பேசுறேன்.
1: அருணா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருநெல்வேலில இருந்து.
2: சரி, தெரிஞ்சா பாடுங்க. விளையாடுறத கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கேன் சார்.
2: இப்ப நீங்க விளையாட ரெடியா இருக்கீங்க?
1: கொஞ்சம்
2: சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் ரெடியா இருக்காங்க. சரி, உங்களுக்கான பாடல்.
3: ஓகே.

0: சின்ன சிட்டுகள்.
1: அவரும் நிறைய பாடுவேன் பாடுவேன்ட்டாரு, நீங்க எதை பாட போறீங்க?
2: படம் பேரு சின்ன தம்பி படம்.
3: சரி,
2: சூப்பருங்க,
1: போதுங்க, ரொம்ப நன்றி.
3: அருமையா பாடி அருமையா கண்டுபிடிச்சாங்க. நான் போட்ட பாட்டை கண்டுபிடிச்சேன்னு உங்களுக்கு ரொம்ப குதூகலமா இருக்கு, நேருக்கு குதூகலமா இருக்கு.
1: உண்மைதான், அப்படியே கண்டுபிடிச்சாங்கன்னா அப்பா
3: நம்ம இசையமைச்ச பாட்டையே கண்டுபிடிச்சிட்டாங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலிங்.
1: இசையமைக்கல, இசையமைச்சு.
3: கண்டிப்பா கண்டிப்பா அவங்களும் ரொம்ப அருமையா பண்ணாங்க. அடுத்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேர் யாருன்னு கேட்டலாம். நேரம் 4:33.
1: வணக்கம். வணக்கம் ஆட்டக்களும்
3: நிகழ்ச்சியில தெரிஞ்சா படுங்க, விளையாண்டுகிட்டு இருக்கோம்.
1: வந்துட்டாங்க, வாங்க வாங்க.
3: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ரேவதி, சொல்லுங்கம்மா, தெரிஞ்சா பாடுங்க. ஸ்ட்ரைட்டா பாட்டு போடுறோம், நீங்க கேக்குறீங்க சரிங்களா? கண்டுபிடிங்க.

0: உங்களுக்கு
1: கண்டுபிடிங்க.
0: அவங்க க்ளூ கொடுக்குறாங்க, ஆனால் எனக்கு என்னமோ இது ஒரு கடினமான படம் தெரியுது. கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்னது? ஓ, கண்டுபிடிச்சிட்டு பாடுறாங்க. நம்மளுக்கு சவுண்டு
1: முயற்சி
0: தான் கம்மியாக
1: பண்றாங்க. இந்த
0: இருக்குது.
1: வீட்டுல தனியா நீங்க ஒரு மூலையில பாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா?
2: இல்ல, முதல்ல கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க.
0: பேசும்போது
2: பழைய
0: கரு
2: பாட்டு தான் டக்குன்னு
1: பழைய
2: தெரியும்.
1: பாட்டு. நான் மறுபடியும் உங்களுக்காக இன்னொரு தடவை போடுறேன் கேளுங்க.

0: சத்தமா பாடுங்களேன், எங்களுக்கு கேட்கல. சூப்பர் சூப்பர். அருமை
1: ஆரம்ப
0: அருமை
1: ஆரம்ப
0: அருமை.
1: அருமையா கண்டுபிடிச்ச,
0: 16
1: அருமையா
0: வயதினிலே
1: பாடிட்டாங்க.
0: அப்படின்ற அருமையா பாடிட்டீங்க, நன்றி நன்றிமா.
1: சரி,
0: எப்படி
1: உற்சாகமா
0: எப்படி
1: நல்லா
0: இப்போ
1: ஆட்டக்களம் போயிருக்கா? எப்படி இப்போ
0: அவங்களுக்கு ஏத்த மாதிரி
1: அதாவது
0: போட்டாதான்ப்பா
1: எப்படின்னா,
0: கண்டுபிடிப்பாங்க.
1: அவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க, நீங்களும் கண்டுபிடிக்கிறீங்க, நான் மட்டும் தான் கண்டுபிடிக்கல போல பாட்டு.
0: இதுல இருந்து என்ன தெரியுது?
1: நான் கொஞ்சம் இளைஞர்னு தெரியும்.
0: ஓ அப்பனா, சரி
1: கண்டிப்பா
0: ஓகே,
1: கண்டிப்பா.
0: வந்திருக்க
1: நீங்க
0: கூடிய
1: ஒரு
0: நேயர்.
1: இளைஞரா, எல்லாருமே நீங்க எல்லாரும் ஒரு ரசனைவாதின்னு சொல்லிடலாம் கண்டிப்பா. அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம். வணக்கம். சரி, விளையாட ரெடியா இருக்கீங்களா? தெரிஞ்சா பாடுங்க. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி பாட்டு வேணும்? மிட்ல இருந்து போடலாமா, புதுசா?
2: எனக்கு வந்து

0: ஆர்டர் கண்டுபிடிச்சாச்சா?
1: நல்ல பாட்டே, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டே.
2: சோழா
1: இந்த
2: சோழா
1: டைலாக்லாம் எல்லாரும் சொல்லுவீங்க, நானே சொல்லிட்டேன், சீக்கிரம் பாட்டேன்.
2: சோழா வேத கேளையிலே
1: அருமை அருமை அருமை, எப்படி
2: புள்ள சோழா
1: சோழ விளைஞ்சி காத்து கிடக்கு.
0: ஆமா ஆமா, காத்து கிடைக்கணும் ஒத்துக்கிட்டாரு அவரு. சரி, ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டு ஃப்ரெஷ்ஷா மீண்டும் ஆட்டக்கழுத்தில் இணையலாம்.

கேளவே. தாய் கேளவி. ஏன் கோச்சிட்டு போதியா?

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆட்டை களம் விளையாண்டுகிட்டு இருக்கோம். தெரிஞ்சா பாடுங்க, நம்ம கூட தெரிஞ்சா பாடுங்க விளையாட காத்திருக்கும் நேர் யாருன்னு கேட்டலாம்.
1: 4:42. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? முருகன். சரி,
1: உங்களுக்கான பாடல் கேட்டுலாமா? நீங்க பேசுறது உங்களுக்கே கேக்குதா? சரி, எங்களுக்கு கேக்குது, அந்த அளவு சந்தோஷம்
0: கேக்குது. நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதுல?
1: இந்த ஒரு காமன் நேரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம போயிடுச்சுனா சந்தோஷம். சரி, பாட்டை கேட்டுருவோமா? உங்களுக்கான பாட்டு. சரி, சின்ன தம்பி பாட்டு
0: ஏற்கனவே கேட்ட பாடல்.

0: கேட்டிங்களா?
1: கேட்டிங்களா?
0: எல்லா பாட்டுமே போடுவோம்.
1: இந்த பாட்டு எப்படி பாட்ட பாட்டு,
0: எவ்வளவு ஃபேமஸான பாட்டு. கண்ணங்கள் அதான் வந்துருச்சு.
1: பிடிச்சிட்டீங்களா? அப்புறம் என்ன?
0: பாடுங்க பாடுங்க. அதேதான் பாடுங்க.
1: எத்தனை வண்ணங்கள், அப்படியே பாடு, அருமையா பாடி இருக்கலாம். சரி, சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. இணைப்பில் வந்த மிக்க நன்றி.
0: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். பாமால இருந்து ஜாகீர் ஹுசேன், ராமநாதபுரம் மாவட்டம்.
1: சரிங்க, அப்ப ரெடியா விளையாட ரெடியா இருக்கீங்களா? தெரிஞ்சா படுங்க ஆட்டக்கலத்துல.
2: முயற்சி பண்ணுவோம்,
0: முயற்சி பண்ணுவோம்
1: கண்டிப்பா. உங்களுக்கு முயற்சி வெற்றியாகும் சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு பாடல்

0: பாடல் கண்டுபிடிச்சீங்களா?
1: படம் தெரியலையே, பாடல் பேசிருக்கேன், சரியா ஞாபகம் இல்லையே. பழைய பாடல் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: பழைய பாடலாம் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா போட்டிருப்போம்.
2: இனிமே வரும்போதே சொல்லிட்டு வந்துருங்க, அதுதான் எங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது. என்ன மாதிரி பாடல் வேணும்?
0: இந்த பாடலை கண்டுபிடிச்சிங்களா? அதுலயே காதல் காதல் பல காதல் வந்துச்சு, ஆரம்ப வரியும் அப்படிதான் வரும்.
1: பயணி
0: பேர் வந்தமைக்கு நன்றி.
2: 4:45 நிமிடத்தில் வரும் அடுத்த நேயர், ஒரு நேயர் வந்துட்டே இருக்காங்க, கேட்கலாம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து?
0: என்ன
3: பழைய
0: பாட்டா போடணும்,
2: அதாவது இடைக்கால பழைய பாட்டு. இதை எந்த லிஸ்ட்ல எடுக்கிறது?
0: அதாவது பழைய பாட்டு முடிகிற காலகட்டத்துல இருக்கு பாட்டா,
2: பழையவும் இடைக்காலமும்

0: அப்படியே லைனை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லைன் பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டீங்களா?
1: கலை
0: கொடுத்தால் அருமை அருமை கண்டுபிடிச்சிங்க. நன்றி நன்றி.
2: இணைப்பில் வந்து மிக்க நன்றி. நம்ம கூட இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரம்
0: கேட்போம்.
2: நேரம் 4:47 நிமிடம். நம்ம கூட இணை காத்திருக்கும் நேர் வணக்கம்.
1: பாட்டை
0: கேட்டுருவோம். நேரம் குறைவா இருக்கு.
1: மல்லிகா அருமம், அருப்புக்கோட்டை மேடம்.
0: பாட்டை கேளுங்க.

0: பரம் தர்மத்தின் தலைவன் ஜென்மதுரை வைகனரி
1: பாடம்
0: பாடும். அதுக்கு மேல வரலமா? நன்றி.
1: தினம் பாடும் தமிழ் பாட்டுன்னு சொல்லி சொல்லாம போயிட்டீங்க.
0: தமிழ் பாட்டு, தமிழ் பாட்டு,
1: அதே பாட்டு, அதே பாட்டு, ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சீங்க.
2: நன்றி, நன்றி.
1: தொடர்ந்து ஒரு விளம்பரத்தை கேட்டு மீண்டும் நிகழ்ச்சி நினைலாம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
6: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
5: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம விளையாண்டுகிட்டு இருக்கோங்க. ஆட்டக்கலாம் ஆட்டக்கலத்துல
2: தெரிஞ்சா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நாங்க பாடியே ஆவோம் அப்படின்னு பெருமாளும் நிறைய பேர் பாடிட்டாங்க.
1: ஆமா ஆமா.
2: அதனால இப்ப நம்ம பாட்டு கேட்கலாம் தான் ஆசை. பட் இருந்தாலும் நிறைய நேர்கள் வந்து
1: நேரம் சந்திச்சு நம்ம பாட்டை கேட்டுட்டு தான் அவங்க பாடுறதா தான் கேட்க போறோம்.
2: அவங்க பாடுறத கேட்டுருவோம். வணக்கம்.
7: வணக்கம் மேம். வணக்கம் சார். மதுரை மாவட்டத்துல இருந்து குளமங்கலத்துல இருந்து ரம்யா
2: பேசுறேன்
1: சார். ரம்யா, ரெடியா இருக்கீங்களா?
7: ரெடியா இருக்கேன்.
1: சரி, உங்களுக்கு எப்படி பாட்டு வேணும்?
7: 90 அந்த மாதிரி.
1: 90 இருந்து வேணுமா? சரி, உங்களுக்கான ஒரு பாடல்.

0: ஞாபகம் வந்துருச்சா?
1: அந்த பாட்டு
0: அதே
1: அந்த
0: தான்,
1: பாட்டு
0: பாடிருங்க,
1: அப்படியே
0: தயவு
1: பாடுங்க.
0: செஞ்சு பாடுங்க, தலைப்புக்கு ஏத்த மாதிரி பாடிருங்க.
1: ரோஜாவே
0: கண்ணே, அப்பா
1: அரும
0: எனக்கு
1: அரும
0: தெரிஞ்சு
1: அருமை.
0: நாலு லைன் பாடினது இவங்களா தான்
1: இவங்க
0: இருக்கும்னு
1: தான் அருமையா
0: நினைக்கிறேன்.
1: பாடியிருக்காங்க. ஆனா எல்லாருமே அந்த பாடுறதுக்கு பயமா
0: பயமா
1: இருக்கும்பா.
0: இருக்க, ஒருவேளை
1: சரி சரி
0: ஸ்ரீநாத்தை பார்த்து பயமோ?
1: சரி சரி, ரொம்ப
0: சரி ஓகே,
1: அருமையா
0: நன்றிமா,
1: பாடினீங்க.
0: நன்றி.
1: இனிப்பில் வந்து மிக்க நன்றி. நம்ம கூட இனிய காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
0: 4:51 வரும்.

0: மடத்த நேயர் ஆட்டக்கலம்.
1: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆனந்தகுமார், வடக்கு மாஸ்டர்.
2: சரி, இன்னைக்கு ஆட்டக்கலம் தெரிஞ்சா பிள்ளைங்க இருக்கா, விளையாட ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடி ரெடி சார், ரெடி சார்.
2: சரி, உங்களுக்கான பாட்டு,
0: உங்களுக்கான பாட்டு

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பாடுங்க.
2: அடியார் அதையார் அது எங்கு என் காதல் தேவதையா, அடி போனது போனது நெஞ்சு இது வாலிப சோதனையா.
0: சூப்பர் சூப்பர்,
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: உங்களுக்கான பாடல்

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தலைப்போரி மட்டும் தெரிய மாட்டேங்குது.
0: தலைப்போரி மட்டும் அதுதானே கண்டுபிடிக்கிறீங்க
1: நீங்க? பாட்டும் தெரியும், ஆனா தலைப்போரி மட்டும் இப்ப வரமாட்டேங்குது.
2: என்னென்ன பாட்டு இருக்கு அப்படியே டக்கு டக்கு
0: ஒரு பாட்டை யோசிச்சாலே உங்க ஞாபகம் வந்துரும்.
2: ஒரு ரெண்டு மூணு பாட்டு அப்படியே யோசிச்சீங்கன்னா வந்துருமே.
0: பேர் சொல்லுங்க, மெல்ல விளையாடுவோம், ஒன்னும் அவசரம் இல்ல.
3: சரிங்க, மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி ஸ்ரீதேவி குமரன் பேசுறேன் சார்.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான பாட்டு

0: சொன்னார்.
1: தெரியும் சார்,
2: தெரியும் சார். அவன் குரல் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, பாடுற கேட்க ரெடியா இருங்க.
1: அருமையா
2: பாடுங்க.
3: நிகழ்ச்சியோட
2: நிறைவா ஒரு பாடல் கிட்ட வந்துடலாமா?
3: ஒரு நேரம் சந்திச்சுட்டு
2: சந்திச்சுட்டே போலாம். ஓகே,
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து?
4: வணக்கம்மா. இவருக்கு வணக்கம். செண்பகவல்லி. மேடம்,
3: யார் எங்க இருந்து?
4: ஒத்தகடையில இருந்து புஷ்புலதா
3: வந்துட்டீங்க ஆட்டக்குளத்துக்கு. சொல்லுங்க, ரெடியா இருக்கீங்களா?
4: ரொம்ப ரொம்ப அழகு, அருமை ஆட்டக்குளம், சூப்பர். எங்களுக்காக நீங்க குரல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப
3: பாத்தீங்களா? உங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காகவே நான் வந்திருக்கேங்க. அந்த ஆட்டக்குளம் பசங்க எல்லாம் பண்றத
4: எனக்கு பழைய பாட்டு போட்டு விடுங்க. பழைய பாடுற மாதிரி
2: உங்களுக்கான ஒரு பழைய பாடல்.
5: மழந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழ் ரத்தினமோ.
2: என்ன பாட்டு கேட்கும் போதே பாட
3: ஆரம்பிச்சிட்டீங்களே?

0: அடுத்த
1: ஆ
0: லைனு,
1: அது ஏதோ
0: பிப்டி
1: வருது.
0: கேஜி
1: வருது
0: தாஜ்மஹால்
1: தாஜ்மஹால்
0: எனக்கே. நன்றி
1: எனக்கா.
0: நன்றி
1: ரொம்ப
0: நன்றி
1: அருமையா.
0: நன்றி
1: ஆ
0: அருமை அருமை
1: நன்றி.
0: அருமையா, சூப்பரா
1: அருமை
0: படிப்பீங்க.
1: அருமை.
0: இனிப்பில்
1: கிட்டத்தட்ட
0: வந்து உங்களுக்கு
1: 4:56 ஆயிடுச்சு, அதனால நம்ம கிளம்பிடுவோம். கிளம்பி
0: கண்டிப்பா
1: அப்படியே ஒரு
0: கண்டிப்பா.
1: பாட்டை
0: நேயர்கள்
1: போட்டுருவோம்.
0: நல்லா அருமையா பாடினாங்க.
1: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு பேசி பாட்டு பாடின, முயற்சி செய்த, கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி மற்றும்
0: ஸ்ரீநாத்,
1: அழைப்புதல் ஒருங்கிணைப்பு டயானா மற்றும் பொறியியல் தொழில்நுட்ப உதவி மதிமாறன். நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி, நார்வே பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டர் இடையேயான பேச்சுகள் ஓஸ்லோவில் தற்போது நடைபெற்று வருகின்றன. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இருமொழி கொள்கைதான் தவிகாவின் நிலைப்பாடு என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும், இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்பு

0: செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டி போபாலில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டிமோலைனர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி மதுரை.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது மாலை தென்றல். இனிய மாலை வேளையில் இனிசை தென்றலாக நாம் கேட்கவிருக்கும் முதல் பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது மாலை தென்றல். மாலை தின்ற நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன் அவர்கள், பி ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகி அவர்கள் இந்த பாடலை பாடியுள்ளனர். அந்த பாடல் தாலாட்டுதே வானம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க. மாலை தென்றல். மாலை தென்றலில் இன்னிசையை நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு வரி எழுதியவர் வாலி, கேஜே யேசுதாஸ் மற்றும் உமா ரமணன் ஆகியோர் பாடியுள்ள அந்த பாடல் நீ பாதி நான் பாதி.

தென்றலில் இசை தவழ நீங்கள் இணைந்திருப்பது மாலை தென்றல். மாலை தென்றலில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலிற்கு இசையமைத்தவர் குருவிக்காரம்பை சண்முகம். பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள். அந்த பாடல் வங்காளக்கடலை.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டு ரசிப்பது மாலை தென்றல். மாலை தென்றலில் வருகின்ற பாடல் வைரமுத்து அவர்களின் வரிகளில் அமைந்த பாடலாய் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் இணைந்திருப்பது மாலை தென்றல். நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை ஏ ஆர் ரகுமான், மனோ, ஸ்வர்ணலதா ஆகியோர் பாடியுள்ளனர். அந்த பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. மாலை சென்றால் இனிமையா மற்றும் சூப்பரான பாடல்களாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக நாம கேட்க போறது காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை பாடியிருக்காங்க தேவன் ஏகாம்பரம், யுகேந்திரன், பெப்பிமணி மற்றும் சௌமியா ராவ் அவர்கள். அந்த பாடல்

நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க. மாலை தன்றது. மாலை தன்ற நிகழ்ச்சியில் நாம கேட்க போகிற அடுத்த பாடல் உயிரே திரைப்படத்திலிருந்து.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேர்கள் இணைந்து இனி சிறாயங்களை கேட்டு ரசிப்பது மாலை தின்றல். மாலை தின்றலில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் பிரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் வருகிறது வாலி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 6:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 சேவை செய்திகள்.
1: நாடு தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான், இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது.

இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகில் இயக்குனர் விஜய டிராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள். கேட்க தவறாதீர்கள். இன்றிரவு 10 மணிக்கு மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டு சிறகில் விஜய டிராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள்.

0: அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்திய ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:11. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளக்கேற்றும் வேளை.

0: நேரம் 6:17, விளக்கேற்றும் வேலை கேட்டுட்டு இருக்கோம்.
1: தேனாடு கொன்றை சடை கண்டு

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று மாலை 6:30 மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 6:45 அந்திப்பூக்கள், 7:10 மாவட்ட செய்திகள் எழுதி வழங்குபவர் ஆர் விஜயகுமார் அவர்கள், திருவாரூர் மாவட்ட செய்திகள். அதைத் தொடர்ந்து 7:15 தமிழர் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட், 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அறிவியல் மின்னல், அரிய வகை உயிரினம் தேவாங்கு, நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரி விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள், உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு வழங்குகிறார் முத்துகிருஷ்ணன். அதைத் தொடர்ந்து 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளின் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும். அதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இதுவரை இனி இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டோம். நிகழ்ச்சியும் நேரமுமாக
1: மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் FM 100.9 இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகில். இயக்குனர் விஜய டிராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள்.
2: எந்த பாடல்களில் நீ நிலாம்
1: கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 10 மணிக்கு மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் FM 100.9 பட்டு சிறகில் விஜய டிராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
4: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
3: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
4: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
3: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
4: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
3: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
4: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
3: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
4: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
3: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
4: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: தொடர்வது மாநில செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
5: தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார்.

0: சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும், திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களின் விலை 20% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விலையேற்றத்தை ஈடு செய்யும் வகையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்களுக்கான மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அசோகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் தேவையின்றி பதற்றமடைய வேண்டாம் என்றும், எரிபொருளை அதிக அளவில் இருப்பில் வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமன்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரீக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மாணவிகளுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கற்சிற்ப கூடம், பழமையான பொருட்களின் வரலாற்று கூடம், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிமக்கூடம், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், சிப்பாய் புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வீரக்கற்களும் கல்வெட்டுகளும் என சுமார் 3000 மேற்பட்ட பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அருங்காட்சியகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பேசு மரம் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவிகளுக்கு உள்ளிடை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: இந்த பயிற்சி முகாம் தங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் அமைந்ததாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
2: இது வந்து எங்க கல்விக்கு மட்டும் இல்லாம தனியா ஒரு கலையை கத்துக்கவும் வந்து மிகவும் உதவியா வந்து இருக்குது. வேற எதுனா பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவியம் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். பயிற்சி மூலமா எங்களோட கல்லூரி படிப்புகளுக்கு அதுக்கப்புறமும் எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதையை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இதை நாங்க பயன்படுத்தி அது எங்களோட எதிர்காலத்தை வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மேல் உள்ள மேலடுக்கு சுழற்சி வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 20 முதல் 24 தேதி வரை மேற்கொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

0: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் மண்டக்குளத்தூரில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூட வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு தர்பகராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உட்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி 27ஆம் தேதியும், மூன்றாவது போட்டி 29ஆம் தேதியும், நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறுகின்றன. உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்படவுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

1980களில் வானொலி கேட்டு லைக்காத நபர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அன்றாட செய்திகள், பாடல்கள், விவசாய தகவல்கள் இவற்றை கேட்க டீ கடைகளிலும் கிராமத்து பெரிய வீடுகளிலும் கூடியிருந்தவர்கள் ஏராளம். பெரும்பாலும் வீடுகளில் சுவர் கடிகாரங்களை பார்த்து வேலைகளை திட்டமிடுவதை விட ரேடியோ நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே திட்டமிடுவார்கள். ரேடியோக்கள் குடும்ப உறுப்பினர்களாயிருந்தது. சில நேரங்களில் துல்லியமாக சத்தம் வெளிவரவில்லை என்றால் நடுமண்டையில் தட்டுவது போலவே பலரும் ரேடியோவை தட்டுவார்கள். அதுவும் சில நேரங்களில் அடிவாங்கி கொண்டு பாட ஆரம்பிக்கும். பிடித்த பாடலை நினைத்த நேரத்தில் கேட்பதை விட அடுத்த பாடல் என்னவென்று தெரியாமல் திடீரென நமக்கு பிடித்த பாடல் வரும்போது வருமே ஒரு உற்சாகம். அதைவிட வேறென்ன மகிழ்ச்சி வேண்டும்? வாழ்வில் சுவாரஸ்யம் என்பது திடீர் திடீரென நம்மை ஏதோ ஒன்று மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டே இருப்பதுதான். வானொலி அதை நமக்கு தருகிறது.

ஒளியின் மூலமாக நம் வேலைகளை செய்து கொண்டே நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நாம் பன்முக திறமையாளர்களாகிறோம். தற்போது ரேடியோக்களும் எஃப்எம்மாக இந்த தலைமுறை செல்போன் திரைக்குள் கனகச்சிதமாக நுழைந்துவிட்டது. உலகம் தகவல் தொழில்நுட்ப புரட்சியில் விரைந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலும் காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு வெற்றிகரமாக இயங்கி வருகிறது ஆகாஷ்வாணி. தலைமுறைகளை தாண்டி என்றென்றும் காற்றின் ஒளியாய் நம் ஆகாஷ்வாணி.

ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணை கேட்டு ரசிக்கலாம் அந்திப்பூக்கள்.

0: ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் என்னை எறிந்தால் படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 6:50.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: அந்திப்பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்பாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. நீ அடுத்த பாடல் தேசிங்கராஜா படத்திற்காக.

நேரம் 6:55 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்பூக்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீ அடுத்த பாடல் குட்டி புள்ளி படத்திற்காக.

ஜிப்ரான் இசையமைப்பில் பாட்டு கேட்டோம். குட்டி புலி படத்திற்காக நிறம் ஏழு மணி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்தி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நிறைவு பெற்றது அந்திப்பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பொலி 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பொலி 100.9. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். நன்னிலம் தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் மீண்டும் நன்னிலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டி தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு மாரிமுத்து மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். மன்னார்குடியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிட்ட திரு எஸ் காமராஜ் வெற்றி பெற்றுள்ளார். இம்மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் தற்போது கோடை பருவ நெல் சாகுபடி மேற்கொண்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் முற்றிலும் ஆழ்குழாய் கிணற்று நீரை பயன்படுத்தி செய்யப்படும் கோடை நெல் சாகுபடி பணிகளை துவக்கியுள்ளனர். கடந்த வாரத்தில் 4 தினங்கள் தொடர்ச்சியாக மழை பெய்தது இந்த கோடை நெல் சாகுபடிக்கு உறுதுணையாக இருந்ததாக விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். சுவாமி திருக்கோவிலில் 3 தினங்கள் தெப்பத்திருவிழா நடத்தப்பட்டது. இக்கோவிலின் எதிரில் அமைந்துள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் நடைபெற்ற இந்த தெப்பத்திருவிழா தினமும் இரவு 7 மணிக்கு துவங்கி அதிகாலை 3 மணி வரை நடைபெற்று வந்தது. 2500 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டிருந்த தெப்பத்தில் சுவாமியுடன் பக்தர்களும் அமர்ந்து தெப்பத்தில் உலா வந்தனர். தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு பணிகள் மீண்டும் துவக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மன்னார் குடியில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று நகரின் மேற்கு பகுதியில் நிறைவு செய்யப்பட்டு சாலைகளும் அமைக்கப்பட்டது. தற்போது தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் கிழக்கு பகுதியில் தற்போது பாதாள சாக்கடை பணிகளுக்கு குழிகள் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பாக

0: பயணத்தை மேற்கொள்ளுமாறு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் துறை அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் கர்ணாவூர் ஊராட்சிக்குட்பட்ட பாமணி பகுதியில் நரிக்குறவர் காலனியில் தமிழ்நாடு அரசின் பழங்குடியின நலத்துறை வழிகாட்டுதலுடன் சுய தொழிலுக்கான தையல் பயிற்சி திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. இதனை தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு மு கிருஷ்ணன் துவக்கி வைத்தார். தையல் பயிற்சி திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறும்போது குடும்பமும் சமூகமும் முன்னேறும் என்று கூறினார். பழங்குடியின பெண்களுக்கு திறன் அடிப்படையிலான பயிற்சிகளை வழங்குவது மிகவும் அவசியமானது எனவும், இத்தகைய முயற்சிகளை இளம் வயதிலேயே சமூக நலனில் அக்கறை கொண்டு செயல்படும் பயிற்சியாளர்கள் வழங்குவது சிறப்பாகும் என்றும் துணைவேந்தர் திரு கிருஷ்ணன் பேசினார்.
1: படிப்பு இதை வச்சுதான் இன்னைக்கு நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் ரெண்டு பல்கலைக்கழகத்திலையும் சரி, மதுரை பல்கலைக்கழகத்திலையும் சரி, மத்திய பல்கலைக்கழகத்திலையும் சரி, என்னுடைய மாணவர்கள் ரொம்ப அறிவுள்ளவங்க. அதனால நான் என்ன செய்வேன்னா,

0: இதை வச்சுதான் அன்னைக்கு நான் வந்து இந்த பதவியில இருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள்லாம் ரெண்டு பல்கலைக்கழகத்திலையும் சரி, மதுரை பல்கலைக்கழகத்திலையும் சரி, மத்திய பல்கலைக்கழகத்திலையும் சரி, என்னுடைய மாணவர்கள் ரொம்ப அறிவுள்ளவங்க. அதனால நான் என்ன செய்வேன்னா, நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன பெருமை பட்டம் வாங்க போறீங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. கிராமத்துக்கு போங்க, கிராமத்துல என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கிராமத்துக்கு அனுப்பிடுறீங்க. அதுதான் முக்கியம்.
1: கோடைக்கால விடுமுறை விடப்பட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்திக்காட்டிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படும் அலையாத்திக்காடுகள் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அமைந்துள்ளது. சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு படகுகளில் சென்று ரசிக்கும்படியாக இக்காடுகள் அமைந்துள்ளது சிறப்பாகும். தமிழகத்தில் சிதம்பரம் பகுதி மற்றும் முத்துப்பேட்டை பகுதியில் மட்டுமே இந்த அலையாத்திக்காடுகள் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோடை விடுமுறை காரணமாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனத்துறை மற்றும் தனியார் படகுகளை வாடகைக்கு பெற்று படகுகளில் குழுவினராக அமர்ந்து 6 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இருபுறமும் வளர்ந்துள்ள அலையாத்தி செடிகளை பார்த்து ரசித்தபடி பயணம் மேற்கொண்டு கடலின் முகத்துவாரம் சென்று மீண்டும் திரும்புகின்றனர். முத்துப்பேட்டை நகரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. படகுகளில் சென்று மகிழலாம்.
2: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். விஜயகுமார் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால்ட் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் நார்வே பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு நார்வே தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதற்காக நார்வேக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்ற நிலைப்பாட்டிலும் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ஆஸ்லோ சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவர்களின் நடனம் பற்றி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் அது தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளாா்.

மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜெனீவா சென்றுள்ள அவர், அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத், பாரம்பரிய மருத்துவ முறை, நலவாழ்வு மையங்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சுகாதார சேவைகளை மத்திய அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவைகளை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸ் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் உலக சுகாதார அமைப்பு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். வேளாண், ஊரக மேம்பாடு ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் ஓராண்டிற்கு தங்க

0: வாங்க போவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை எரிவாயு மற்றும் மின் அடுப்புகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு தீபக் சிங்லாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. தில்லி மற்றும் கோவாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உயர்நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகளை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காணொலி வாயிலாக மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு தேவையற்ற செலவினங்களை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திலும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழக்கு விசாரணைகள் காணொலி வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. மேற்கு வங்கத்தில் அம்மாநில அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதியக்குழுவை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மகளிர் இலவச பேருந்து திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் முதல் செயல்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான புதிய பட்டியலை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்கென 2 குழுக்களை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியத்தை 3000 ரூபாய் உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது தலைமையில் நடைபெற்ற 1வது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இதன்படி ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியம் 9000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மகளிருக்கான இலவச பேருந்து சேவை அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருவதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பெட்டா நகரத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் பால்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேன் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரேஸ் ஒரேலா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில்

தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டிட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உள்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி 27ஆம் தேதியும், மூன்றாவது போட்டி 29ஆம் தேதியும், நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்டு ரசிக்கலாம் பாட்டு இது ஹிட்டு.
1: GRP Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: பாட்டு இதுகிட்டல நாம கேட்க போறோம் முதல் பாடல் கத்தி திரைப்படத்துல இருந்து.
2: Feel like I'm falling hard. Oh my god.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்கள் கிட்ட ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது பாட்டு, இது ஹிட். பாட்டு இது ஹிட்டில் நாம கேட்க போறா அடுத்த பாடல் டிக்கி லூனா திரைப்படத்தில் இருந்து. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: சூப்பரான ஒரு பாடல் கட்டம் தொடர்ந்து கேட்கலாம். பாட்டு கட்டல அடுத்த பாடலாக பேட்டை திரைப்படத்திலிருந்து.
1: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்பேன் அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை, எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 7:45.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினத்திற்கான சிறப்பு தகவல்கள் வழங்குகிறார் மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை கூட்டு மருந்து ART மையத்தின் மூத்த மருத்துவ அலுவலரும், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் மாநில எய்ட்ஸ் மருத்துவ வல்லுநர் குழு உறுப்பினருமான டாக்டர் PM செல்வராஜ் மனோகரன் அவர்கள்.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை வானொலி நிலையத்தாருக்கும் மற்றும் நேயர்களுக்கும் எனது வணக்கம். நான் மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை ART மருத்துவர் செல்வராஜ் மனோகரன் பேசுகிறேன். இன்று 18 மே. இன்றைய முக்கியத்துவம் உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து தினம், உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து விழிப்புணர்வு தினம் என்றும் கூறலாம். இதன் கருத்து உருவாக்கம் எப்பொழுது யாரால் ஏற்படுத்தப்பட்டது? 1997 மோர்கன் பல்கலைக்கழகத்தில் அந்நாளைய அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்கள் உரையாற்றும் பொழுது HIV நோயின் தாக்கத்தை குறைப்பதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டன. ஆனால் HIV தொற்று உள்ளே பரவாமல் தடுப்பதற்கும் அதற்கான தடுப்பு மருந்து இருந்தால் மட்டுமே HIV தொற்றிலிருந்து முழுமையாக மக்களை காப்பாற்ற முடியும், தொற்றும் பரவாமல் தடுக்க முடியும், HIV இல்லாத ஒரு உலகத்தை படைக்க முடியும். எனவே வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்ப உலகத்திற்கு இன்னும் 10 ஆண்டுகளில் எய்ட்ஸ் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க புது யுக்திகளையும் வழிமுறைகளையும் இலக்கையும் வகுக்க வேண்டும் என்று அறைகோள் விடுத்தார். அவர் உரையாற்றிய 18 ஒரு ஆண்டு முடிவை நிறைவேற்றும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் 18 உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் முக்கியத்துவம் என்ன? பாதுகாப்பான முழு திறனுள்ள, அதே சமயம் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத HIV நோய் தொற்று தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கான ஆய்வுகளை முனைப்புடன் செயல்பட ஊக்குவித்தல், சமுதாயத்தில் தடுப்பு மருந்து ஆய்வுகளை குறித்து சரியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல், மேலும் ஆய்வில் தொடர்ந்து தங்களை ஈடுபடுத்தி வரும் ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பொருளுதவி செய்யும் நிறுவனங்களின் பங்களிப்பை அங்கீகரித்து போற்றுதல் ஆகியவற்றை 18 நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். HIV தடுப்பு மருந்து ஏன் தீவிரமாக விரைவாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும்? உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்த HIV நோய் வந்தால் மக்களுக்கு இறப்பை தவிர வழிகின்ற நிலையிலிருந்து பல மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று வாழ்நாள் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நிச்சயம் இந்த மருந்துகள் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார்கள். எளிதில் சில இடங்களில் கிடைப்பது இல்லை, மேலும் நீடித்த நாட்கள் எடுக்கும் பொழுது சோர்வடைந்து எளிதில் தொடர்ந்து எடுக்காமல் விட்டு விடுகிறார்கள். சில மருந்துகளுக்கு HIV கிருமிகள் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக் கொண்டு நன்றாக வளர ஆரம்பித்தனர், மேலும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தனர். ஆகவே HIV கிருமி உள்ளே தொற்றாமல் முன்னெச்சரிக்கை தடுப்பதற்காக மருந்து கண்டுபிடிப்பது முக்கியமாக அமைகிறது. வருமுன் காப்பதே சிறந்தது என்பதற்கேற்ப தடுப்பு மருந்துதான் இப்பொழுது அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. இது எளிதில் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்? இதில் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன? இந்த HIV கிருமியானது அடிக்கடி தன் மரபு உணவை மாற்றிக்கொண்டு தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்கிறது. அதனால் ஒரு மரபணு உணவு சார்ந்த HIV கிருமிக்கு கண்டுபிடிக்கும் மருந்து மற்ற மரபணு மாற்றிக்கொண்ட HIV கிருமியை தடுப்பதில்லை. அதனால் நாட்கள் நீடிக்கின்றன, ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் HIV கிருமிகள் தன்னை சாதாரணமாக வீரியமற்றதாக்கிக் கொண்டு உடலில்

0: உள்ள சுரப்பிகள் மற்றும் நியூக்ளிக் அமிலம் ஒன்றில் அமைதியாக அடங்கிக் கொள்கின்றன. அதனாலும் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்க முடியாமல் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. அத்துடன் தொடர்ந்து ஆராய்ச்சி நடைபெறுவதற்கு பண உதவிகள் பொருளுதவிகள் தேவைப்படுகின்றன. தன்னார்வமாக தங்களை இந்த ஆராய்ச்சி உட்படுத்திக் கொள்வதற்குரிய தன்னார்வலர்கள் பற்றாக்குறை உள்ளது. இவையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள். இதில் இந்தியாவின் பங்கு என்ன? இந்தியா உலக அமைப்பில் தடுப்பு மருந்து தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியா உள்ள இன்டர்நேஷனல் எய்ட்ஸ் வேக்சின் இனிசியேட்டிவ் ICMR NERI நிறுவனங்கள் தடுப்பு மருந்து தயாரிப்பில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. தடுப்பு மருந்து சாத்தியமா? நிச்சயம், நிச்சயமாக தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் வழிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. நமக்கு தடுப்பு மருந்து உருவாக்கக்கூடிய சாத்திய கூறுகளுக்கான ஒளிக்கீற்றைகள் நமக்கு தென்படுகின்றன. கூடிய விரைவிலேயே அதற்கான தடுப்பு மருந்துகள் எளிதில் தயாரிக்கப்பட்டு எல்லோரும் கிடைக்கும் வகையில் செய்யப்படும். இன்னும் முழுமையான தடுப்பு மருந்து கிடைக்காத பட்சத்தில் மக்கள் மீடியாக்கள் வரவை பார்த்து நம்ப வேண்டாம். 2026 உலக எய்ட்ஸ் தடுப்பு தினத்துக்கான கருத்துரு ரீதிங் ரீபில் அண்ட் ரைஸ், புதுமை ஆராய்ச்சிகளை ஊக்குவித்தல் மறுசீரமைப்பு எழுச்சி. நிச்சயம் நம் அடைவோம். வணக்கம்.
1: உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினத்திற்கான சிறப்பு தகவல்களை கேட்டீர்கள். தகவல்களை வழங்கினார் மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை கூட்டு மருந்து ART மையத்தின் மூத்த மருத்துவ அலுவலர் டாக்டர் PM செல்வராஜ் மனோகரன் அவர்கள். தகவல்களை வழங்கிய மருத்துவருக்கு நன்றி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மீண்டும் இணையலாம். பாட்டை இது ஹிட்டு பாட்டு இதுகிட்டல கேட்டு ரசிக்கலாம். டாக்டர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டு திகட்டல அடுத்த சூப்பரான பாடலாக வருகிறது ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து.

அவ வந்ததனால

0: ராவி.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த பாட்டு திட்ட நிகழ்ச்சி இயத்துடன் நிறைவடைகிறது. இனி தொடர்ந்து கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக பேச்சு நடத்தினார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கட்டின் ஜக்தல்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் திரு ராஜீவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று

தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமின்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரிக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பல்லாவரம் ஏரியில் 5 டன் அளவிற்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழ்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பசுமை தீர்ப்பாயம் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாஹா 2 கோல் அடித்தார். ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பஹூத்ரா தலா 1 கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் சென்னை அணி சற்றுமுன் வரை 5.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரெய்ஸ் ஒரேலா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நிறைவேட்டு மணி 6 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் மாணவர்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம். குட்டீஸ்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் அர்ஷம் என்பது மடமையடா படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 8:12. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள் கேட்டுட்டு இருக்கோம்.

0: சாமி 2 படத்திற்காக பாட கேட்டோம். நேரம் 8:17. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள் கேட்டு இருக்கோம். குழந்தைகள் அழைக்கலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 என்ற எண்களில் வரலாம்.
1: மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் FM 100.9 இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகில் இயக்குனர் விஜய டிராஜேந்திர இயற்றிய பாடல்கள். கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 10 மணிக்கு மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் FM 100.9 பட்டு சிறகில் விஜய டிராஜேந்திர இயற்றிய பாடல்கள்.

0: நிறம் 8 மணி 18 நிமிடம் பட்டாபூச்சிகள் நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அந்த சுட்டி யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராமேஸ்வரத்துல இருந்து வைஷ்ணவி பேசுறேன்.
0: வைஷ்ணவி, என்ன படிக்கிறீங்க?
1: 5th ஸ்டாண்டர்ட்.
0: 6th போறீங்களா 7th போறீங்களா? 6th போறீங்க. 5th வரைக்கும் முடிச்சாச்சு, 6th போறீங்க. அதனால ஸ்கூல் எப்போ ஓபன் ஆகும் அப்படின்னு ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கீங்களா, இல்ல லீவ் முடிய போதேன்னு வருத்தத்துல இருக்கீங்களா?
1: ஜாலியா தான்
0: இருக்கு. ஜாலியா தான் இருக்கு. லீவு தான் உங்களுக்கு பிடிக்குமா? சரி, இப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: தலைவர் தலைவி படத்துல இருந்து பொட்டல முட்டாய் சாங்
0: கேட்டலாமா பாட்டு? சரி, நன்றிமா. உங்களுக்காகவும் கேட்டு வசிக்குமானே, தினியர்களுக்காகவும்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: நிறைவேற்று மணி 23 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள் கேட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த குட்டீஸ் வணக்கம்.
1: வணக்கம், திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து, நலகோட்டை கிராமத்திலிருந்து

கோமி தகன், கரெக்டா? திண்டுக்கல்ல இருந்து பேசுறீங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? தெரியல இருந்து கேட்டுலாமா பாட்டு? நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்குமான இத்தனை நேர்களுக்காகவும்.

ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணு செல்லா குட்டியே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இதுவரை பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில பேசிய குழந்தைகள் கேட்டு ரசித்த நேர்கள் பாடல்களோடு கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். செண்பகவள்ளி, நன்றி நேர்களே.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அறிவியல் மின்னல் இன்றைய நிகழ்ச்சியில் அரிய வகை உயிரினம் தேவாங்கு நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ்.
2: வணக்கம் நேர்களே. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பறவைகளுக்கு மட்டுமில்லை, பாலூட்டி விலங்குகள் முதல் பெரிய வகையான யானை காண்டாமிருகம் அனைத்திற்கும் பொருந்தும். ஒவ்வொன்றும் ஒரு விதம், ஒவ்வொன்றின் வாழ்க்கை முறைமைகள் வேறு வேறு. அந்த வகையில் இன்று நாம் பேசவிருக்கும் விலங்கினம் அரிய வகை உயிரினமான தேவாங்கு. இவற்றின் வாழ்க்கை முறை என்ன, உணவு முறைகள் என்ன, இது போன்ற நமது பல கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். அவரைத்தான் நாம இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: தேவாங்கு ரொம்ப அருமையான தலைப்பு கொடுத்துருக்குறோம் சார். இந்த தேவாங்குனா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
3: இன்றைய மக்களுக்கு வந்து ஒரு தெரியாத ஒரு வார்த்தையாக கூட நம்ம சொல்ல முடியும். அதே நேரத்தில் இது ஒரு விலங்குன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். 90s நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெருவில் வந்து நிறைய பேர் இந்த குரங்கு வித்தைன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இந்த தேவாங்க வச்சு தான் வித்தை காமிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம வந்து யாருக்காச்சும் சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய ஆளுக்கு கண்ணு பெருசாக இருந்தால் என்ன தேவாங்க மாதிரி இருக்கியான்னு கேட்போம். அதுமாரி உடம்பு மெலிசாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன தேவாங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த தேவாங்க இனம் வந்து ஒரு பாலூட்டி இனம். இது வந்து ப்ரைமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது குரங்கு இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனம் தான். பார்க்கறதுக்கு வந்து உங்கள் குரங்கு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதோடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசப்படும். உடல் அமைப்பு வந்து 4 கால் அது நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், ஆனால் அதோடைய நகர்வு அதோடைய சூழலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரங்கு மாதிரி இருக்காது. அறிவியல் பெயர் அப்படின்னு சொல்லும்போது லோரிஸ் லெடக்ரானிஸ் அப்படின்றத சொல்லுவோம். லோரிஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 இனங்கள் இருக்குது. அந்த 6 இனத்தில் நம்ம பார்க்கக்கூடியது தான் இந்த தேவாங்கு. ஒரு இனம் வந்து தேவாங்கு இனமாக இருக்கு.
2: சார், இப்போ 6 வகையான இனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம பகுதியில் அதிகமாக காணக்கூடிய இனங்கள் அப்படின்னா எதை சொல்லலாம் சார்?
3: இதில் வந்து 2 கிளை இனம், அதில் வந்து செந்தேவாங்கு ரெட் சிலிண்டர் லோரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்து வந்து கிரே சிலிண்டர் லோரிஸ், அதாவது செந்தேவாங்கு, அதுக்கப்புறம் சாம்பல் தேவாங்கு. ஸோ இது வந்து நம்ம இந்தியாலையும் இலங்கையிலும் பரவலாக வந்து இது காணப்படுது. நம்ம ஏரியாவில் அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இந்த சாம்பல் நிற தேவாங்கு தான், லோரிஸ் லெடக்ரானிஸ் அப்படின்னு ஒரு அறிவியல் பெயர் உடையது. இருந்தாலும்னா இது வந்து முதல் வந்து லெமூர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் லெடக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியலாளர் வந்து இதை வந்து தனியாக வகைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் இது லோரிஸ் லெடக்ரானிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு.
2: நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க ஒரு கண்ணு பெருசாக இருந்தது அப்படின்னா ஏன்னா தேவாங்க கண்ணு மாதிரி இருக்குது, பிள்ளைகள் கொஞ்சம் மெலிஞ்சு போயிருந்தாங்கன்னா தேவாங்க மாதிரி இருக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய உடல் அமைப்பை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அப்போ உடல் அமைப்புங்கும்போது அது எந்த அளவுக்கு சார் வெயிட்டாக இருக்கும்?
3: மலைவள காடுகள் இருக்கக்கூடிய ஒரு விலங்கினம், மரத்துக்கு மரம் தாவக்கூடியது, ஏன்னா தரையில் வாழக்கூடிய மிருகம் வந்து இது கிடையாது. இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18-26 சென்டிமீட்டர், 7-10 சென்டிமீட்டர் நீளம். அதோடய வெயிட்டு வந்து 85 கிராம்லேருந்து 350 கிராம் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதோடைய இடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது. நீளம் 22-24, ஆணுடைய எடை வந்து 300 கிராம் வரைக்கும் இருக்கும், பெண்ணினுடைய எடை வந்து ஒரு 275 கிராம் இருக்கும். முதுகுலையும் பார்த்தீங்கன்னா ரோமங்கள் அடர்த்தியாக இருக்கும்,

0: அதே நேரத்தில் அதோடைய கலர் வந்து நம்ம இப்போ சாம்பல் தேவாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஒரு பட்டையாக இருக்கக்கூடியது சாம்பல் நிறத்தில் வந்து இருக்கும். வயிற்றுப்புறம் வந்து ஒரு வெள்ளையாக வெளிரிய மங்கலாக வந்து இருக்கும், அல்லது நிறமில்லாமல் இருக்கும். இதுதான் இந்த தேவாங்குடைய உருவமைப்பு. ஏன் அது கண்ணு பெருசாக இருக்குன்னா, இது வந்து ஒரு இரவாடி இனத்தை சேர்ந்தது. இது வந்து பகலில் வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது, இரவில் மட்டும்தான். அது நீங்கள் வவ்வால் பார்க்குறோம், காலையில் நம்ம பார்க்க முடியாது, வவ்வால் வந்து இரவில் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி இரவு நேரத்தில் நடமாடக்கூடிய மிருகங்கள் இரவாடிகள்னு சொல்லுவோம், அதில் அந்த மாதிரி ஒரு வகையான விலங்கு இது. இதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோடைய எதிரிகள் தான் பகலில் வந்து வேட்டையாடக்கூடிய மிருகங்கள். இது பகலில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னேன், மெலிந்த உருவமுடையது. அப்போ ஈஸியாக வந்து ஒரு பெரிய கழுகு இந்த மாதிரி எதோ அதை வந்து தூக்கிட்டு போயிடும். அப்போ அதோடைய பகலில் இதோட நடமாடு நேரத்தை குறைச்சி நடமாடாது, அது தூங்கக்கூடிய சூழலுக்கு போயிடும். இரவில் நடமாடும்போது இதை சாப்பிடக்கூடிய மிருகங்கள் இரவில் அதிகமாக இருக்காது. அது ஒரு தகவமைப்பாக கூட நம்ம சொல்ல முடியும் இந்த இடத்துல.
1: இரவாடி விலங்குன்னு சொல்லிட்டீங்க, பகல் நேரம் முழுவதும் வந்து ஓய்வெடுக்கும் அப்படின்னு இருக்கீங்க. அப்போ அதோடைய வாழ்விடம் எது சார், மரங்களா இல்லை எப்படி?
0: ஸோ அதோடைய வாழ்விடம் பார்த்தீங்கன்னா, அடர்த்தியான மரங்கள், புதற்காடுகள், அதே மாதிரி உங்களுக்கு முள்ளுகள் இருக்கக்கூடிய காடுகள், இதில் தான் வந்து அதோடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அடர்த்தியாக இருக்கணும், ஏன்னா அது வந்து குரங்கு மாதிரி வந்து ரொம்ப வேகமாக ஓடி வந்து ஒரு பயங்கரமான ஒரு தாவக்கூடிய விலங்கெல்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப மெதுவாக தான் நடக்கக்கூடிய விலங்கு. மெயினாக வந்து மாமரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதிகமாக இருக்கலாம். அதே நேரத்தில் வந்து இந்த நம்மளுடைய சீமக்கருவேலி, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலையும் வந்து இதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இதோடைய சாப்பிடக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கார்னிவோரஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். அது வந்து மாமிச பட்சினி கூட.
1: அப்போ மாமிச பட்சினி அப்படிங்கிறப்ப அது மட்டும்தான் பிரதான உணவாக இருக்கா, இல்லை வேற ஏதாவது மர இலை தலைகளில் வந்து உணவாக உட்கொள்ள முடியுமா சார்?
0: உணவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெயினாக வந்து எறும்பு. ஸோ இப்போ நீங்கள் மாமரத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து எறும்பு நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு பிடித்த உணவுன்னு கூட நம்ம சொல்ல முடியும், அதாவது செந்நிற எறும்பு. ஸோ இது வந்து ஒரு பூச்சி உண்ணி, நத்தைகளை சாப்பிடும். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நத்தைகளோ எறும்புகளோ கிடைக்காத நேரத்தில் வந்து அது வந்து பூக்கள், தளிர்கள், சில நேரத்தில் அதுக்கு வந்து பறவைகளுடைய முட்டைகள், குஞ்சுகள், ஸோ இது கிடைச்சாலும் அது வந்து சாப்பிடும். அதே மாதிரி நச்சு வண்டுகள், கரப்பாம்பூச்சி, ஸோ இதை கூட அது வந்து சாப்பிடுது. நம்ம யோசிக்கலாம், என்னடா இது நச்சு இதை சாப்பிடுது அப்படின்னு. அதோடைய பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு தங்களுடைய கைகளில், கால்களில், முகத்தில் வந்து அவருடைய சிறுநீரை வந்து தேய்த்து கழுவும் செயலில் ஈடுபடுதுன்றது அறிவியலாளர்களுடைய தகவலாக வந்து இங்கே இருக்குது.
1: இப்போ வௌவால் அது ஒரு பாலூட்டி விலங்கு தான், இந்த தேவாங்கும் பாலூட்டி விலங்கு, அணில், இது மூன்றுக்கு உண்டான ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்குதா சார்?
0: அது மூணுமே பாலூட்டிகள் தான். ஆனால் அணிலும் பார்த்தீங்கன்னா அது வந்து காலையில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். வௌவாலும் தேவாங்கும் நீங்கள் இரவில் பார்க்கலாம். பட் அதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, வௌவால் வந்து பறக்கக்கூடிய பாலூட்டி, ஃப்ளைங் மேமல் சொல்லுவோம். பட் இந்த பாலூட்டி இனம் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, பூச்சிகளை வந்து நீங்கள் அது அதிகமாக உண்றதுனால நமக்கு வந்து அதிக அளவு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது இந்த தேவாங்கு. அடுத்து இதோடைய மூமெண்ட் எல்லாமே இரவில் மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி நடக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக தான் நடக்கும், ரொம்ப வேகமாகலாம் ஓடாது. தேவாங்கு வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த நடமாடுற இடத்துல நம்ம லைட்டு அடித்து பார்க்கும்போது அது கண்களில் பட்டு அந்த ஒரு சிகப்பாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம இந்த தேவாங்க வந்து நம்ம சொல்ல முடியும். திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஷாக் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும், அது வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அணில் பொறுத்தவரையில் அது வந்து ஃபுல்லாக தாவர பச்சினி, அது கொட்டைகள் இந்த மாதிரி இதை தான் சாப்பிடக்கூடிய விலங்கு. வௌவால் வந்து பழங்களை சாப்பிடக்கூடியது இருக்குது, அது பூச்சிகளை சாப்பிடக்கூடியது இருக்குது. இது வந்து மெயினாக பூச்சிகளை அதிகமாக உண்ணக்கூடியது.
1: அதாவது நமக்கு வந்து பல வகையில் வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப தேவாங்கு இந்த சூழல் பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது?
0: நான் இப்போ சொன்னது தான், இப்போ நிறைய நம்ம என்ன யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னா, தாவரங்களை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம கிராப் இனங்கள் பாதுகாப்புக்கு என்ன பண்ணுறோம், இப்போ வந்து பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அடிச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த பூச்சிக்கொல்லியை நம்ம எதுக்கு நம்ம போகிறதுக்கு உண்டான காரணமே என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உடனடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். எனக்கு வந்து இன்றைக்கி

0: நான் வந்து ஒரு விதை விதைக்கிறேன்னா நாளைக்கு எனக்கு அதில் வந்து காய் வரணுன்ற ஒரு மனதளவில் நம்ம வந்து எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் நிலைமைக்கு நம்ம தலைப்பட்டிருக்கோம். அதனால நம்ம என்ன செய்கிற விளைச்சலில் வந்து எனக்கு விளைச்சல் வேணும், அதுவும் அதிக விளைச்சல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பூச்சியை அழிக்கிறதுக்கு பூச்சி கொல்லிகளெல்லாம் பயன்படுத்திகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவாங்கு மாதிரியான உயிரினங்கள், எல்லா உயிரினங்களுமே நிறையாவது பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பறவைகள் எடுத்துக்கோங்க, பறவைகள் வந்து பூச்சிகள் சாப்பிடக்கூடியது, அதே மாதிரி ஊர்வனை இருக்குது, பல்லி இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ அது வந்து பூச்சிகளை சாப்பிடக்கூடியது, ஓனான் அது பூச்சிகளை சாப்பிடக்கூடியது, ஸோ பாம்பு வந்து எலி சாப்பிடக்கூடியது, எலி வந்து நம்ம நிறையா நெல் பயிரெல்லாம் காலி பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி நன்மை பயக்கக்கூடிய உயிரினங்களில் இந்த தேவாங்கும் ஒன்று,
1: பூச்சைன்னு கூட சொல்லலாம்,
0: உணவு சங்கிலியில் நம்ம சொல்ல முடியும். ஸோ இது பூச்சி இனத்தெல்லாம் சாப்பிட்றதுனால அந்த பூச்சிகள் வந்து பயிரில் அழிக்கக்கூடியது. ஸோ அப்போ சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இந்த தேவாங்கு வந்து ஒரு முன்னிலையாக இருக்குது. அந்த தேவாங்குடைய எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகளவு இல்லை, இல்லாதனால பூச்சி இனங்கள் வந்து அதிகமாக இருக்குது உணவு சங்கிலி அறுபடுறதுனால. அப்போ பூச்சி இனங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பூச்சிக்கொல்லியை தெளிக்கிறோம். இது விலங்குகளையும் மட்டும் அழிக்கலை, நம்மளும் நம்மளுடைய உணவுலையும் அந்த பூச்சிக்கொல்லி சேர்ந்து நம்மளையும் அழித்து கொண்டிருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அது
1: தேவாங்குடைய எண்ணிக்கை அதிகளவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ எதை வச்சு சார் அதோடைய எண்ணிக்கை அந்த அளவுக்கு இல்லைன்னு எதை வச்சு கணிக்க முடியுது?
0: நம்ம கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பேப்பரில் நிறைய பார்க்கலாம், பறவைகள் கணக்கெடுப்பு, பட்டாம்பூச்சிகள் கணக்கெடுப்பு, அதேமாதிரி வனவிலங்குகள் கணக்கெடுப்பு இப்படின்னு சொல்லிட்டு வந்து வனத்துறையினால் நிறைய கணக்கெடுப்புகள் நடத்திட்டுருக்கு. அந்த கணக்கெடுப்பு வாயிலாக வரக்கூடிய விஷயங்கள் ஒன்று, அந்த கணக்கெடுப்பில் வந்து கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்க. அடுத்து சில விஷயங்கள் என்னென்னா, இந்த பல்லுயிரியம் வந்து ஆராய்ச்சி மாணவர்களால் வந்து கணக்கிடப்படுகிறது. அந்த ஆராய்ச்சி மாணவர்களால் கணக்கிடப்படக்கூடிய விஷயம், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சைகான் சலிமலை இன்ஸ்டிடியூட் நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறையா மாணவர் ஆராய்ச்சி மாணவர் இருக்காங்க, அவங்களும் கணக்கெடுத்துட்ருக்காங்க. அந்த கணக்கெடுப்பின்படி வரக்கூடிய விலங்கு தான் இது. ஸோ யூஸ்வலாக கணக்கெடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வனவிலங்குகள், நடமாடக்கூடிய வனவிலங்குகள்னு சொல்லும்போது அதோடைய கால் தடம் வச்சு தான் நம்ம வந்து கணக்கெடுப்போம். அதுலது அதோடைய ஃபீஸ் அது எச்சங்கள், அதை வச்சு தான் நம்ம கணக்கெடுப்போம் எந்த ஒரு மிருகம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தேவாங்க பார்த்தீங்க அப்படின்னா கால் தடம் அப்படின்னு சொல்கிறது நம்ம மண்ணில் நடக்கும் போது தான் கிடைக்கும். இது வந்து மரத்திலே உயிர் வாழக்கூடியது. அப்போ அந்த கால் தடம் வச்சு நம்ம இதை பார்க்க முடியாது. அடுத்த விஷயம் வந்து அதோடைய எச்சங்கள். ஸோ எச்சங்களை வச்சு நம்ம பண்ண முடியும். அதை விட அந்த இரவாடிகள் அப்படின்றத சொல்கிறதுனால இரவில் அந்த மிருகங்கள் எந்த இடத்துல இருக்கோ அதை பார்த்து நம்ம கணக்கிடுறோம். இது வரைக்கும் வந்த கணக்கீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை நம்பர் இருக்குது அந்த மாதிரி ஒரு சராசரி கணக்கெடுப்பு தான் இந்த தேவாங்கு இனத்தில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம்.
1: முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் வந்து கணக்கெடுப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து இது வந்து இரவாடி விலங்குன்றப்ப அப்போ அவங்களுடைய பணி வந்து இரவு நேரத்தில் தான் அதிகமாக இருக்கும்.
0: கட்டாயம்
1: இன்றைய கால இளைஞர்கள் வந்து விலங்கியல் துறையில் குறிப்பாக இந்த தேவாங்கை பற்றி படிச்சுக்கிடணும் அப்படின்னு ஆர்வம் மிகுந்து வர்றாங்களா எப்படி உங்களுடைய பார்வையில்?
0: இல்லை, கட்டாயம் மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்துடன் தான் வராங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கள் அமெரிக்கன் கல்லூரியில் என்னுடைய மாணவர்கள் ரெண்டு பேர் ரெண்டு வருடம் இந்த தேவாங்கு கணக்கெடுப்பை வந்து பண்ணாங்க. ஒன்று வந்து சத்திரப்பட்டி எங்களுடைய கல்லூரி அங்கே இருக்குது. அந்த கல்லூரியில் வந்து நாங்கள் ஒரு தேவாங்கு நாங்கள் பார்த்தோம். ஏன்னா கல்லூரிக்கு பக்கத்தில் வந்து ஒரு புதர்காடுகள் இருக்குது, அந்த ஏரியாவில் வந்து தேவாங்கு கணக்கெடுப்பை ஆரம்பித்தோம். அங்கே நல்ல வகையில் இருந்தது. அடுத்ததாக இன்னொரு மாணவர் வந்து நம்ம மேலூர் பக்கம், மேலூரில் வந்து கேசம்பட்டி, கம்பூர் இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சத்திரப்பட்டியை தவிர அதிக அளவு வந்து மேலூர் பக்கம் இருக்குது. ஸோ என்னுடைய மாணவர் வந்து ஒரு வருட ஆராய்ச்சியின்படி ஒரு 194 தேவாங்க வந்து மதுரை மேலூர் பகுதியில் கணக்கிட்டுருக்காங்க. அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அவருடைய முதுகலைப்பட்ட ஆராய்ச்சியுடைய ஒரு பகுதி அது. அதனால் மாணவர்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுல வந்து நல்லா யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் தகவல் பரிமாற்றமும் நல்லா பண்ணுறாங்க, டாக்குமெண்டேஷன் எல்லாம் பண்ணுறாங்க. மாணவர்கள் வந்து ஆராய்ச்சியில் ரொம்ப ஈடுபடுறது நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி மாணவர்கள் போகிறதுன பக்கம்தான் எனது நம்ம மேலூரில் இவ்வளவு அதிகளவு இருக்குது, அப்போ அந்த விலங்கினங்கள் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஐயூசின்னு சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் யூனிட் ஃபார் கன்சர்வேஷன் நேச்சர்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய கூற்றுப்படி தேவாங்க வந்து ரெட் லிஸ்ட்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுபடி இது வந்து ஒரு என்டேஞ்சர்ட், அதாவது அழிவு நிலையில் இருக்க

0: இருக்கக்கூடிய உயிரினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ அழிவு நிலைன்னு சொல்லும்போது அவருடைய நம்பர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு அர்த்தம். இதோடைய பரவல் வந்து உலகம் முழுவதும் கிடையாது, தெற்காசியாவில் இருக்குது. அடுத்து நம்மளுடைய ஆராய்ச்சியின்படி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியின்படி, நம்ம கிழக்கிந்திய மலைத்தொடர் அதில் வந்து இதோடைய நம்பர் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அதிகமாக இருக்குது, அடுத்து மதுரை, அப்படியே இந்த பெல்ட்டு நம்ம போகணும் அப்படின்னா அப்படியே நம்ம ஸ்ரீலங்கா வரைக்கும் இதோடைய நம்பர் வந்து இருக்கிறதா கணக்கெடு சொல்லுது.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இப்போ வந்து பல அச்சுறுத்தல்கள் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதோடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது, ரெட் லிஸ்ட்டில் கூட பேர் வந்துருச்சுங்கிறீங்க. அப்போ இந்த தேவாங்கு இனங்களை நான் பாதுகாக்க தனி மனிதனாக நான் என்ன செய்ய முடியும்? ஏன்னா அது வந்து ஒரு இரவாடி விலங்கு, பகலில் பார்க்க முடியாது. அப்படிங்கிறப்ப என்னுடைய பங்களிப்பு பாதுகாப்புக்கு என்னவாக இருக்கும்?
0: உயிரின கருத்துப்படி இந்த தேவாங்கு வந்து அதிகமாக வேட்டையாடப்படுகிறது. தேவாங்கு பற்றி யாருக்கும் தெரியவும் தெரியாது. காரணம் என்னென்னா அதோடைய நம்பர் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன் வந்து நம்பர் குறையுதுன்னு பார்க்கும்போது அந்த தேவாங்கின் உடலில் ஒவ்வொரு பகுதியும் மருத்துவ குணமடையுது அப்படின்ற ஒரு நினப்பில் இந்த தேவாங்கு வந்து வேட்டையாடப்படுகிறது. ஸோ இது வந்து தடுக்கப்படக்கூடிய விஷயம். அடுத்து வந்து சில மேலை நாடுகளில் இதை வந்து ஒரு செல்ல பிராணிகளாக வந்து இதை வளர்க்கக்கூடிய விஷயமே இருக்குது. ஸோ அப்போ இது எடுத்துகிட்டு போய் நிறையா விலைக்கு பெட் ட்ரேடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுலேயும் இன்வால்வ் ஆகியிருக்கிறது. அடுத்து வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ குரங்கு வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், ஊருக்குள்ளெல்லாம் வரும். ஆனால் இந்த தேவாங்கு அந்த மாதிரி இருக்காது. ஊரை விட்டு ஒதுக்கப்புறமாக இருக்கக்கூடிய மலைக்காடுகளும் முட்புதர் காடுகள், ஸோ இந்த இடத்துல தான் வந்து இதோடைய நம்பர் வந்து இருக்கும். இப்போ நம்மளுடைய வாழ்வியல் முறை வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய ஊரெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இடப்பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு நம்ம ஊரை தள்ளி தள்ளி போய் கடைசி காடுகள் வரைக்கும் நம்ம ஊரை வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கோம். அப்போ கொண்டு போகும்போது நிறைய மரங்கள் வெட்டப்படுது, அதை வந்து அப்படியே ரியல் எஸ்டேட்ன்ற பேரில் வீடுகள் மனையாக மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து தேவாங்களை கண்காணிக்கவும் பாதுகாக்கவும் வந்து காடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அவங்க தான் இதுக்கு பாதுகாக்கிறதுக்கு வந்து முனைப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஸோ இந்த விலங்குகள்னால் நமக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து பயன் இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினம், அதை எப்படி பாதுகாக்கணும்? காடுகள்னு சொல்லியாச்சா கட்டாயம் மரங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ மரங்கள் வெட்டப்படக்கூடிய சூழல் இருக்குது. அது வந்து முறையாக வெட்டப்படுறதும் இருக்குது, முறை இல்லாமல் அதை அனுமதி பெறாமல் வெட்டக்கூடியது. ஸோ இப்படி மரங்கள் எல்லாம் வெட்டிக்கிட்டே இருந்தோன்னா இது மரத்தில் இருந்து வாழக்கூடிய உயிரினம். அப்போ வந்து இது எப்படி வந்து நம்பர் வந்து அதிகமாகும், இது ஒரு காரணம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறையா ஃபோர் லைன்லாம் நம்ம வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஃபோர் லைன் வந்து என்னென்னா காடுகளுக்கு இடையில் போய்கிட்டுருக்கு,
1: சாலை விரிவாக்கம்.
0: அப்போ இது இதோடைய மூமெண்ட் வந்து இரவில் இருக்கிறதுனால இரவில் வந்து நிறைய வாகனங்கள் போகக்கூடிய இது வேகமாக போய்கிட்டு இருக்கோம். காட்டுக்கு நடுவில் இந்த ரோடு இருக்குது. அப்போ அந்த உயிரினங்கள் வந்து இரவு நடமாட்டம். அப்போ அந்த ரோடை கடக்க முயற்சிக்கும் போது ரொம்ப வேகமாக இது வந்து மூவ் பண்ணாது, அப்போ மெதுவாக தான் போகும். அப்போ சாலை விபத்துகளாலையும் நிறையா அழிந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து நம்ம ரோட் கில் அப்படின்னு சொல்லுவோம். அரசாங்கம் வந்து நிறையா சிக்னல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து அழிந்து வரக்கூடிய உயிரினம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து அது நடமாடக்கூடிய இடத்துல அறிவிப்பு பலகை கவனமாக செல்லவும் சொல்லிட்டு போடலாம். இது வந்து நம்ம கவர்மெண்ட்டு பண்ணக்கூடிய விஷயம். நம்ம நிறையா காரில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த காடுகளை கிராஸ் பண்ணும்போது நம்மளும் ஒரு விழிப்புணர்வோடு இங்கே மிருகங்கள் நடமாட்டம் இருக்குது, அப்போ அதுக்கு நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் வேகத்தை குறைச்சி நம்ம போனால் நமக்கு மட்டும் இல்லை இந்த தேவாங்கு உயிரினங்களுக்கும் நல்லது. இயற்கை சூழல் அப்படின்னாலே அது மனிதன் மட்டும் இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதில் வந்து மரங்கள் இருக்கணும், அந்த மரத்தை நம்பி இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கணும், அந்த உயிரினங்களை எல்லாமே இருக்கணும். எவ்வளோ ஏதோ ஒரு 10 உயிரினமோ ஒரு 5 உயிரினமோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல இயற்கை சூழல் கிடையாது. அடுத்ததாக நமக்கு அதுலேருந்து வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நமக்கு கிடைக்காம போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கானமி டெவலப்மெண்ட், அதுவும் மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய எக்கானமி டெவலப்மெண்ட் நமக்கு இருக்குது இன்டைரக்டாக. அப்போ பல்லுயிரியம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இயற்கை வந்து வாழ தகுந்த சூழல். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து உயிரினங்களே இல்லை, இப்போ கணக்கெடுப்புறோம், எதுக்காக கணக்கெடுக்கிறோன்னா கரெக்டான அளவில் அந்த எண்ணிக்கை இருக்கா. அப்போ அந்த எண்ணிக்கை இல்லைன்னு என்ன அர்த்தம்? மிருகங்களுக்கே வாழ தகுந்த சூழல் இல்லைன்னா மனிதருக்கு மட்டும் எப்படி அது வாழ தகுந்த சூழல் ஆகும்? நிச்சயமாக ஆகாது. ஆனால் என்ன பிரச்சனை

0: இப்போ வந்துட்டு இருக்கு காலநிலை மாற்றம், திடீர்னு நம்ம என்ன சொல்றோம் இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருக்கு அப்படின்னு சொல்கிறோம், திடீர்னு பார்த்தா மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி காலநிலை மாற்றத்தினால இந்த பிரச்சனைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கவனமாக எடுத்துக்கல அப்படின்னா
1: ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கணும்னு இருக்கீங்க.
0: கட்டாயம்
1: கண்டிப்பாக சார். இப்போ இந்த தேவாங்கோடைய இனப்பெருக்க காலம் அப்படின்னா என்ன? ஒரு இனப்பெருக்கத்துக்கு எத்தனை குட்டி அது இட முடியும்?
0: தேவாங்கு பார்த்தீங்க அப்படின்னா பலதார மனம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது ஆண் மற்றும் பெண் ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட துணைகளை கட்டாயம் இருக்கும் தேவாங்கு பொறுத்தவரையில். இதோடைய இனப்பெருக்க காலம் வந்து ஆண்டுக்கு இருமுறை நிகழ்கிறது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் முதல் ஜூன் வரை, அதுக்கப்புறம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. பெண் தேவாங்கு வந்து சராசரியாக ஒரு 5.5 மாதங்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு குட்டி ஈன்றெடுக்கும். ரெண்டு குட்டிகள் வர்றது கொஞ்சம் அசாதாரணமாக இருக்கிறது. அடுத்து வந்து இதில் பிரசவங்களுக்கு இடையிலான இடைவெளி சராசரியாக வந்து 9 மாதங்கள் இதில் இருக்கும். இந்த சாம்பல் நிற தேவாங்கு வந்து பறக்கும்போது இளஞ்சிவப்பு நிறத்திலும் முடி இல்லாமையும் அது பறக்கக்கூடியது. பிறந்த முதல் 10 வாரங்களுக்கு வந்து தங்கள் தாய்மாரலே தான் முழுமையாக நம்பியிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இது குரங்கு மாதிரி இருக்கும். இப்போ குரங்கு வந்து குட்டிகள் வந்து தாயை வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிக்குது இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் தேவாங்கு குட்டிகள் வந்து அதோடைய தாயை வந்து இருக பிடிச்சிக்கும். 10 வாரம் வந்து ட்ரைனிங் பீரியடு மாதிரி அதுக்கு, அதுக்கப்புறம் தான் அதை வந்து விட்டுரும். அது தனியாக தன்னிச்சையாக வாழ போயிடும். ஸோ இது வந்து என்ன பண்ணுங்க, இரவாடிகள் வந்து நைட்டு குட்டியை கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டு எப்படி நம்ம சாப்பிடணும், நம்மளுடைய இறையெல்லாம் என்ன அப்படின்னு.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: Royal Norwegian Order of Merit by King Harald V. Government targets $1 trillion exports this year. Union Minister Jitendra Singh holds talks with US industry delegation on nuclear energy and private investment opportunities in India. And amid extreme heat conditions, Ministry of Ayush issues advisory to prevent heat-related illnesses. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறையின் கீழ் இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமாக வழங்கப்படும் பயிற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அதன் மாநில இயக்குநர் திரு பி என் சுரேஷ் பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார்.
4: எல்லாருக்கும் வணக்கம்.
3: காதி கிராம தொழில்கள் ஆணையம் நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படி சொன்னா மிக இல்லை. அந்த ஆணையத்தினுடைய முக்கிய பணிகள் என்ன சார்?
4: கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், ஷார்ட்டா வந்து நம்ம கேவிஐசின்னு சொல்லுவோம். இந்த கேவிஐசி வந்து மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ நிறுவனத்தின் கீழ் இயங்கும் ஒரு நிறுவனம். இது 1956 பார்லிமெண்ட் ஆக்ட் பிரகாரம் செட்டப் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். இந்த நிறுவனத்துடைய ஒரு மிக முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குவது மிக முக்கிய குறிக்கோள். இது மட்டும் இல்லாமல் தற்சார்பு பாரதத்தை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம்.
3: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது சுயசார்பு இந்தியா அப்படிங்கிறதான் நம்ம அரசோட இலக்கு. அந்த இலக்கினுடைய ஒரு பயன்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையத்தோட செயல்பாடுகளை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சிக்கு இதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. என்ன மாதிரியான பங்களிப்பை இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கிட்டு இருக்கு சார்? உங்களுடைய செயல்பாடுகள் என்ன?
4: ஆக்சுவலாக கதராடைங்கிறது பொறுத்தவரையிலும் பார்த்துன்னு சுதந்திரம் அடைவதற்கே கதருடைய பங்களிப்பு வந்து ஒரு மிக முக்கியமானது. நம்ம இப்போ சர்க்கான்னு சொல்லுவோம், அந்த சர்க்காவில் தான் வந்து நம்ம நூல் வந்து நூற்கிறோம். ஆங்கிலேயரை வந்து நம்ம இந்தியாவுடைய மண்ணிலிருந்து வெளியேற்றத்திற்காக ஒரு மிக முக்கிய பங்காற்றியது நம்முடைய கதராடை. தற்போது வந்து கேவிஐசி இந்த கதராடையுடைய முன்னேற்றத்திற்காக அபிவிருத்திக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். நார்மலாக நம்முடைய அந்த ஸ்பின்னர்ஸ் ஆர்டிசன்ஸ் எல்லாத்தையும் கதராடை ஸ்பின்னர்ஸு ப்ளஸ் வீவர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் கேவிஐசி மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறோம், அவங்களுடைய ஒர்க் ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சப்சிடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ப்ளஸ் சர்வோதய சங்கங்கள் மூலியமாக இந்த ஸ்கீமெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்குறோம். அந்த சர்வோதய சங்கங்களுடைய மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக கேவிஎஸ்சி மூலியமாக 15 லட்சம் வரையிலும் சப்சிடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
3: இப்போ நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்களிக்குது அப்படின்றத கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்கள் சொல்லும்போது நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாதிரியான பங்களிப்பு சார், எவ்வளோ சதவீதம் பங்களிப்பு வந்து இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க? ஏன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய தொழில்களை வந்து வளர்ச்சி பெற வைக்க முடியும் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஒரு பரந்துபட்ட ஒரு தொழில் வளர்ச்சின்றது இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா கிராமங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒதுங்கிவிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆணையத்தோட அந்த முக்கிய பணிகள் என்ன சார் கிராமங்களை பொறுத்த வரைக்கும்?
4: ஆக்சுவலாக ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற கிராமங்கள் முன்னேறணும்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேவிஎஸ்உடைய மிக முக்கிய குறிக்கோளும் கிராமங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். திட்டங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராம தொழில்கள் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். அதை வந்து நம்ம கிராமோதய விகாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு அந்த திட்டம் மூலியமாக செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்பிரனர் சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்காக பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், அந்த திட்டம் மூலியமாகவும் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறத கேவிஎஸ்சி சப்போர்ட் பண்ணுறாங்க. கேவிஎஸ்சி வந்து ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அண்ட் நோடல் ஏஜென்சி.
3: இப்போ ஒருத்தர் தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த தொழில்கள் ஆணையத்தை எவ்வாறு அணுகலாம்? அதற்காக இப்போ மக்கள் கிட்ட வந்து இது போய் சென்றடையணுன்றதுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்ன சார்?
4: ஆக்சுவலாக இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக யாராவது ஒருத்தர் வந்து சுயமாக தொழில் தொடங்கணும், உற்பத்தி சார்ந்த துறையிலையும் தொழில் தொடங்கலாம், சேவை சார்ந்த தொழிலும் தொழில் தொடங்கலாம், ரெண்டுத்துக்குமே அவங்க தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாமே ஆன்லைனில் தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். அவங்க அப்ளிகேஷன் பண்ணுறதுலேருந்து ப்ளஸ் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் சப்சிடி வருது எல்லாமே ஆன்லைனில் தான் இது பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா டிரான்ஸ்பரன்சி வந்து கம்ப்ளீட்லி மெயின்டைன் பண்ணலாம்.
3: மக்கள்கிட்ட இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ கிராம மக்களுக்கு நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்லைன் அப்படின்றது பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். அப்போது நீங்கள் வந்து கிராம தொழில்கள் ஆணையத்தை வந்து மக்கள் இது போலலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை?
4: நம்ம டைம் டு டைம் நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்லேயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறோம்.

0: அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்ங்கிற ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து டோட்டலாக தமிழ்நாட்டில் 4 ஏஜென்சி இருக்கிறாங்க. மாவட்ட தொழில் மையம் டிஐசி, அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டர் ஆஃபீஸில் இல்லாட்டி அது நியர்பையில் இருப்பாங்க, அவங்களையும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி போர்டு, அவங்களையும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் கேவிஐசி, காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன், அவங்களும் ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட் காயர் போர்டு, கயிறு சார்ந்த தொழில்கள் பண்ணுறதா இருந்தால் காயர் போர்டு. இந்த 4 ஏஜென்சியும் அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணி வாங்கி அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளஸ் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணிகிட்ருக்குறோம். ஈவன் ஒவ்வொரு கிராமத்துலேயும் போயிட்டு விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டுருக்குறோம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாமே அதிகமான அளவுக்கு அப்ளிகேஷன் வரணுங்கிறதுக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்குறோம்.
1: நிச்சயமாக சார், உங்களுடைய செயல்பாடுகள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுலேருந்தே புரிஞ்சிக்க முடியுது. இப்போது உங்கள்கிட்ட வந்து வரக்கூடிய அந்த பயனாளிகள், அவங்களுக்கு நீங்கள் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன? பயனாளிகளை நீங்கள் எப்படி தேர்வு செய்கிறீங்க சார்?
0: ஆக்சுவலாக அந்த பெனிஃபிஷரி சுயமாக தொழில் தொடங்கணும்னு சொல்லி வரவங்க வந்து அவங்களுடைய என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்க, எங்கேருந்து ரா மெட்டீரியல் வாங்க போகிறாங்க, என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணிட்டு எங்கே விற்க போகிறாங்கங்கிறது எல்லாமே டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்க ரெடி பண்ணணும். அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது, அதேமாதிரி அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சம் நாங்களும் அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுத்து அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறது நாமளும் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமாக பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உற்பத்தி சார்ந்த தொழிலில் வந்து அதிகபட்சமாக 50 லட்சம் வரையில் அவங்க லோன் வாங்கலாம். சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் அதிகபட்சம் 20 லட்சம் வரையிலும் லோன் வாங்கலாமுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதாவது வேணுமானா, எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது. பட் சப்போஸ் உற்பத்தி சார்ந்த தொழில் வந்து அவங்க லோன் காஸ்ட் வந்து 10 லட்சத்தோட அதிகமாக போகும்போது பெனிஃபிஷரி 8வது படிச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க வாங்கக்கூடிய லோனில் பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் சப்சிடி 35% வரையிலும் சப்சிடி வரும். இந்த சப்சிடி காம்போனன்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் டோட்டலாக மாறும். கிராமப்புறங்கள் தொழில் தொடங்குற ஒரு பெனிஃபிஷியரி அவங்க பர்டிகுலராக ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னா 35% சப்சிடி வரும். அதே பெனிஃபிஷியரி நகர்ப்புறத்தில் தொழில் தொடங்குறாருன்னா அதிகபட்சம் 25% வரையிலும் சப்சிடி வரும்.
1: இப்போது விவசாயி ஒருத்தர் வந்து ஒரு தொழில் தொடங்க நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேனீ வளர்ப்போ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு காய்கறி தோட்டம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறீங்க சார்?
0: ஆக்சுவலாக கேபிஐசியில் வந்து கிராமோதய விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக வந்து அக்ரோ பேஸ்டு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, விவசாயம் சார்ந்த உணவு பதப்படுத்தல் தொழில், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிமிஷன் ஸ்கீம், தேன் புரட்சி திட்டம் சொல்லி நம்ம ஒரு திட்டம் செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பனை மரத்துலேருந்து நிறையா மதிப்பீட்டு பொருள் நம்ம பண்ணலாங்க. அந்த பொருள்கள்லாம் பண்ணுறதுக்குண்டான பாம்கோர் ப்ராடக்ட் தயாரிக்குண்டான ஸ்கீம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். எப்படி பனை நீராவிலிருந்து பனை வெள்ளம் தயாரிக்கிறது, எப்படி அதில் இன்னும் வேறு என்ன மாதிரியான மதிப்பீட்டு பொருள் எல்லாம் பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங், அதெல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டேமரின், அதாவது புளி, தர்மபுரி, ஒசூர் அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் நிறைய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துலேருந்து எப்படி நம்ம புளிய மரத்தில் எப்படி புளி பிரித்து எடுக்கிறது, அதிலேருந்து எப்படி நம்ம பேக்கிங் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து டூல் கிட்ஸும் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா குயவர்கள் எல்லாமே வீலில் மேனுவலாக வச்சு தான் மட்பாணம் தயாரிச்சிட்டு இருப்பாங்க. பட் நம்ம கேவிஐசியில் பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பாட்டு வீல்,
1: ஆமாம்,
0: அது நாங்கள் கொடுக்குறோங்க. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபா வரையிலும் வரும். எங்களுடைய
1: அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மானிய விலையில் கொடுக்குறீங்களா இல்லை வந்து இலவசமாக கொடுக்குறீங்களா சார்?
0: ஒரு பெனிஃபிஷியரி வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான். சப்போஸ் அதே பெனிஃபிஷியரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் 10% இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னா 20% அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 15,000 வந்து 20% ஜென்ரல் கேட்டகரி அவங்க ஓன் கான்ட்ரிபியூஷன் பே பண்ணணும்.
1: இப்போ இந்த மானியம் இல்லை எனக்கு வந்து முழுமையாகவே வந்து அது இலவசமாகவே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான சான்றுகள் உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் சார்?
0: இலவசமாக வேணும் அப்படின்னா அவங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்கிற மாதிரியான சர்டிஃபிகேட் அவங்க வந்து விஓ கிட்ட இருந்து, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்க ப்ரொவைட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கீம்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம வந்து டூல் கிட்ஸ் கொடுப்போம் இந்த கிராமோதய விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக. ஆக்சுவலாக இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் ஃபர்தர் நாங்கள் வந்து அகர்பத்தி குடிசை தொழில்களில் அகர்பத்தி தயாரிக்கிறதுக்குண்டான மிஷின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வேஸ்ட் வுட், இப்போது கிராமத்தில் வந்து கார்பெண்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஜன்னல் தயாரிக்கிறது, கதவு தயாரிக்கிறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதிலிருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு உட்டு ஒன்ஸ் அகைன் அவங்க மதிப்பூட்டு பொருள் எப்படி பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங்லாம்
1: கொடுக்குறோம்.
0: மர பொம்மைகள் அதெல்லாமே பண்ணுறது நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ டேர்ன் வுட் மாதிரி மரத்தோடைய லெக்கு தயாரிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது பண்ணுறது அதெல்லாமே பண்ணுறதுக்கு உண்டான லேத் மிஷின் வந்து கேவிசி மூலம் அதோட காஸ்ட்டே ஒரு 25,000 ரூபா வரையில் வருங்க. அந்த 25,000 ரூபா மதிப்புள்ள அந்த லேத் மிஷின் பெஸ்ட்.

0: அலாங் வித் கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன டூல் கிட்ஸும் கேவிஎஸ்சி மூலியமாக கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக ஒரு 20 நாள் ட்ரைனிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ட்ரைனிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் அட்டன் பண்ணுறது. அந்த ட்ரைனிங்லேருந்து ஃபுட்டு ப்ளஸ் டூ அண்ட் ஃப்ரோ வேஜ் லாஸ் காம்போனன்ட் இதெல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: நிச்சயமா சார், அதாவது மர சாமான்கள் தயாரிக்கிறதுக்கான அந்த உதவியும் வந்து செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கான பயிற்சி வழங்குறோம், அதுக்கு தேவையான உபகரணங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல மண்பாண்டம் தயாரிக்கிறதுக்கான அந்த பயிற்சியும் கூட சொல்லியிருக்கீங்க, அதற்கான அந்த உபகரணம் வழங்குறோம் சொன்னீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் கேட்ட மாதிரி இந்த தேனீ வளர்ப்புக்கான விஷயங்கள், அதில் வந்து அந்த தேன் சேகரிக்கிற பெட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறீங்களா சார் நீங்கள்?
0: ஆக்சுவலாக 2017-18 இருந்து மத்திய அரசாங்கம் வந்து தேன் புரட்சி திட்டம் சொல்லி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேன் புரட்சி திட்டம் கேவிஐசியும் 2017-18 இருந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த தேன் புரட்சி திட்டம் மூலியமாக தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1500 பெனிஃபிஷியரிக்கு 15,000 தேனீ பெட்டிகளை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த தேன் புரட்சி திட்டத்தில் பயனடைந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மக்கள், மலைவாழ் மக்கள், அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி வேலைவாய்ப்பு இல்லாத மகளிர், இளைஞர்கள், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தியரிட்டிக்கல் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக அவங்க வந்து சிட்டிக்கெல்லாம் வரணும் தேவையில்லை. நம்மளே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு 20 பேர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா, அந்த ஏரியாவில் நம்ம போயிட்டு டைரெக்டாகவே
1: உங்கள் டீம் அங்கே போயிட்டு,
0: நம்மளுடைய டீம் மாஸ்டர் ட்ரைனர்னு சொல்லி இருப்பாங்க, அவங்களே அந்த இடத்துல போயிட்டு 10 நாள் டீட்டெயில் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒவ்வொரு பெனிஃபிஷியருக்கு 10 தேனீ பெட்டிகள் நம்ம சைட்லேருந்து கொடுக்குறோம். தேனீ பெட்டிகள் அதுலேயே தேன் அடைய அதில் இருக்கும். அது இல்லாமல் எப்படி நம்ம ஹனி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ப்ளஸ் பி வெயில், அதை கத்தி, ஒரு சில தேனீக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்காக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதெல்லாத்தோட காஸ்ட் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 25,000-30,000 ரூபா வரையிலும் வருங்க. அதுவும் நம்முடைய கேவிஐசியிலேருந்து சப்சிடைஸ் ரேட்டில் கொடுக்குறோம். பிலோ பாவர்ட்டி லைன் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்கும். இல்லாத பட்சத்தில் அவங்க 10% அல்லது 20% அவங்க கொடுக்க வேண்டியதாக வரும். ஸோ இந்த தேன் புரட்சி திட்டத்தில் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது டோட்டலாக 10 டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 5 டேஸ் வந்து தேனீக்கள் எப்படி நம்ம வளர்க்குறது, தேனீக்கள் எப்படி நம்ம பராமரிக்கிறது, அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறோம். அது முடிஞ்ச பிறகு எப்படி தேனீக்கள்லேருந்து தேனை எப்படி பிரித்து எடுக்கிறது, அதே மாதிரி தேனடைய எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது, அந்த மாதிரியான ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: நிச்சயமாக சார், இப்போ தேனி வளர்ப்பு அந்த தேனை பிரித்து எடுக்கிற முறை வரைக்கும் சொல்லிட்டீங்க. ஆனால் தேன் அப்படின்றது நேரடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா, இல்லை அதுக்கப்புறம் அதை மதிப்பு கூட்டி அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த முடியுமா, இது போன்ற சந்தேகங்கள்லாம் இருக்குது சார், அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
0: ஆக்சுவலி தேனுங்கிறது ஒரு நல்ல உணவு. நம்ம இப்போ நார்மலாக பார்த்துனுச்சு, அதை வந்து நம்ம மருந்து மாதிரி நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து டெய்லி நம்ம கொஞ்சம் தேன் எடுத்துக்கணும், எப்படி நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறோங்கிற மாதிரி. ஆமாம், அது நம்ம ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னு நிச்சயம் நம்ம வேறு மாத்திரலாம் எடுத்துக்க தேவைப்படாதுங்க. ஸோ அந்த தேன் பொறுத்தவரையிலும் நிறையா மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது, அதை நம்ம ரெகுலராக நம்முடைய உடம்புல நம்ம சேர்த்துக்கணும். அந்த தேன் வந்து நம்ம அசிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறத விட இப்போ நிறைய வந்து மதிப்பூட்டு பொருள்கள் பண்ணி வித்துட்டுருக்கிறாங்க. அதாவது நெல்லிக்கனி ஊற வச்சு கொடுக்குறது, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான மதிப்பூட்டு பொருளோடு வச்சு பண்ணி அதுவும் மார்க்கெட்டில் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போ தேன் பொறுத்தவரையிலும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலரு, அதோட நறுமணம், அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி, டேஸ்ட்டு எல்லாமே வந்து எப்படி எதை பற்றி இருக்குது அப்படின்னா, எந்த விதமான பூவிலேருந்து அதை தேன் கலெக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து அதெல்லாம் மாறுங்க.
1: அதாவது எந்த பூவிலேருந்து அதுக்கு வந்து கலெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நிறமும் மனமும் மாறும்.
0: நிறம், மனம், குணம், ப்ளஸ் அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாறும்.
1: காதி கிராம தொழில்கள் ஆணையம் சுய தொழில் முனைவோருக்கான பல பயிற்சிகளை வழங்கிட்டு வருது. குறிப்பாக கிராமப்புற விவசாயிகள், இளைஞர்கள், மகளிர் நலனுக்காக தேனி வளர்ப்பு பயிற்சியும் வழங்கப்பட்டு வருது. அதற்கான அந்த தேன் புரட்சி திட்டம், தேன் வகைகள், அதன் பயன்கள் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க சார். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தேனை சந்தைப்படுத்தும் வாய்ப்புகளையும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கி வருகிறது. நேயர்களே, அது பற்றிய தகவல்களை வரும் வெள்ளிக்கிழமை ஒலிபரப்பாக உள்ள 2ஆம் பாகத்தில் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது காற்று விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேயர்களது விருப்ப பாடல்கள். காற்று விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தங்களது விருப்ப பாடலாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த எம் ரம்ஜான் அவர்கள் முத்து திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவர்களுடைய விருப்ப பாடல் காட்டலைகளில்.

வென்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பதிக்க கோடறி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் தங்களது விருப்ப பாடலாக பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திலிருந்து திருமண மலர்கள் அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காரு. அவர்களுடைய விருப்ப பாடலை நாமும் கேட்டு ரசிக்கலாம்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 93.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது காற்று விரியும் கடித மலர்கள். காற்று விரியும் கடித மலர்களில் தங்களது விருப்ப பாடலாக கர்நாடகா சின்ன திருப்பதியைச் சேர்ந்த பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின் மற்றும் ஆனந்த் ஆகியோர் சிவா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம் காற்றலைகளில்.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர்.

0: சிவகங்கை, ராமநாதபுரம் ஆறு மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:50.
0: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தங்களது விருப்ப பாடலாக வண்டியூரைச் சேர்ந்த சக்தி ஜனார்த்தனன் அவர்கள் ராஜகாளியம்மன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருடைய விருப்ப பாடல் காற்றல்களில் வலம் வர கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: வணக்கம்.
1: நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது காற்று விரியம் கடிதமலர்கள். நேர்கள் தங்களது விருப்ப பாடலை எழுதி அனுப்பலாம். காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை, சின்னச்சுக்கிக்குளம், மதுரை 625002. நீங்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்த காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நேரம் இரவு 10 மணி. இனி கேட்டு ரசிக்கலாம் பட்டு சிறகு.
1: ஆகாஷ்வாணி 103.3 மதுரை FM ரெயின்போ மற்றும் 100.9 ராமேஸ்வரம் FM நேயர்கள் எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கங்களோடு SM முத்துகிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம பட்டுச்சிறகுல மனதை மகிழ்ச்சிப்படுத்த இனிமையான பாடல்கள் வர இருக்குது. யாருடைய பாடல்கள் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, அவர் 1980களில் வெளிவந்த தமிழ் படங்கள்ல அடுக்குமொழி வசனங்களையும் பாடல்களுக்கு பிரம்மாண்டமான செட்டுகளையும் அமைத்திருக்கிறார். யாருன்னு புரிஞ்சிருப்பீங்க? ஆம், விஜய டி ராஜேந்தர். அவர் இயற்றிய பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம பட்டுச்சிறகுல வர இருக்குது. விஜய டி ராஜேந்தர் 1955 மயிலாடுதுறையில பிறந்தார். தமிழ் இலக்கியத்துல முதுகலை பட்டம் பெற்றவர். திரைப்படத்துறையில சாதிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட தனிமையில போராடி திரைத்துறையில வெற்றி கொடி நாட்டியவர். இவருடைய முதல் படம் 1980 வெளிவந்த ஒரு தலை ராகம். முழுக்க முழுக்க புத்தம் புதிய படையுடன் களமிறங்கிய 26 வயதே நிரம்பிய விஜய டி ராஜேந்தர் சொல்ல முடியாத காதலையே படத்தின் மைய கருவாக வச்சு கதையை உருவாக்கியிருந்தார். கதாநாயகன் தன்னுடைய உணர்வுகளை பிரதிபலித்ததால் இளைஞர்கள் படத்தை கொண்டாடினார்கள். ரவீந்தர் இந்த படத்துல தான் அறிமுகமானார். படத்தோட வெற்றிக்கு மற்றொரு காரணம் பாடல்கள் தான். படத்தோட கிளைமாக்ஸ் சோகமான முடிவை கொண்டிருந்தாலும் அது படத்துக்கு காவிய தன்மையை கொடுத்துச்சு. முதல்ல குறைவான வரவேற்பே கிடைச்சிச்சு இந்த படத்துக்கு. ஆனால் கல்லூரி இளைஞர்கள் படத்தை திரும்ப திரும்ப பார்க்க வந்ததால அதிக திரையரங்குகள்ல படத்தை திரையிட்டார்கள். 10 நாட்கள் தாண்டிய பிறகு இதனோட ஓட்டத்தை அடுத்த அரை வருஷத்துக்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. படம் 200 நாட்கள் ஓடியது. இதோ ஒரு தலை ராகம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம் குரலில்.

தெளிவான இரவு பொழுதில் பட்டுச்சிறைகள் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு பட்டுச்சிறைகளை விஜய டிராஜேந்தர் இயற்றிய பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். 1981 வருஷம் விஜய டிராஜேந்தர் இயக்கத்தில் வெளிவந்த மற்றொரு படம் ரயில் பயணங்களில். இந்த படத்துல ஸ்ரீநாத், ஜோதி, ராஜீவ், சிவரஞ்சனி இவங்க நடிச்சிருந்தாங்க. விஜய டிராஜேந்தருக்கு இது 2வது பெரிய வெற்றியை தந்த படம். இந்த படம் அவருடைய மணிமுகத்துல மேலும் ஒரு வைரக்கல் அப்படின்னு தான் சொல்லணும். இதோ ரயில் பயணங்களில் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வசந்தம் பாடி வருகிறது.

103.3 மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. இன்னைக்கு விஜய டிராஜேந்திர இயற்றிய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். 1981 வருஷம் வெளிவந்த படம் கிளிஞ்சல்கள். மோகன், பூர்ணிமா, பாக்யராஜ் நடிச்ச இந்த படத்தை கதை வசனம் எழுதி இயக்கியவர் துரை. படத்துக்கு பின்னணி இசையமைத்து பாடல்கள் எழுதியவர் விஜய டிராஜேந்தர். இதோ காற்றலைகளில் எஸ் ஜானகி, டாக்டர் கல்யாண் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

1983 வருஷம் விஜய் டிராஜேந்தர் இயக்கத்தில் வெளிவந்த காதல் படம் உயிர் உள்ளவரை உஷா. இந்த படத்துல நளினி, சரிதா, கங்கா போன்றோர் நடிச்சிருந்தாங்க. நளினிக்கு இது முதல் படம். விஜய் டிராஜேந்தர் இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் உயர்ந்தார். மேலும் உயிர் உள்ளவரை உஷா படம் பிரேமிகள செவல் என கன்னடத்திலும், ஆக் அவர் ஷோலா என இந்தியிலும் மறு ஆக்கம் செய்யப்பட்டுச்சு. தமிழ்ல ஒரு வருடம் ஓடிய உயிருள்ளவரை உஷா படம் பிரேம சாகரம் என தெலுங்கில் டப்பிங் செய்யப்பட்டு அங்கு 2 வருஷம் ஓடி சாதனை படைச்சிச்சு. இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம், சசிரேகா குரல்களில் கவித்துவம் நிறைந்த பாடல்.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறையில் விஜய டீராஜேந்தர் இயற்றிய பாடல்கள் கேட்டுக்கிட்டிருக்கிறோம். விஜய டீராஜேந்தர் தன்னுடைய படங்களின் பெயர்கள் பெரும்பாலும் 9 எழுத்துக்களை கொண்டதாக அமைத்திருப்பார். தமிழில் டி ராஜேந்தர் என்ற 6 எழுத்துக்கள் கொண்ட தனது பெயரை விஜய டீராஜேந்தர் என 9 எழுத்துக்கள் கொண்டதாக பின்னாளில் மாற்றிக்கொண்டார். மேலும் தன்னுடைய சினிமா புரொடக்ஷன் கம்பெனியான தஞ்சை சினி ஆர்ட்ஸ் இதிலும் 9 எழுத்துக்கள் உடையதாக அமைத்திருப்பார். தஞ்சை சினி ஆர்ட்ஸை ஆங்கிலத்தில் சுருக்கமாக TCA என்றும், இதனை மும்மதத்தின் அடையாளமாக டி என்பதை சிலுவை போன்றும், சி என்பதை திரை நிலவு போன்றும், ஏ என்பதை கோபுரம் போன்றும் லோகோ வடிவமைத்திருந்தார். இனி 1983 ஆண்டு வெளிவந்த படம் தங்கை கோர் கீதம். படத்தில் சிவகுமார், டி ராஜேந்தர், ஆனந்த் பாபு, நளினி ஆகியோர் முக்கிய வேடங்களை நடிச்சிருந்தாங்க. இதோ SP பாலசுப்ரமணியம் சசிரேகா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

1984 வருஷம் வெளிவந்த படம் உறவை காத்த கிளி. விஜய டிராஜேந்திர இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்துல சரிதா, ஜீவிதா, எஸ் எஸ் சந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. உறவை காத்த கிளி திரைப்படத்தின் மூலம் விஜய டிராஜேந்திரன் மகன் சிலம்பரசன் முதன் முதலில் இந்த படத்தில் தோன்றினார். இதோ கே ஜே ஜேசுதாஸ், பி எஸ் சசிரேகா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: டி ராஜேந்திரோட செட்டுகள் 80களில் எல்லோரிடமும் வரவேற்பை பெற்றிருந்தது. ஒவ்வொரு படத்திலும் அவர் எப்படி செட் அமைப்பார் என ரசிகர்கள் எதிர்பார்க்க ஆரம்பித்தார்கள். யதார்த்த வாழ்க்கையில திரையரங்கிற்கு வரக்கூடிய ரசிகர்களுக்கு செட்டுகள் மூலம் கற்பனை உலகத்தை காட்ட வேண்டும் என பிரியப்பட்டு அதில் வெற்றியும் அடைந்தார் விஜய் டி ராஜேந்திரன். இனி 1986 ஆண்டு இயக்குனர் வி அழகப்பன் இயக்கத்துல சுரேஷ் நதியா நடிப்பில் வெளிவந்த படம் பூக்களை பறிக்காதீர்கள். படத்திற்கு பின்னணி இசையமைத்து பாடல்களை எழுதியிருந்தவர் விஜய் டி ராஜேந்திரன். இதோ எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் பட்டுச்சிறையில் நாம் இணைந்திருக்கிறோம். விஜய டிராஜேந்திர பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். 1986 வெளிவந்த படம் மைதிலி என்னை காதலி. இந்த படத்தை விஜய டிராஜேந்தர் இயக்க உஷா ராஜேந்தர் படத்தை தயாரித்திருந்தார். ஒருதலை ராகம் படத்துல சங்கர் ரூபா, ரயில் பயணங்களில் படத்துல ஸ்ரீநாத் ஜோதி, உயிருள்ளவர் உஷா படத்துல கங்கா நளினி, தங்கைக்கோர் கீதம் படத்துல சிவகுமார் நளினி என பலவிதமான ஜோடிகளை டி ராஜேந்தர் படங்களில் பார்த்த ரசிகர்களுக்கு டி ராஜேந்தர் அமலா ஜோடி மிகவும் வித்தியாசமாக அமைந்திருந்தது. மைதிலி என்னை காதலி படத்தில் விஜய டி ராஜேந்தர் அமலாவை விரும்பாவிட்டாலும் அமலாவின் கவித்துவமான காதலை ரசிகர்கள் மிகவும் ரசித்தார்கள். இந்த படத்துல மொத்தம் 11 பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. இதோ எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

3.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலையின் பட்டுச்சிறகு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பட்டுச்சிறகுல விஜய டிராஜேந்திரன் இயற்றிய பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. விஜய டிராஜேந்திரோட கவித்துவமான வரிகள் பிரபல பாடலாசிரியர்களையும் வியப்பில் அழித்திருக்கிறது. கவியரசர் கண்ணதாசன் ஒரு முறை விஜய டிராஜேந்திரை அழைத்து இது குழந்தை பாடும் தாளாட்டு என்ற பாடலை கேட்டு பிரமித்து அவரை பாராட்டியிருக்கிறார். இனி 1987 வெளிவந்த படம் கூலிக்காரன். இயக்குனர் ராஜசேகரன் இயக்கிய இந்த படத்துல விஜயகாந்த், ரூபினி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருந்தாங்க. கூலிக்காரன் படத்திற்கு பின்னணி இசையமைத்து பாடல்களை எழுதியிருந்தவர் விஜய டி ராஜேந்தர். இதோ எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

1987 வருஷம் வெளிவந்த படம் ஒரு தாயின் சபதம். ராஜேந்தர், சாருஹாசன், ஸ்ரீவித்யா நடித்த இந்த படத்துல பெண்களோட ஆதரவு வழக்கத்தை விடவும் அதிகமாக இருந்தது. வழக்கறிஞர் வேடத்துல அடுக்குமொழி வசனங்களை பேசி அசத்தினார் டி ராஜேந்தர். அந்த படத்துல அவர் பேசும் அடுக்குமொழி வசனத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா, இவன் ஒரு பசுத்தோல் போர்த்திய புலி, அதனால் ஆகியிருக்கிறது எண்ணற்ற உயிர்களின் பலி. நிரபராதியிடமிருந்து இவன் பறிப்பது உயிர், அதனால் அவர்களின் தாரத்தின் கழுத்திலிருந்து அறுப்பது கயிறு. இதனால் இவனுக்கு துணை போகிறது சட்டம், அதனால் இவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கலாம் எத்தனையோ பட்டம். நிரபராதியையும் குற்றவாளியையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற ஞானி, அநியாயத்தை அரியாசனத்தில் ஏற்றி வைப்பதற்காக பிறந்திட்ட ஏணி, பாவத்தை மட்டும் புரிவன் என்பது இந்த படுபாவியின் பாணி என்று அடுக்குமொழி வசனத்தை பேசி ரசிகர்களின் கைத்தட்டல்களை அள்ளிக்கொண்டார் விஜய டி ராஜேந்தர். இதோ ஒரு தாயின் சபதம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடுகிறார்கள்.

பட்டுச்சிறகோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 1988 வருஷம் வெளிவந்த படம் என் தங்கை கல்யாணி. இதுல டி ராஜேந்தர், சுதா, ஸ்ரீவித்யா, எஸ் எஸ் சந்திரன் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. தங்கை மீது பாசம் வைப்பதால் ஒரு அண்ணன் எதிர்கொள்ளக்கூடிய போராட்டங்களை உணர்ச்சிகரமான காட்சிகளால் ரசிகர்களை ஈர்த்தார். பாடல்கள் வழக்கம் போல ஹிட் ஆகின. இந்த படத்தோட இசைத்தட்டு விற்பனையில சாதனை படைத்தது. இதற்காக விஜய் டி ராஜேந்தருக்கு தங்க இசைத்தட்டு பரிசாக வழங்கப்பட்டது. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இசை, பாடல்கள், நடிப்பு, ஒளிப்பதிவு, தயாரிப்பு என 9 துறைகளை கையாண்டும், சில படங்களில் தனக்கான பின்னணி பாடல்களை தானே பாடியும் திரை உலகில் வெற்றி நட்சத்திரமாக வலம் வந்த விஜய டி ராஜேந்தர் கலைஞனுக்கெல்லாம் கலைஞன் என்றால் அது மிகையாகாது. மீண்டும் மற்றொரு பட்டுச்சிறையில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெறுபவர் எஸ் எம் முத்துகிருஷ்ணன்.

ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். இனி நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் வழக்கமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

நிலையத்தில் நேரம் 11 மணி. நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும், ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். நாளை சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 29 நாள் பராபவ வருடம் வைகாசி மாதம் 5 நாள் மே மாதம் 19 தேதி 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல் எண் 267 காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக வளம் வருகிறது. 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பி சுமதி அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் முதலாவதாக அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் ஆடு கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைச்சேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், பொள்ளாச்சி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சிறப்புகள் பற்றி வழங்குகிறார் பரமக்குடி மி ஸ்ரீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் மீண்டும் ஒலிக்க கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேண்டுமா, நாளை பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வருகிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசை. காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப காணம் விருந்தினர் விருப்பம் ஜெய்சேகர் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. 10:30 ஒருபட பாடல்கள், அதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை, நாளைய கண்ணாடி மாளிகையில் வாழ்வை வளப்படுத்தும் சிறுகதைகள், சிறுகதை எழுத்தாளர் குன்றக்குடி கி சிங்கார வடிவேல் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சிநேகிதியே மீண்டும் ஒலிக்க கேட்கலாம். பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 மெல்லிசை, அதனைத் தொடர்ந்து 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம். 2:30 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, மதியம் 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம், அதனைத் தொடர்ந்து 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 விளக்கேற்றும் வேளை, அதனைத் தொடர்ந்து 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:45 அந்திப்பூக்கள், 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது கிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம், நாளைய இளையோர் உலகத்தில் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, அதில் முதலாவதாக மதுரை NMSS வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் கலந்துரையாடல், அதில் பிளேலிஸ்டாக மாறிய உணர்வுகள், மாணவி ஆர் ஹரிணி, ஆர் ஆசிகா, வி துர்கா தேவி ஆகியோர் வழங்கும் தகவல்கள், அதனைத் தொடர்ந்து வாகனம் என்பது வசதியா அடிமைத்தனமா, மாணவி எஸ் ஜனனி பிரியா, வி பிரியதர்ஷினி, திவ்யஸ்ரீ ஆகியோர் வழங்கும் தகவல்கள், அதனைத் தொடர்ந்து லேடி டோக் கல்லூரி மாணவிகள் வழங்கும் கலந்துரையாடல், முதலாவதாக பாதுகாப்பான பயணம், மாணவிகள் எஸ் அமுதா, ஆர் ஆசாபானு, எம் ஜோதிகா, எம் ஆர்த்தி, பி காவ்யா, ஆர் அனுஜாபானு ஆகியோர் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். நிறைவாக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12

நிலையத்தில் நேரம் 11:11. நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் காவிய கானங்களுடன் வலம் வருகிறது தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைவது PR செந்தில் முருகன். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக தனிப்பிறவி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு KV மகாதேவன் இசையில் TM சவுந்தரராஜன், P சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ வான் அலைகளில்.

0: மதுரை எஃப்எம் 103.3
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: தேனம் பாலம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு வேதா இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ வான அலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில். காவிய கானங்களுடன் வலம் வருகிறது தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக 1001 திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல் வான் அலைகளில்.

காவிய கானங்களுடன் வளம் வருகிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் தேனும் பாலும் நிகழ்ச்சி. தேனும் பாலும் நிகழ்ச்சி திரும்ப அடுத்த பாடலாக அன்பு கரங்கள் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு ஆர் சுதர்சனம் இசையில் பி சுசிலா மற்றும் பி ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் காவிய கானங்களுடன் வலம் வருகிறது தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ வான் அலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில். காவிய கானங்களுடன் வலம் வருகிறது தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக இதய கமலம் திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ.

0: மதுரை எஃப்எம் 103.3
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: தேனும்பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக ஆசை முகம் திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில். காலத்தால் அழியாத காவிய கானங்களுடன் வளம் வருகிறது தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் பி சுசிலா குரலில் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் காவிய கானங்களுடன் வலம் வருகிறது தேனும் பாடும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக காட்டுராணி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளுக்கு பி எஸ் திவாகர் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரலில் வானலைகளில் பாடல்.

0: கருத்துக்குள் இரண்டும் ஓடி ஒளிஞ்சு குஞ்சிருவாயாலே. குழு குழு காத்துக்கு கதகத பாசம் மிதிக்கிது காலாலே. குழு குழு காத்துக்கு கதகத பாசம் மிதிக்கிது காலாலே.
1: காத்துப்புறா ஒன்னு ஜோடியை பார்த்து

0: மதுரை எஃப்எம் 103.3
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கன்னித்தாய் திரைப்படத்திலிருந்து பஞ்சு அருணாச்சலம் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ.

வீட்டுக்கு பாரம் வரவறியாமல் சிலவிடும் மனிதன் தாய்க்கும் பாரம் தனக்கும் பாரம்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் குரலில் பாடல்.

தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் இரவும் பகலும் திரைப்படத்திலிருந்து ஆலங்குடி சோமு வரிகளுக்கு டி ஆர் பாப்பா இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரல்களில்

கேட்டு ரசித்தோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தொடர்ந்து இரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 வரை எஃப்எம் விபத் பாரதி தமிழ் 102.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். நன்றி நேயர்களே.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மிக்கி மவுஸ் குட்டிகளா குட்டிகளா, மேலிங்க ஐஸ் கட்டிகளா கட்டிகளா.

0: தாய்க்கு நன்றி சொல்வதா? மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாடியில சேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா?
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா இயங்குது இதயம், அட கொஞ்சினால்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணை செய்வாய் ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேகடா ராகத்தில் அமைந்த நாதோபாசன தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாள

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலையத்தில் நேரம் 4:51. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 29 பராபவ வருடம் வைகாசி மாதம் 5 2026 மே மாதம் 19 செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: நெருப்பில் இட்டு வாட்ட வாட்ட தங்கம் ஒளி பெறுவதைப் போல, துன்பம் வாட்ட வாட்ட அதை பொறுத்து கொண்டு தவம் மேற்கொள்ளுகிறவர்களும் புகழ் பெறுவர். குறள் எண் 267 அதிகாரம் தவம்.
1: சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிற்பவர்க்கு.
0: நெருப்பில் இட்டு வாட்ட வாட்ட தங்கம் ஒளி பெறுவதைப் போல, துன்பம் வாட்ட வாட்ட அதை பொறுத்து கொண்டு தவம் மேற்கொள்ளுகிறவர்களும் புகழ் பெறுவர். குறள் எண் 267 அதிகாரம் தவம்.
2: நாளொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லபை கேட்க வழங்குகிறார் பி. சுமதி அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் ஆடு கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைச்சேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், பொள்ளாச்சி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பற்றிய சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் மீண்டும் ஒலிக்க கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேண்டுமா, இன்று சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசையாக வலம் வருகிறது.

அதைத் தொடர்ந்து காலை 9 மணிக்கு செய்திச் சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், 10:02 விருப்பகானம் விருந்தினர் விண்ணப்பம். விருதுநகர் மாவட்டம் ஜெயசேகர் அவர்களுடைய விருப்பகானங்களாக வலம் வருகிறது. 10:30 ஒருபட பாடல்கள். காலை 11 மணிக்கு செய்திச் சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் வாழ்வை வளப்படுத்தும் சிறுகதைகள். சிறுகதை எழுத்தாளர் குன்றக்குடி கி சிங்கார வடிவேல் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சிநேகிதியே தொடர்கிறது. மீண்டும் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம், 2:30 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்திச் சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்திச் சுருக்கம், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்திச் சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:10 விளக்கேற்றும் வேளை, அதைத் தொடர்ந்து 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:45 அந்திப்பூக்கள், 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது கிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம். இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, மதுரை NMSS வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் கலந்துரையாடல், அதில் பிளேலிஸ்டாக மாறிய உணர்வுகள், மாணவி ஆர் ஹரிணி, ஆர் ஆசிகா, வி துர்கா தேவி ஆகியோர் வழங்க கேட்கலாம். வாகனம் என்பது வசதியா அடிமைத்தனமா, மாணவி எஸ் ஜனனி பிரியா, வி பிரியதர்ஷினி, திவ்யஸ்ரீ ஆகியோர் வழங்குகின்றனர்.

லேடிடோ கல்லூரி மாணவிகள் வழங்கும் கலந்துரையாடல். அதில் பாதுகாப்பான பயணம் மாணவிகள் எஸ் அமுதா, ஆர் ஆசாபானு, எம் ஜோதிகா, எம் ஆர்த்தி மற்றும் பி காவ்யா வைஷ்ணவி ஆகியோர் பங்கு பெற்று வழங்குகிறார்கள். நிறைவாக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள். இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, அதைத் தொடர்ந்து 10:59 ராமசுரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:44 வரை விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள்.

இனி தொடர்வது காலை 5 மணிக்கான ஆன்மீக மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. பக்தி பாடல்கள் தொடர்ச்சியாக முதல் பாடலாக

சர்வசமய பாடல்களுடன் வளம் வருகிறது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் ஆன்மீக மனம் கமலும் பக்தி மாலையில் தொடரும் பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் பக்தி மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக ஒலிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக ஒலிக்கும் பாடல்

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில். சர்வ சமய பக்தி பாடல்களுடன் வளம் வருகிறது இறை காலையாக பக்தி மாலையில். அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் இதோ வானலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். சர்வசமய பக்தி பாடல்களாக வளம் வருகிறது பக்தி மனம் கமலும் பக்தி மாலை. அடுத்ததாக ஒலிக்கும் பக்தி பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் பக்தி மாலையில் நிறைவாக ஒலிக்கும் பாடல் இதோ வானலைகளில்.